நேரம் 5:42 30 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார் சித்ரா. பாடல் ஒலிக்கும் படம் வசந்தி.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை. 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 11 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆணி மாதம் 18 தேதி, 2026 ஆண்டு ஜூலை மாதம் 2 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: மட்டும் பிறரிடம் கடுஞ்சொல் பேசுவது ஏனோ? குறள் எண் 99 அதிகாரம் இனியவை கூறல்.
1: இன்சொல் இனிதீந்தல் காண்பான் எவன் கொலோவன் சொல் வழங்குவது.
0: இனிய சொற்களே இன்பம் தரும் என்பதை மற்றவர் மூலம் உணர்ந்தவன் தான் மட்டும் பிறரிடம் கடுஞ்சொல் பேசுவது ஏனோ? குறள் எண் 99 அதிகாரம் இனியவை கூறல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஜப்பான் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே தகைச்சியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலம் வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு

0: ரிஜிவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித்தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் இளங்கலை 1ஆம் ஆண்டு மாணவியர்களுக்கான 1 வார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. சரக்கு மற்றும் சேவை வரி தினத்தை ஒட்டி அது தொடர்பான சிறப்பு கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 1வது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. டாண்டனில் நடைபெற்ற இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து ஏ அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த் ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணியும் பெல்ஜியம் அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக 6:02. நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க நிகழ்ச்சியும் நேரமும். இன்று காலை 6:10 எனை தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் மதுரை இரா நடராஜன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம். இன்று காலை 7 மணிக்கு வணக்கம் வர்ணினி நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவோம் வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:25 வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில் தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரை இசை. காலை 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:50 சைபால் வழங்கும் தெங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரை இசை. இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் தலைப்பு பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது சரியா. காலை 10:02 மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேயர்கள் விருப்ப பாடல்கள். 11:00 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மணிமுத்தாறு அணை மற்றும் அருவி குறித்த தகவல்கள் கேட்கலாம். பிற்பகல் 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டிற்கு திடீரென வந்த விருந்தாளிகளை சமாளித்த அனுபவம் குறித்து பேச இருக்கிறீங்க. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம். 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் பச்சை பயிரும் உடல் நலமும். அதனைத் தொடர்ந்து சிறுநீரக கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் மதன் அவர்கள். 2:15 அன்பின் வரிகள், 3:02 குக்கு, 3:30 தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரத்தாரர் நிகழ்ச்சி, மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 பக்தி மாலை, 7 மணிக்கு திரை இசை, 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள், 7:25 நம்மை சுற்றி. நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள் நேர்களை. தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
2: This is Akashvani, the news read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi will hold annual summit-level talks with his Japanese counterpart, Sanae Takaichi, in New Delhi today. The summit will provide an opportunity for both sides to review and strengthen the full spectrum of bilateral cooperation, as well as exchange views on regional and global issues of mutual interest. Several MOUs are expected to be exchanged following the talks between Prime Minister Modi

இயற்கை உணவுகள், யோகா, உடற்பயிற்சி போன்றவை பற்றி நிறையவே கூறப்படுகின்றன. ஆனால் மனநலனுக்கும் மனத்திறனுக்கும் உரிய பயிற்சிகளின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு போதுமானதாக இல்லை. புத்தகங்களை முழுமையாக வாசித்து நமக்கு தேவையான குறிப்புகளை தேடி தேடி திரட்டும்போது மூளைக்கும் மனதிற்கும் நல்ல பயிற்சி இயல்பாகவே கிடைத்தது. ஆனால் தேடு எந்திரங்கள் தேடித்தரும்போது நம்முடைய நேரம் வேண்டுமானால் மிச்சப்படலாம், ஆனால் நம்முடைய மூளையின் செயல்திறனை மறைமுகமாக மழுங்கடித்து கொண்டே இருக்கின்றோம் என்பதுதான் நிதர்சனம். முழுமையான அணுகுமுறை இல்லாமல் பகுதியளவு அணுகுமுறைக்கு நம்முடைய தொழில்நுட்பங்கள் நம்மை மாற்றிவிட்டன. மனப்பாடம் செய்வது கல்வி முறையில் பாடத்திட்டத்தில் வேண்டாம், புரிந்துதான் படிக்க வேண்டும். ஆனால் சிலவற்றை மனப்பாடம் செய்வது மூளைக்கு உரிய நல்ல பயிற்சியாகும். ஆனால் இன்று

0: மனதிற்கும் நல்ல பயிற்சி இயல்பாகவே கிடைத்தது. ஆனால் தேடு எந்திரங்கள் தேடித்தரும்போது நம்முடைய நேரம் வேண்டுமானால் மிச்சப்படலாம், ஆனால் நம்முடைய மூளையின் செயல்திறனை மறைமுகமாக மழுங்கடித்து கொண்டே இருக்கின்றோம் என்பதுதான் நிதர்சனம். முழுமையான அணுகுமுறை இல்லாமல் பகுதியளவு அணுகுமுறைக்கு நம்முடைய தொழில்நுட்பங்கள் நம்மை மாற்றிவிட்டன. மனப்பாடம் செய்வது கல்வி முறையில் பாடத்திட்டத்தில் வேண்டாம், புரிந்துதான் படிக்க வேண்டும். ஆனால் சிலவற்றை மனப்பாடம் செய்வது மூளைக்கு உரிய நல்ல பயிற்சியாகும். ஆனால் இன்று வீட்டு உறுப்பினர்களின் தொலைபேசி எண்கள் கூட நமக்கு மனப்பாடம் இல்லாமல் அலைபேசியில்தான் தேடி தேடி எடுக்க வேண்டிய கால கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டோம். ஒரு சொல்லிற்கான அர்த்தத்தை அகராதியில் தேடும்போது பக்கங்களை திருப்பும்போது கூடுதலாக இரண்டு அல்லது மூன்று சொற்களுக்குரிய அர்த்தத்தை தெரிந்து கொண்ட காலம் இன்று மலையேறிவிட்டது. எந்த சொல் வேண்டுமோ அதற்குரிய அர்த்தம் மட்டுமே இணையவெளியின் தேடு எந்திரத்தில் நமக்கு கிடைத்து விடுகிறது. கூட்டுவதற்கு பயன்படும் கால்குலேட்டர் நமது வேலையை எளிதாக்கலாம், ஆனால் மூளைக்கு கிடைக்க வேண்டிய எளிய பயிற்சிகள் கிடைக்க விடாமல் கால்குலேட்டர்கள் செய்து விடுகின்றன. உலக பிரகாரமான வாழ்க்கையில் எந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் அறவே நீக்குதல் இயலாது. மூளைக்கு பயிற்சி என்ற வகையில் நாம் அவ்வப்போது பாரம்பரிய முறைகளையும் பயன்படுத்தத்தான் வேண்டும். சுடோகு போன்ற விளையாட்டுகள், வினாடி வினா போட்டிகள், வார்த்தை விளையாட்டு, குறுக்கெழுத்து போட்டி போன்றவை நாம் மூளைக்கு தரும் பயிற்சிகளாகும். கற்றுக்கொள்ள நம் மூளை எப்போதும் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேக்க நிலை என்பது நம்முடைய மன உணர்வுதான், மூளைக்கு அல்ல. புதிய புதிய திறன்களும் பயிற்சிகளும் தான் மூளைக்கு சத்து தரும் டானிக் என்பதை உணர வேண்டும். நாள்தோறும் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் நபருக்கு முதுமை என்பது தள்ளிப்போய் இருக்கிறது. இளமையாக உணர்வதில் உள்ள எத்தனையோ உத்திகளில் ஒன்று புதிய புதிய பயிற்சிகளும் புத்தம் புதிய திறன்களும் தான். பழக்கமான விஷயங்களை புதுமையான முறையில் செய்வதும் நம் மூளையை புத்துணர்ச்சி பெற செய்யும். உதாரணமாக ஓர் இடத்திற்கு செல்ல பல பாதைகள் இருந்தால் ஒரே பாதையிலேயே செல்லாமல் மாற்று பாதையிலும் செல்ல வேண்டும் என உளவியல் நிபுணர்கள் கூறுவர். நட்பு வட்டாரத்தில் புதிய நண்பர்களுடன் சேர வேண்டும். ஏற்கனவே உள்ள நண்பர்களின் நட்பினை புதுப்பிக்கும் வகையில் அவ்வப்போது தொலைபேசியிலோ நேரிலோ கலந்துரையாடல் செய்ய வேண்டும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:15. நேயர்கள் கேட்க இருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேயர்களை உங்கள் இமைகள் திறக்கும் இந்த நாள் சுமைகள் இல்லாமல் சுகமாயமைய வாழ்த்துக்கள்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி என் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி நேரம் சரியாக 6:27. நம் எண்ணங்களை கட்டுப்படுத்தும் சக்தி நம்மிடம் உள்ளதால் நம் தலைவிதிக்கு நாமே எஜமானாவோம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி நேரம் சரியாக 6:31. நமது திட்டம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதோ அதை பொறுத்தே நமது சாதனையும் இருக்கும்.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது உழவர்களுக்கான தகவல்.
1: உழவர்களுக்கான தகவல், இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களேன்.

0: தற்போது அனைத்து மாவட்டங்களிலும் கார், குறுவை, சொர்ணவாரி, நெல் மற்றும் இதர பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் சுமார் 600,000 ஏக்கரில் குறுவை நெற்பயிர் பயிரிடப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இதனை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 குறுவை பருவத்தில் நெல், மக்காச்சோளம், துவரை, உளுந்து, பச்சைப்பயறு, நிலக்கடலை, ராகி, சோளம், கம்பு, தட்டைப்பயறு, எள், பருத்தி, சாமை மற்றும் கொள்ளு ஆகிய 14 வேளாண் பயிர்களும், வாழை, மரவள்ளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட், கத்தரி, வெண்டை, மஞ்சள், தக்காளி, பூண்டு, இஞ்சி மற்றும் முட்டைக்கோஸ் ஆகிய 12 தோட்டக்கலை பயிர்களும் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. அறிவிக்கை செய்யப்பட்டுள்ள பயிர்களை விவசாயிகள் தேசிய பயிர் காப்பீட்டு இணையதளத்தில் காப்பீடு செய்து கொள்ளலாம். இத்திட்டத்தின் கீழ் மாவட்டங்களின் பரிந்துரைப்படி மகசூல் இழப்பு, விதைப்பு, நடவு செய்ய இயலாத நிலை, நடவு பொய்த்தல், பகுதி சார்ந்த மற்றும் பயிர் வளர்ச்சி கால இடர் நிகழ்வுகளால் ஏற்படும் இழப்பு மற்றும் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பு போன்ற இனங்கள் காப்பீடு செய்யப்படுகின்றன. எனவே கடன் பெறும் விவசாயிகள் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களை தொடக்க வேளாண்மை கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் காப்பீடு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் பொது சேவை மையங்கள் அல்லது தேசிய பயிர் காப்பீட்டு இணையதளத்தில் உள்ள விவசாயிகள் கார்னர் வாயிலாக நேரடியாகவும் பதிவு செய்து கொள்ளலாம். காப்பீடு செய்வதற்கான இறுதி தேதி ஜூலை 31 ஆகும். இக்காலக்கெடு நீட்டிக்கப்பட மாட்டாது எனவும் விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் பதிவு விண்ணப்பம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், விதைப்பு அறிக்கை, வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டணத் தொகையை செலுத்திய பின் அதற்கான ரசீதையும் பெற்றுக்கொண்டு அதில் தாங்கள் காப்பீடு செய்த பயிர் மற்றும் கிராமம், குறுவட்டம் உள்ளிட்ட விவரங்கள் சரியாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு வட்டார வேளாண்மை உதவி இயக்குநரையோ, வேளாண்மை அலுவலரையோ, உதவி வேளாண்மை அலுவலரையோ, வங்கி கிளைகளையோ அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 86 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 75 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1,350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1,525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2,000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2,650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 22 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 37%.

0: முதல் 64% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27°C, அதிகபட்ச வெப்பநிலை 36°C.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

உழவர் சந்தை நிலவரம். நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 33 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 36 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 42 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 36 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 66 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 36 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 42 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 36 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 66 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான தகவல். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்த உச்சி மாநாட்டின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜப்பான் பிரதமர் சானே

0: ஆட்சியுடன் பேச்சு நடத்துகிறார். இருதரப்பு ஒத்துழைப்பின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்து வலுப்படுத்தும் வகையில் இந்த உச்சிமாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளது. அத்துடன் பரஸ்பரம் நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் இருதரப்பிலும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்படவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ஜப்பான் பிரதமர் சானே டாக்காய்ச்சிக்கும் உடனான பேச்சுக்களை தொடர்ந்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக 3 நாள் பயணமாக ஜப்பான் பிரதமர் நேற்று மாலை புதுதில்லி வந்தடைந்தார். இதற்கிடையே ஜப்பான் பிரதமருடன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவாக விவாதிக்க தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த சந்திப்பு இந்தியா ஜப்பான் மற்றும் உலகளாவிய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் என்று கூறியுள்ளார். தங்களுடைய கூட்டு முயற்சிகள் மூலம் இந்தியாவும் ஜப்பானும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாற்பட்டும் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழுமையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பிரதமர் சானே டாக்காய்ச்சி முதன்முறையாக இந்தியாவில் பயணம் செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலம் வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். புதிய மனை மேம்பாட்டுத் திட்டங்கள் மற்றும் வணிக வளாக கட்டுமான பணிகளை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு ராஜ்குமார் வலியுறுத்தினார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. இதுகுறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டை www.dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய ஜிம்னாஸ்டிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சேலத்தைச் சேர்ந்த வீரர் ஹர்ஷித்துக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற அவர் இந்த சாதனையை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இத்திட்டத்தின் கீழ் கிராமப் பகுதிகளில் உள்ள திறமையான வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வகையிலான பயிற்சிகள் தொடர்ச்சியாக அளிக்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த தாமோதரன் மணிமேகலை தம்பதியின் மகன் ஹர்ஷித் ஜிம்னாஸ்டிக் பிரிவில் கடந்த 2 வருடங்களாக பயிற்சி பெற்று வருகிறார். தேசிய அளவிலான போட்டிகளில் தொடர்ச்சியாக பதக்கங்களை குவித்து வரும் ஹர்ஷித் சீனாவில் நடைபெற்ற ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்றார். இதில் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கமும் தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கமும் வென்று வீரர் ஹர்ஷித் சாதனை படைத்துள்ளார். இந்திய ஜிம்னாஸ்டிக் வரலாற்றில் ஆசிய சாம்பியன்ஷிப் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். சாதனை படைத்த பின்னர் சேலம் திரும்பிய ஹர்ஷித்துக்கு பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அடுத்த கட்டமாக ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்பதே தனது இலக்கு என்கிறார் தங்க மகன் ஹர்ஷித்.
2: ஆகாஷவாணி செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் சட்டத்துறை செயலாளர் திரு என் ஆர் இளங்கோ, தாவேக்கா அரசின் மீதான அதிருப்தி, அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றை மறைத்து திசை திருப்பவே தாவேக்கா சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவருக்கு திமுகவினர் பணம் கொடுக்க முன்வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறினார். இந்த வழக்கு அரசியல் காரணங்களுக்காக தொடரப்பட்ட வழக்கு என்றும், இது தவறான குற்றச்சாட்டு என்பதை திமுக நிரூபிக்கும் என்றும் திரு என் ஆர் இளங்கோ தெரிவித்தார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸாகவும்

குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஊஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,295 அதிகரித்துள்ளது. இந்தியா மலேசியா இடையே இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கிழக்கு சிங்பூம் மாவட்டத்தில் 4 பேர் மலேரியா பாதிப்பால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலம் முழுவதும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டுள்ளது. இணையம் வாயிலாக 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக ராஜ்கோட்டைச் சேர்ந்த ஒருவரை சிபிஐ கைது செய்துள்ளது. நாட்டின் பல்வேறு இடங்களில் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடத்திய சோதனையில் 9 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவியர்களுக்கான ஒருவார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. சரக்கு மற்றும் சேவை வரி தினத்தை ஒட்டி அது தொடர்பான சிறப்பு கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லை வாயல் காவல் நிலையத்தில் லஞ்சம் பெற்ற காவல்துறையினர் 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். மாவட்ட மாதாந்திர கல்விசார் ஆய்வுக் கூட்டம் சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி எஸ் மாலதி ஹெலன் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 68 ரன் எடுத்தார். பின்னர் இங்கிலாந்து அணி ஆட்டத்தை தொடங்குவதற்கு முன்பு மழை தொடர்ந்து பெய்ததன் காரணமாக போட்டி கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் நாளை மறுநாள் மான்செஸ்டரில் நடைபெறவுள்ளது. டாண்டனில் நடைபெற்ற இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து ஏ அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்னா டாட்டானோவாவை வென்றார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ருமேனியா இணையை வென்றது. மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணியும் பெல்ஜியம் அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. நாக் அவுட் சுற்றில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் காங்கோவையும், பெல்ஜியம் 3-2 என்ற கோல் கணக்கில் செனகலையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:55.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள்.
5: பண்டைய காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, நம்மெல்லாம் பருத்தி துணி தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் பருத்தி துணி தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி

0: மரத்தில் கொண்டு போய் ஒரு துணியை கழட்டி விடுறது வந்து ஒரு பெரிய குற்றம் கிடையாது, ஒரு பெரிய தப்பு கிடையாது. ஏன்னா அது ஒரு 10-20 நாளில் அப்படியே கம்ப்ளீட்டாக அது இத்து அப்படியே இயற்கையோடு இணைஞ்சிரும். ஆனால் இப்போ நம்ம பயன்படுத்துகிற அந்த நைலான் துணிகள், ஸ்டெர்லின் துணிகள், இந்த மாதிரி துணிகள் வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறதுனால அதில் பல வண்ணங்கள் பூசியிருக்கிறதுனால அது என்ன ஆகுதுன்னா அந்த ஆற்றுக்குள்ளே கிடக்குது. ஆனால் தாமிரபரணியாருக்கு ஒரு விசேஷ ஒரு குணம் இருக்குது. ஒரு நாள் ஆறு ஃபுல்லாக தண்ணி போகும், அடுத்தால ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி இருக்காது. இப்போ பவனாசத்தில் ஒரு ஆள் ஒரு துணி கழட்டி விட்றாருன்னு வைங்க, இது அங்கே தண்ணியில் கிடக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தால சரணமாதேவி இது வந்தீங்கன்னா மண்ணில் அது கிடக்கும், அப்போ அவன் ஃபுல்லாக வெயிலில் கிடக்கும். அடுத்தால கொஞ்சம் தண்ணி அதிகமாகச்சுன்னா அது தண்ணிக்குள்ளே போயிடும். அப்போ தண்ணுக்களையும் வெயிலையும் மாறி மாறி இந்த துணிகள் கிடக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுன்னா அந்த துணியில் இருக்கிற சாயங்கள் எல்லாமே படிப்படியாக தண்ணிக்கு வரும். அதை பணக்காரங்களுக்கு அதிக பிரச்சனை இல்லை, ஏன்னா வீட்டில் ஆர்ஓ வாட்டர் வச்சுருப்பாங்க. ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மெத்தடில் வாட்டரை வந்து சுத்தப்படுத்தி அவங்க குடிப்பாங்க. இன்னும் பாமர மக்கள் நம்ம ஊரில் நிறையா இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முந்தானையில் தண்ணியை அரித்து அந்த தண்ணியை தான் இன்னும் குடிச்சிட்ருக்காங்க. குடிக்கும்போது அவங்களுக்கு தேவையில்லாத நிறையா உடல் உபாதைகள் வரும். இன்னும் ரொம்பவும் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, கடந்த 20 வருஷத்தில் தாமிரபரணி ஆற்று ஓரத்தில் கேன்சர் இன்சிடெண்ட் அதிகமாயிருக்கு. ஏன்னா இதுக்கு தண்ணி தான் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ஃபுல்லாக காற்றின் தரத்தை பார்த்தாங்க. இந்தியாவில் சுத்தமான காற்று கிடைக்கிறது திருநெல்வேலி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் தண்ணி அப்படி இல்லை, ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அப்போ ஆறு நம்ம உடல் நலத்தோடு சம்மந்தப்பட்டது, நம்ம வாழ்வியலோடு சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி பழைய துணிகள் போடுறது, பூஜை பொருட்கள் உள்ள கொண்டு போடுறது, ஸோ இது மாதிரி எதுவும் பண்ணாமல் ஆற சுத்தமாக வச்சுருந்தா நம்ம வீடும் நாடும் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும். இப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போது வீட்டில் வந்து ரெண்டு விஷயம் இருந்தது. ஒன்று கழனி தனி பானை அப்படின்னு ஒன்று இருந்தது, இன்னொன்று வந்து உரக்குழி அப்படின்னு ஒன்று இருந்தது. கழனி தனி பானையை ஊரத்தனி பானைன்னு சொல்லுவாங்க. அதோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட தட்டை அலசி அந்த பானைக்குள்ளே ஊற்றி வச்சுருவாங்க, கையை கூட வெளியில் கழுவ மாட்டாங்க, அந்த கழனி தனி பானைகளை தான் கை கழுவுவாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட பிறகு அந்த தட்டில் கொஞ்சம் துகள்கள் ஒட்டி இருக்கும். ஏன்னா பருக்கை, ஒரு சில பருக்கை இருக்கலாம், சொத்து பருக்கை இருக்கலாம், நம்ம முருங்கைக்காய் மென்று சாப்பிட்ட அந்த தோல் இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் அதில் இருக்கலாம். அதை எல்லாமே ஒன்று கூட வேஸ்ட் ஆகாமல், ஒரு துகள் கூட வேஸ்ட் ஆகாமல் அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கழனி தனி பானைகளை சேர்த்து வச்சுருவாங்க. அதுபோக சாம்பார் சட்டி எல்லாம் காலியான பிறகு அதை நல்லா அலசி அதில் ஊற்றி வச்சுருவாங்க. இதெல்லாம் இருக்கோ எல்லாமே அந்த பானைக்கு போயிடும். அதை கொண்டு போய் மாட்டுக்கு வைப்பாங்க, மாடு அது நல்லா சாப்பிடும், நல்லா உறிஞ்சி சாப்பிடும். அப்புறம் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு மாடு நல்லா இருக்கும், கூடவே நம்மளுக்கு பால் கிடைக்கும், தயிர் கிடைக்கும், இந்த மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காய்கறி நறுக்கும்போது கத்திரிக்காயோட காம்பு, அப்புறம் மற்ற காய்கறியில் நறுக்கி எடுக்கும்போது உள்ள வேஸ்ட்டுகள் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சு உரக்குழின்னு வீட்டு பக்கத்தில் ஒரு இடத்துல சேர்த்து வைப்பாங்க. ஒரு சின்ன குழி, தரையில் கொஞ்சம் குழி தோண்டி அந்த குழிக்குள்ளே அது போட்டு போட்டு வைப்பாங்க. எய்தர் என்ன பார்ப்போம்னா உரக்குழிக்கு போகும், அப்படி இல்லைன்னா உரத்தனி பானைக்கு போகும். ஸோ இது மாதிரியே எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த உரக்குழியிலேருந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அதை எடுத்து வயல் வெளியில் போட்டுருவாங்க. இது எல்லாமே தழைச்சத்து, இது வந்து உரம், அவ்வளோ அப்படியே உரம், விவசாயத்துக்கு ரொம்ப பெரிய அளவில் பயனுள்ளதாக இருந்தது. இப்போ காலப்போக்கில் இந்த கழனி தண்ணி பானையும் காணாம போச்சு, இந்த உரக்குழியும் காணாம போச்சு. இதனால் என்ன ஆச்சுன்னா அவ்வளவும் பொல்யூஷன், கிராமங்கள்லாம் போனால் எங்கே பார்த்தாலும் குப்பை கிடக்குது, எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் பேப்பர் கிடக்குது, அப்படியே கிராமங்களோட அழகெல்லாம் கம்ப்ளீட்டாக மறைஞ்சு போச்சு. தேங்க்யூ.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் ஒளி, வழங்கினார் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள்.

0: மற்றும் நீங்கள்
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்க இருக்கிறோம் தொழில் தொடங்குவோம். தினசரி வேலைவாய்ப்பு திட்டங்கள் மற்றும் கடன் உதவிகள் பற்றிய முக்கிய தகவல்களை நாம் தொடர்ந்து அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நம்மளுக்காக தொழில் சார்ந்த ஆலோசனைகளை வழங்க தயாராக இருக்கிறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். நேரம் சரியாக காலை 7:01.
2: நம்முடைய தமிழ்நாடு பல ஆண்டுகள் வரலாறு உடையது. 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பே மண்பாண்டங்களை உருவாக்கி அதிலே சமையல் செய்து சாப்பிட்டிருக்கிறார்கள். வர வர மண்பாண்டங்கள் தயாரிக்கப்பட்டு அதிலே செடிகள், பூச்செடிகள், காய்கறி செடிகளை வளர்க்கக்கூடிய நிலைமை, அழகிய பல வகை பொருட்களை அதில் தயாரித்து அதை கைவினைப் பொருட்களாக வீட்டிலே காட்சிக்கு வைக்கக்கூடிய பொருட்களையும் மண்பாண்டத்தின் மண் களிமண் போன்றவற்றை கலந்து தயாரிக்கிறார்கள். அப்படிப்பட்ட பல லட்சம் மண்பாண்ட தொழிலாளர்கள், அதை வாங்கி விற்பவர்கள், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக நம்முடைய தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் நல வாரியத்தை உருவாக்கியது. பாரம்பரிய மண்பாண்ட தொழில் செய்யும் குடும்பங்களின் மேம்பாட்டுக்காக, அவருடைய சமூக பாதுகாப்புக்காக, அவருடைய தொழில் வளர்ச்சிக்காக நம்முடைய தமிழ்நாடு அரசு இந்த வாரியத்தை உருவாக்கியது. இதில் 18 முதல் 60 வரை உள்ள மண்பாண்ட தொழிலாளர்கள் உறுப்பினராகலாம். இத்தொழிலை மட்டுமே முதன்மையாக கொண்டிருப்பவர்கள் மட்டுமே அதில் உறுப்பினரை ஆக வேண்டும். உறுப்பினர்களுக்கு மழைக்காலம் வந்துவிட்டால் மண்பாண்டங்கள் செய்ய முடியாது. எப்படி மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்திலே பண உதவி செய்வது போல மாதத்துக்கு 5,000 ரூபாயை இந்த மண்பாண்ட வாரிய உறுப்பினர்களுக்கு அரசு வழங்குகிறது. அதுபோல் அவர்களுடைய குழந்தைகள் பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரி, தொழில்நுட்ப கல்லூரி போன்ற இடங்களிலே படிப்பதற்கு மாதந்தோறும் ஒரு உதவித்தொகையை வயதிற்கு ஏற்றாற்போல், படிப்புக்கு ஏற்றாற்போல் நம் வாரியம் வழங்குகிறது. அதுபோல் அவருடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடப்பதற்கு பண உதவி கொடுத்து உதவி செய்கிறார்கள். அவருடைய மனைவிக்கு மகப்பேறு காலத்திற்கு நிதி உதவி வழங்குகிறார்கள். அதேபோல் 60 முடிந்த மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு வயதை பொறுத்து மாத ஓய்வூதியமும், அவர் இறந்துவிட்டால் குடும்ப ஓய்வூதியமும் வழங்குகிறார்கள். கிராமங்களிலே இப்போது பெரிய அளவிலே சூளைகள் போட்டு மண்பாண்டங்களை லாரி லாரி லோடாக தயாரித்து வட மாநிலங்களுக்கு அனுப்புவதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூளை ஒருவர் உருவாக்குகிறார் என்றால் அதற்கு 2 கட்டணம், அதாவது கமர்ஷியல் என்று சொல்வார்கள், கமர்ஷியல் டேரிஃப் என்று. அதை தமிழ்நாடு அரசு கருணையோடு பரிசீலித்து அந்த இலவச மின்சாரம் கொடுத்து அவர்களுக்கு மின்சார கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு கொடுத்துள்ளது. அது மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. இந்த உதவிகளை இந்த கருவிகள் வாங்குவதற்கு, மின்சார மோட்டார் வாங்குவதற்கு கொடுக்கின்ற உதவிகளை எல்லாம் எப்படி பெறலாம்? உங்கள் அருகில் உள்ள மாவட்ட தொழிலாளர் நல அலுவலகத்தை அணுக வேண்டும். கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் கிராம விஓ மூலமோ கூட்டுறவு சங்கத்தின் மூலமோ சான்றிதழ் பெற வேண்டும். ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வயது சான்று, பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படங்களை கொடுத்து உறுப்பினர் ஆகி கொள்ளலாம். இப்படி உறுப்பினர் ஆனவுடன் அவர்களுக்கு குடும்ப உதவி, மாத பண உதவி, பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உதவி, திருமணத்திற்கு உதவி, கருவிகள் வாங்குவதற்கு கடனுதவி, மானியம், இதை விற்பனை செய்வதற்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விற்பனைக்கு உதவி என்று பல்வேறு உதவிகளை நம்முடைய தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் வாரியம் கொடுத்து வருகிறது. இப்படி 30-40 மேற்பட்ட தொழிலாளர் நல வாரியங்களை தமிழ்நாடு அரசு கருணையோடு உருவாக்கி கோவில்களிலே பூசாரிகளாக இருப்பவர்களே தொடங்கி கிறிஸ்தவ கோயில்களிலே பாஸ்டருக்கு உதவியாக பிரசங்கியார்கள் என்று இருப்பார்கள், உதவியாளர்கள் இருப்பார்கள், சர்ச் உதவியாளர் என்று, அவர்களுக்கு கூட இன்னைக்கு ஒரு தொழிலாளர் நல வாரியத்தை நம்முடைய தமிழ்நாடு அரசு உருவாக்கி உள்ளது. முஸ்லிம்களுடைய மசூதிகளிலே பணிபுரியும்

0: உலமாக்கல், ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மாற்று திருநங்கைகளுக்கு உதவி, அவர்கள் பெரிய கடனுதவிகளை வாங்கி தொழில் தொடங்குவதற்கு உதவி என்று நிறைய உதவிகளை செய்து வருகிறார்கள். எனவே அந்தந்த துறையினர் தையல் பயிற்சி பெற்றிருக்கிறீர்கள், வீட்டிலே தையல் மிஷின் போட்டு தைத்து கொண்டிருக்கிறீர்களா? உடனே தையல் தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராகுங்கள். எதுவுமே படிக்க இல்லை, ஏதாவது ஒரு வயதான பெற்றோர் தாய்மார் பக்கத்தில் உள்ள பெரிய பணக்கார வீடுகளில் அல்லது ஒரு கடைகளில் அல்லது குழந்தைகள் நல காப்பகங்களிலே போய் சமையல்காரராக வீட்டை பெருக்கி சுத்தமாக பண்ணக்கூடிய பணிப்பெண்ணாக இருந்தால் கூட தமிழ்நாடு பணிப்பெண்கள் நல வாரியம் என்று வந்துவிட்டது. இப்படி ஒவ்வொரு துறைக்கும் வாகனங்கள் ஓட்டுவோர், டிரைவர்கள், ஆட்டோ டிரைவர்கள், இப்படி ஒவ்வொருவருக்கும் அந்தந்த துறை சார்ந்த தொழிலாளர் நல வாரியங்களை அரசு உருவாக்கியுள்ளது. மிக சிறப்பாக இந்தியாவில் தமிழ்நாட்டில்தான் இந்த நலவாரியங்கள் கடந்த 5 ஆண்டுகளிலே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே ஒவ்வொரு அரசு வேலை பெறாத தொழிலாளர்கள் அந்தந்த தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராகி அரசாங்கத்தின் கடனுதவியை பெற்று முன்னேற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சி.
2: சைவாரின் இன்று ஒரு தகவல். தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
1: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேர்களை, நிகழ்ச்சியில சர்வம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். விஜய் யேசுதாஸ் பாடியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இசையில, பா விஜய் அவர்களின் வரிகளில். நேரம் சரியாக காலை 7:08.

நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில ஒரு தகவல் கேட்க இருக்கிறோம். என்னன்னா, நாளைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர் குறைதீர் நாள் கூட்டம் வந்து நடைபெற இருக்கு. மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில நடைபெற இருக்கு. எங்க வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய முத்து அரங்கில் வச்சுதான் நடைபெற இருக்கு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை முற்பகல் 11 மணிக்கு நடைபெற இருக்கு. இதனால வந்து தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் கலந்து கொண்டு உங்களோட கோரிக்கைகளை நீங்கள் தெரிவிக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க எதுவும் கோரிக்கைகள் வச்சிருந்தீங்க அப்படின்னா, அதற்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் உங்களுக்கு இந்த மீட்டிங்ல சொல்றதா சொல்லியிருக்காங்க.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. புனித அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியது. கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழைப்பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் தங்களது கல்வியறிவை விளிம்பு நிலை மக்களுக்காக பயன்படுத்தி பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேசம் அனந்தபுரமுவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். பல்கலைக்கழகங்களிலிருந்து மாணவர்கள் அறிவு தன்னம்பிக்கை வாய்ப்புகளுக்கான புதிய வழிகளை ஏற்படுத்தும் பட்டத்துடன் வெளியேறுவதாக அவர் கூறினார். மாணவர்களின் கடின உழைப்பு வெற்றிக்கு காரணமாக இருந்தாலும் பெற்றோரின் தியாகங்கள், ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள், சமூகத்தின் ஆதரவு ஆகியவை வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனால் மாணவர்கள் சமூகத்திற்கு கடமையாற்றும் பொறுப்பு உள்ளதாக அவர் கூறினார். ஆந்திரப்பிரதேச மத்திய பல்கலைக்கழகம் திறன் மேம்பாட்டு மையமாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதில் சிறந்த பங்களிப்பை பல்கலைக்கழகம் வழங்கும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். தில்லியில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பது குறித்த உயர்நிலைக் குழு கூட்டம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தலைமையில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர், நோய் பரவல் அதிகரிப்பை முன்கூட்டியே கண்டறிந்து

0: அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். டெங்கு நோய் தடுப்பு விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் குடியிருப்போர் நல சங்கங்களை அரசு ஈடுபடுத்த வேண்டும் என்று திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். புனித அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியது. ஜம்முவில் பகவதி நகர் முகாமிலிருந்து துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா இன்று காலை முதல் குழுவின் யாத்திரையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காஷ்மீரின் இரட்டை பாதைகளில் 57 நாட்கள் நடைபெறும் யாத்திரை நாளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 28 தேதி நிறைவடைகிறது. இந்த யாத்திரையில் பங்கேற்றுள்ளவர்களுக்கு பல அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அமர்நாத் யாத்திரை தொடங்குவதற்கு முன்பாகவே சுமார் 400,000 பேர் பதிவு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இந்திய தரப்பு பாதுகாப்பு அமைச்சக இணைச் செயலாளர் திரு அமிதாப் பிரசாந்தும் மலேசிய தரப்பில் ராணுவ துணை தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் மஹமத் பின் அப்துல் ரஹ்மானும் கூட்டாக தலைமை தாங்கினர். இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பின் முழு அம்சங்கள் குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டது. இருநாட்டு ராணுவத்திற்கு இடையேயான பரிமாற்றங்கள், இருதரப்பு பயிற்சிகள், திறன் மேம்பாடு, கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இருநாட்டு ராணுவத்திற்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களை தவிர கேரளத்தின் பிற மாவட்டங்களில் மழையின் தாக்கம் குறையும் என்று கூறப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கைது இணையவழி மோசடி வழக்கில் ஹரியானாவைச் சேர்ந்த ஒருவரை ராஜ்கோட் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். முதியவர் ஒருவரிடமிருந்து 25 லட்சம் ரூபாயை அனுப்புமாறு கட்டாயப்படுத்தி டிஜிட்டல் கைது அச்சுறுத்தல் விடுத்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனையடுத்து போலி முதலீட்டு திட்டங்கள், ஆள்மாறாட்ட அழைப்புகள், டிஜிட்டல் கைது மோசடிகள் உள்ளிட்ட இணையவழி மோசடிகளுக்கு எதிராக பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு சிபிஐ வலியுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடத்திய சோதனையின் போது 9 கிலோ கடத்தல் தங்கமும் 8.5 கோடி ரூபாய் வெளிநாட்டு கரன்சியும் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேற்கு வங்கம், பீகார், தில்லி ஆகிய இடங்களில் 3 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டு 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து நடத்தப்பட்ட விசாரணையில் தில்லியில் சட்டவிரோதமாக தங்க உருக்காலை செயல்படுவதாகவும் கண்டறியப்பட்டது. பெங்களூரு விமான நிலையத்தில் சுமார் 2 கிலோ தங்கம் வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரது இல்லத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 42 கிலோ வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டதாக வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் தெரிவித்தனர். அருணாச்சல பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான், திரு கிரண் ரிஜிஜு, அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு ஆகியோர் பார்வையிட்டனர். பாதிப்பு குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் அது குறித்த விரிவான அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இட்டாநகரில் நேற்று நடைபெற்ற உயர்நிலை கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் துரிதமாக நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளுமாறும் தேவையான உதவிகளை வழங்குமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் தோஹாவில் நேற்று நிறைவடைந்தது. ஈரானின் முன்னாள் உச்சத்தலைவர் அலி தமேனியின் இறுதிச் சடங்குகள் இம்மாதம் 9 தேதி நடைபெற்ற பிறகு அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் தொடர்ந்து நடைபெறும் என்று இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக கத்தார் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க துணை அதிபர்

ஜேடி வான்ஸ் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக கூறினார். வெனிசுலா நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,295 அதிகரித்துள்ளது. 11,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் சுமார் 13,000 பேர் வீடுகளை இழந்துள்ளதாகவும் அந்நாட்டு அதிபர் ஜார்ஜ் ரோட்ரிகஸ் தெரிவித்துள்ளார். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்க பாதிப்பு காரணமாக வெனிசுலாவில் 7 துக்கம் அனுசரிக்கப்படும் என்று வெனிசுலா அதிபர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஊஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜிலன்ஸ்கி ஒரே வாரத்தில் 2 இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் பென்சா பகுதியில் ஏவுகணை பாகங்களை தயாரிக்கும் ஆலையையும் உக்ரைன் ராணுவம் தாக்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனினும் இந்த தாக்குதல்களை ரஷ்ய அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை. ரஷ்ய வான் எல்லையில் பறந்த உக்ரைன் நாட்டிற்கு சொந்தமான 179 ட்ரோன்களை தங்கள் நாட்டு ராணுவம் தாக்கி அழித்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. நாக் அவுட் சுற்றில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் காங்கோவையும் பெல்ஜியம் 3-2 என்ற கோல் கணக்கில் செனகலையும் வென்றன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் தன்யா ஹேமந்த் 21-16, 21-18 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டீஷாவை வென்றார். மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் ஆகர்ஷி காஷ்யப் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்னா டாட்டர்னோவாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அமர்நாத் புனித யாத்திரை இன்று தொடங்கியது. கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில இப்ப கேட்க இருக்கிறோம் தமிழே அமுதே. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் நம் சிம்மாசனத்தில் கம்பீரமாய் வீற்றிருக்கும் நம் தமிழ் மொழியின் இலக்கண பேரழகையும் அதன் ஆதி வரலாற்றின் மாண்பையும் தினமும் நமது தமிழே அமுதே நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்று சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள் நமக்காக என்னென்ன அரிய தகவல்களை பகிர இருக்கிறார்கள் என்று கேட்கலாம்.
5: தமிழே அமுதே. தமிழ் தித்திக்கும் சொல்லழகு, திகட்டாத பொருளழகு, எத்திக்கும் புகழ்மணக்கும் ஏடில்லா கற்பனை அழகு. தமிழனின் கற்பனை இருக்கிறதே, அது கவிதையிலே உயிராக திகழ்கிறது. கற்பனை மிக்க பாடல்களெல்லாம் நம்முடைய கவலையை தீர்க்கின்ற அமுத பாடல்களாக திகழ்கின்றன. விவேக சிந்தாமணி என்று ஒரு நூல் பல சிறந்த பாடல்களை, இனிய பாடல்களை, தனித்துவமிக்க பாடல்களை தொகுத்த ஒரு தொகுப்பு நூல் தான் அந்த விவேக சிந்தாமணி. நம்முடைய திருநெல்வேலி மாநில தமிழ்ச்சங்கம் கூட அந்த விவேக சிந்தாமணியை தொகுத்து வெளியிட்டிருக்கிறது. அதிலே ஒரு அருமையான பாடல், தேனுகர் வண்டு மதுதனை உண்டு தியங்கியே கிடந்ததைக் கண்டு தான் அதை சம்புவின் கனி என்று தடங்கையின் எடுத்து முன் பார்த்தாள். வானூறு மதியம் வந்ததென்றெண்ணி

0: மலர்க்கரம் குவியும் ரஞ்சி, போனது வண்டோ பறந்தது பழமோ புதுமையே இது என புகன்றாய். இந்த கற்பனை தமிழன் என்று சொல்லடா தலைமந்திலடா என்று சொல்லுவாரே, அதிலே இந்த கற்பனை வளத்திலே இந்த தமிழரை மிஞ்ச முடியாது என்று சொல்லுவார்கள். அந்த கற்பனை இருக்கிறதே தேன் நுகர் வண்டு. ஒரு வண்டு வருகிறது, மலரில் அமர்கிறது, மலரில் அமர்ந்து தேனை உறிஞ்சுகின்றது. தேன் நுகர் வண்டு, நுகர் என்ற வார்த்தையை இன்று பயன்படுத்துகிறோம். நுகர்பொருள் வாணிபக் கழகம் என்று சொல்லுகிறோம். நுகர்தல் அனுபவித்தல். தேன் நுகர் வண்டு மதுதனை உண்டு. மது என்று சொன்னால் இனிமை, மதுரம் என்று நாம் சொல்லுகிறோம். என்ற சொல்லை நமைச்சுவை நாயகர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய துணைவியார் பெயர் மதுரம். அதுவும் முன்னெழுத்து டீயே மதுரம். அவர்கள் ஒரு நாள் கேட்டார்களாம், டீ வேண்டுமா காஃபி வேண்டுமா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், டீயே மதுரம் என்று சொன்னாராம். மனைவியின் பெயரை சொன்னது போலவும் ஆயிற்று, தேநீர் வேண்டும் என்று கேட்டது போலவும் ஆயிற்று. தேனுகர் வண்டு மதுதனை உண்டு தியங்கியே கிடந்ததைக் கண்டு. இந்த தியங்குதல் என்ற சொல் நாம் இன்றும் நாட்டுப்புற வழக்கிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். தியங்குதல் என்று சொல்லுவோம், தண்ணீரில் மூழ்கி தியங்கி விட்டான் என்று சொல்லுவோம். தியங்குதல், மனம் கலங்குதல், சோர்வுறுதல். அப்படி மது அந்த தேனை குடித்து விட்டு மயங்கி கிடக்கிறதாம் அந்த வண்டு. அந்த வண்டை பார்த்ததும் அந்த வழியே வந்த ஒரு பெண், அது கருப்பு வண்டாக இருக்கிறது, கருவண்டாக இருக்கிறது, கருவண்டாக இருப்பதால் அது நாவற்பழமோ என்று எண்ணி அதை கையில் எடுத்தாளாம். தேனுகர் வண்டு மதுதனை உண்டு தியங்கியே கிடந்ததைக் கண்டு தான் அதை சம்புவின் கனி என்று எண்ணி. சம்பு என்று சொன்னால் நாவல், கனி நாவற்பழம். நம்முடைய பாரத தேசத்திற்கே சம்புத்தீவு என்று பெயர் உண்டு. நாவல் மரங்கள் அதிகமாக இருந்ததோ என்னவோ தெரியவில்லை. சம்புவின் கனி என்று எண்ணி தடங்கையில் உள்ளங்கையிலே எடுத்து அப்படியே பார்த்தாளாம். அந்த வண்டு பார்த்ததாம், ஐயோ அந்த பெண்ணின் முகம் அதற்கு நிலவாக தெரிந்ததாம், முழு மதியாக தெரிந்ததாம். வானுறு மதியம் வந்தது என்று எண்ணி, ஆஹா நிலவு வந்து விட்டது, மதியம் வந்து விட்டது. மதியம் வந்து விட்டால் மலர் குவிந்துவிடும். அவள் கலர் கை தாமரை மலரை போல இருக்கிறதாம். தாமரை மலர் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். காலையில் மலரும் தாமரைப்பூ அது அந்தி பொழுதிலே குவியும். அதுபோல இந்த நிலவு வந்தால் குவியும், சூரியன் வந்தால் விரியும். ஆகா இவள் முகத்தை பார்த்தால் நிலவு போல இருக்கிறதே, இந்த நிலவை கண்டு அது அந்த முகத்தை கண்டு நிலவு என்று எண்ணியதால் கை குவிந்து விடும், ஆதலால் தப்பிப்போய்விட வேண்டும் என்று சொல்லி வானுறு மதியம் வந்ததென்றெண்ணி மலர்க்கரம் குவியும் என்றஞ்சி. அவருடைய நிலாமுகம், நிலாமுகம் கை தாமரை, அந்த தாமரை கை நிலாவை கண்டு மூடிவிடும் என்று அஞ்சி அந்த வண்டு பறந்து போனதாம். ஆதலால் சொன்னால், போனது வண்டோ பறந்ததோ பழமோ புதுமையோ இது என புகன்றாள். ஆ வண்டா அல்லது பழமா தெரியவில்லை, இது என்ன புதுமையாக இருக்கிறது என்று ஒரு அருமையான கற்பனையை சொல்லித்தந்தது நம்முடைய தமிழ். அதுவும் இந்த விவேக சிந்தாமணியிலே இருக்கின்ற இனிமையான பாடல்களில் இந்த பாடலை மீண்டும் சொல்லுகிறேன். தேனுகர் வண்டு மதுதனை உண்டு இயங்கியே கிடந்ததைக் கண்டு தானதை சம்புவின் கனி என்று எண்ணி தடங்கையின் எடுத்து முன் பார்த்தார். வானுறு மதியம் வந்தது என்று எண்ணி மலர்க்கரம் குவியும் என்று அஞ்சி போனது வண்டோ பறந்தது பழமோ புதுமையோ இது என புகன்றாள் என்று இந்த பாடலில் இருக்கின்ற கற்பனையினையும் இருக்கிறதே. கற்பனையின் உச்சத்திற்கே அந்த பெண்ணின் முகத்தை நிலவாகவும் கரத்தை மலராகவும் அதை கண்டு அந்த மலர்க்கரம் மூடிவிடும் என்று வண்டு அஞ்சி பறந்து விட்டதாகவும் சொன்ன இந்த கற்பனை இருக்கிறதே. விவேக சிந்தாமணியிலே 19வது பாடலாக இருக்கின்ற இந்த பாடலை படிக்கின்ற போது நமக்கு மனதிலே ஒரு மகிழ்ச்சி, ஒரு புன்னகை இவையெல்லாம் தோன்றுகிறது. இது தமிழ் நமக்கு தந்த கவலையகற்றும் மருந்து என்று நாம் போற்றுவோம். தமிழை போற்றுவோம். தமிழே அமுதே என்று வாழ்த்துவோம். வணக்கம்.
1: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க தமிழே அமுதே நிகழ்ச்சி. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 7:31. நிகழ்ச்சியில் இந்தியன் 2 திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். அனிருத் ஸ்ருதிகா பாடியிருக்காங்க பா விஜய் அவர்களின் வரிகளில், அனிருத் இசையில்.

0: நேரம் சரியாக காலை 7:35 ஆயிட்டுருக்கு. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 வணக்கம் பரணி நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பகுதி ஆங்கிலம் அறிவோம் தான் கேட்க இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆங்கிலத்தை மிக எளிமையாக எல்லா மக்களும் புரியும்படி நம்மளுக்கு விளக்கமாக சொல்லிட்டுருக்கிறாங்க. சிவகலையிலேருந்து கே கே தாமஸ் அவர்கள் இன்றைக்கி என்ன தகவல்கள் சொல்ல இருக்காங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: காலை வணக்கம். Very good morning. I kindly welcome all the listeners for the program. Let's know English. Let's learn English. சரி, நல்லது. இன்று முதலாவது நாம் என்ன பார்க்கலாம் என்றால், ஒரு 3 வார்த்தைகள் பார்க்கலாம் என்று இருக்கிறேன். அதில் முதல் வார்த்தை நெய்பர்.

அண்டை வீட்டுக்காரர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, நெய்பர், நெய்பர். இதற்கு NEIHBOUR, அதாவது நாம் இதில் என்ன தெரிய வேண்டும், இரண்டு சென்டென்ஸ் நான் சொல்லலாம் என்று இருக்கிறேன். அது நெய்பர், வி மஸ்ட் ஹாவ் எ குட் அண்டர்ஸ்டாண்டிங் வித் அவர் நெய்பர்ஸ். அதாவது வி மஸ்ட் ஹாவ் எ குட் அண்டர்ஸ்டாண்டிங் வித் அவர் நெய்பர்ஸ், நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களிடம் ஒரு நல்ல புரிதல் வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு பொதுவான கருத்து. அடுத்தபடியாக இன்னொரு வரி சொல்லலாம் இருக்கிறேன். அவர் நெய்பர் இஸ் வெரி கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவர் நெய்பர் இஸ் வெரி கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். இப்படி சில இடங்களில் நடக்கும். அதாவது எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க, உதவிகரமாகவும் இருப்பாங்கிறது இந்த அர்த்தம். நெய்பர்னா பக்கத்து வீட்டுக்காரங்கிறது கட்டாயம் தெரிஞ்சுக்கிடணும், அண்டை வீட்டுக்காரர்கள் பக்கத்தில் உள்ள இருக்கிறவங்க, அதான் நமக்கு நெய்பர்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். சரி, நல்லது. அடுத்த வார்த்தை கரேஜ், COURAGE, கரேஜ். கரேஜ் என்றால் தைரியம் என்ற அர்த்தம். மிஸ்டர் ராஜ்குமார் இஸ் எ மேன் ஆஃப் கரேஜ் அண்ட் அன் ஆனஸ்ட் மேன். அவர் வந்து மிஸ்டர் ராஜ்குமார் என்பவர் தைரியமாகவும் இருக்கார். கரேஜ்னா தைரியம் அர்த்தம். அவர் தைரியமாகவும் இருக்காரு, நேர்மையாகவும் இருக்கிறாரு. இந்த வரியில் இன்னொன்னு அர்த்தம், இந்த கரேஜ் பார்த்தோன்னே எனக்கு இன்னொரு வார்த்தை ஞாபகத்துல வந்தது, என்கரேஜ். எல்லா இடத்துலயும் தேவை, எல்லாருக்கும் நம்ம பண்ண வேண்டியது. இந்த என்கரேஜ்னா ஊக்குவித்தல், உற்சாகப்படுத்துதல். என்கரேஜ், கரேஜ் வந்து அதுக்கு முன்னாடி இஎன் அந்த ரெண்டு எழுத்து சேர்த்தாலே என்கரேஜ் வந்துருது. We should encourage the late, அதாவது லேட் லேர்னர், அதாவது ஸ்லோ லேர்னர். We should encourage the slow learners for their improvement. அதாவது குறைவா படிப்பாங்க சிலவங்க, அவங்களுடைய அபிவிருத்திக்காக, அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு நம்ம அவங்கள உற்சாகப்படுத்தணும். லேட்டா படிப்பாங்க, குறைவா படிப்பாங்க சிலர். அதாவது we should encourage the late learners, அல்லது ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்கிறாங்களே அவங்க நம்ம என்கரேஜ் படுத்தணும். என்கரேஜ்னா இதுல உற்சாகப்படுத்துதல். இதுலன்னு மட்டும் இல்ல, அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் பண்றவங்களையும் நம்ம என்கரேஜ் பண்ணணும், உற்சாகப்படுத்தணும். அதுக்கு டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. என்கரேஜ் வந்தாலே டிஸ்கரேஜ், அது அதைரியன்னு அர்த்தம். சரி, இன்னைக்கு அடுத்தாப்புல நான் என்ன பாடலான்னு பாக்குறேன்னா, ஒரு சின்ன ஒரு விளையாட்டு மாதிரின்னு வைங்களேன். அதாவது ஒரு நாலு வார்த்தை சொல்லுவேன், அந்த நாலு வார்த்தையில ஒரு வார்த்தை வேறுபட்டது தான் இருக்கும், அது எதுங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படி ஒரு சில கொஞ்சம் சில செட்டுகள் சொல்லலான் இருக்கேன். எல்லாருக்கும் நல்லா அடிக்கடி தெரிஞ்சதுதான், அங்கங்க நம்ம கேள்விப்பட்டதுதான். முதல் செட்டு சொல்ற நாலு வார்த்தை, அதுல ஒண்ணும் சம்பந்தம் இல்லாதது. ஆட் ஒன் அவுட், அதாவது வேறுபட்ட வார்த்தையை வெளியேற்றுதல். பாருங்க, பீகாக், பேரட், லயன், ப்ரோ. நல்லா தெரியுது, லயன் மட்டும் இதுல வெளியில போயிருது. எல்ஐ ஓஎன், லயன், சிங்கம். பீகாக்னா மூன்று பறவை இருக்கு, நாலாவது ஒரு விலங்கு, அதனால அது கிடையாது. அடுத்தது பாருங்க, டைகர், ஈகிள், டி எலிபென்ட், டியர். பாருங்க, அதுல எது ஈகிள்ங்கிறது கழுகு, அதனால அது கிடையாது. அப்படி ஒன்னொன்னா நம்ம வெளியேற்றிட்டே வர்றோம். அடுத்தப்பல ஒன்னொன்னு சொன்ன சரி சொல்றேன் பாருங்க, எல்லோ மஞ்சள், ரெட், ப்ளூ, ஹவுஸ். இல்லை ஹவுஸ் வேறுபட்ட வார்த்தையா இருக்கு, அது வெளியேற்றிடலாம். அடுத்தபடியாக பாருங்க, லோட்டஸ், தாமரை, ரோஸ், ஹில், ஜாஸ்மின், மல்லிகை. பாத்தீங்க, ஹில்ங்கிறது குன்றுங்கிற வரத்துக்கு சம்மந்தம் இல்லாததா இருக்கு, அதனால இதை வெளியேற்றிடலாம். அடுத்தபடியா பாருங்க, ட்ரம்ஸ்டிக், முருங்கைக்காய், லேடி சிங்கர், வெண்டைக்காய், பொட்டட்டோ, அது வந்து உருளைக்கிழங்கு. நாலாவது இன்னொரு வேறுபட்ட வார்த்தை கட்டாயம் உங்களுக்கு என்னன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். பெண், சம்பந்தம் இல்லாத இருக்கு, அப்படின்னா பெண்ணை கட்டாயம் வெளியேற்றிடுவோம், நமக்கு நல்லாவே தெரியுது. ஆரஞ்சு, ஆப்பிள், ஹில், அது மலைக்குன்று. அடுத்தபடியாக பைன் ஆப்பிள், அண்ணாச்சி பழம், அதுல ஹில்ங்கிற வார்த்தை நம்ம வெளியேற்றப்படுது.

0: அதே மாதிரி இன்னொரு செட்டு சொல்லலான் இருக்கேன். அந்த கங்கா, காவேரி, ஹிமாலயாஸ், கோதாவரி, இதுல பாருங்க ஹிமாலயாஸ் வேறுபட்ட வார்த்தை. இப்படி வேறுபட்ட வார்த்தைகளை பிரித்து நிறைய இடங்கள்ல நம்ம பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம அப்படி நம்மளே சென்னி ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பண்ணி அழகா பேசி மகிழ்ந்து ஆங்கில அறிவு வார்த்தைகளை நம்ம வொகாபுலரிகளை தெரிந்துகிடலாம். அடுத்தபடி நான் கடைசியாக இரண்டு ப்ராவர்ப் சொல்லலாம் நினைக்கிறேன். The stolen fruit is sweetest. The stolen fruit is sweetest. திருடிய கனி தித்திக்கும், திருடிய கனி தித்திக்கும். அடுத்தபடியாக பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர். தானாடாவிட்டாலும் தன் தசையாடும், தானாடாவிட்டாலும் தன் தசையாடும். பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர், தானாடாவிட்டாலும் தன் தசையாடும். ஆங்கிலம் சிறப்பாக அறிவோம், உலகை வெல்வோம், இனிய தமிழில் இனிமையாய் பேசி மகிழ்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க ஆங்கிலம் அறிவோம். நேர்களை நிகழ்ச்சியில் தொடர்ந்து அழகான பாடல் கேட்க இருக்கிறோம். RRR திரைப்படத்திற்காக அனிருத் பாடியிருக்காங்க மரகதமணி, இசையில மதன் கார்கி அவர்களின் வரிகளில். நேரம் சரியாக காலை 7:43.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: வணக்கம் பர்ணி. நிகழ்ச்சி நேரம் சரியாக 7:50 இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்து சந்தை நிலவரம் தான் கேட்க போறோம். ஒவ்வொரு காய்கறிகளும் ஒவ்வொரு கிலோல எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்கலாம். தக்காளி 33 ரூபாயில இருக்கு, கத்திரிக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் 25, புடலங்காய் 18, சுரைக்காய் 10, பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 12 ரூபாய், தடியங்காய் 16, அவரைக்காய் 75, கொத்தவரங்காய் 26, பாகற்காய் சிறியது 60 ரூபாயில இருக்கு, பெரியது 50 ரூபாய், பச்சை மிளகாய் 44 ரூபாய், முருங்கைக்காய் 38, பெரிய வெங்காயம் 38, சின்ன வெங்காயம் 60, காராமணி 40, கோவைக்காய் 45, தேங்காய் 46, வாழைக்காய் 30 ரூபாய், வாழைப்பூ 15, வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 20 ரூபாயில இருக்கு, கீரை வகைகள் 15 ரூபாய், மல்லி இலை 75, புதினா 80 ரூபாய், கருவேப்பிள்ளை 30, வெள்ளரிக்காய் 12, இஞ்சி 235 ரூபாயில இருக்கு, மாங்காய் 20 ரூபாய், நார்த்தங்காய் 30, முள்ளங்கி 35, உருளைக்கிழங்கு 24, கேரட் 68, ரிங் பீன்ஸ் 85, சௌசௌ 30 ரூபாய், முட்டகோஸ் 38 ரூபாய், பீட்ரூட் 35, காலிஃபிளவர் 50 ரூபாய், குடமிளகாய் 85, பஜ்ஜி மிளகாய் 90 ரூபாயில இருக்கு, பூண்டு பார்த்தீங்கன்னா 260 ரூபாயில இருக்கு, பட்டர் பீன்ஸ் 150, சோயாபீன்ஸ் 180, பச்சை பட்டாணி 230, சேம்பு 30 ரூபாய், சேனைக்கிழங்கு 35, சீனிக்கிழங்கு 30 ரூபாய், கருணைக்கிழங்கு 120 ரூபாய், பனங்கிழங்கு 60 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாயில இருக்கு. பழ வகைகள் பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பழத்தில் செவ்வாழை 100 ரூபாய், ஏலக்கி 90, மட்டி 80 ரூபாய், நேந்திரம் பழம் 50 ரூபாய், கற்பூரவள்ளி 60 ரூபாய், கோழிக்கூடு 60, நாட்டு வாழைப்பழம் 60, எலுமிச்சை 30 ரூபாயில இருக்கு, ஆப்பிள் 240 ரூபாய், அண்ணாச்சி பழம் 70 ரூபாய், மாதுளை பழம் 240 ரூபாய், கொய்யா பழத்தில் சிவப்பு கொய்யா பழம் 80 ரூபாய், வெள்ளை கொய்யா பழம் 60 ரூபாய், சப்போட்டா 50, பப்பாளி 40, நெல்லிக்காய் 45, திராட்சை 120, சாத்துக்குடி 120, கிருணிப்பழம் 50, சீதாப்பழம் 100, ஆரஞ்சு 120, தர்பூசணி 30 ரூபாய், மாம்பழம் பார்த்தீங்கன்னா வெரைட்டி வைஸா 60 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரைக்கும் இருக்கு. நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்து பிகில் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கிறோம். விஜய் அவர்கள் பாடியிருக்காங்க, ஏ ஆர் ரகுமான் இசையில். நேரம் சரியாக 7:51.

0: எல்லாம் வெறித்தனம்.
1: பிகில் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்ட நேரம் காலை 7:56 இருக்கு. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6. நிகழ்ச்சியில நிறைவா ஒரு தகவல் கேட்க இருக்கிறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசின் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குழந்தைகளுக்கானது. இப்ப மத்திய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் மூலம் ஆண்டுதோறும் வீர தீர செயல்கள் புரிந்திருப்பாங்க. அதாவது விளையாட்டா இருக்கட்டும், இல்ல சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், கலை மற்றும் பண்பாடு போன்றவற்றில் சிறந்த விளங்கும் 5 முதல் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை அங்கீகரிக்கும் வகையில் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது வருஷ வருஷம். இந்த 2020 விருது விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து 31 தேதி, அதாவது July 31st நீங்க வந்து அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல முதலாவது ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்ல போய் நீங்க பதிவு செய்யணும். அந்த வெப்சைட் என்னன்னா awards.gov.in அப்படிங்கிற இணையதள முகவரியில வருகின்ற 15ஆம் தேதிக்குள்ள நீங்க பதிவு செஞ்சணும். அதுக்கப்புறம் பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்துல நேரில் சென்று நீங்க பதிவு செஞ்சிருக்கத தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கேட்கிற டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து விருதுக்கு விண்ணப்பிச்சிருவாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டை மறந்துடாதீங்க. 31ஆம் தேதிக்குள்ள எல்லா ப்ராசஸுமே முடியணும். ஆனா இணையதளத்துல நீங்க பதிவு செய்ய வேண்டியதற்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி. இதை குறித்து உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. 2331111888 மறுபடியும் சொல்கிறேன், 2331111888 இணைப்பெண்ணாக 0461 அப்படிங்கிற இணைப்பெண்ணை சேர்த்துக்கலாம்.

நிகழ்ச்சியில் நிறைவாக லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். அனிருத் அவர்களை இசையமைத்து பாடியிருக்காங்க விக்னேஷ் சிவன் அவர்களின் வரிகளில். நேரம் சரியாக காலை 7:57.

0: நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஜப்பான் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே டகைச்சியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவியர்களுக்கான ஒருவார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணையும் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர்என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப்

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எண்ணங்கள் ஈடேறும் எந்நாளும் நன்னாளே, இந்நாளும் அவ்வாறாய் அமைய வாழ்த்துக்கள். வணக்கம் நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.6 இப்போது கேட்க இருக்கிறோம் வழக்கென்று வந்தால். இன்றைய நிகழ்ச்சியில் பிழை திருத்தல் ஆவணத்தின் தொடர்ச்சி கேட்கலாம். வழங்குகிறார் வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது இந்த பிழை திருத்தல் ஆவணங்கள் அப்படிங்கிறத பற்றி நாம் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். பிழை திருத்தல் ஆவணம் என்பது எழுதப்பட்ட ஒரு ஆவணத்தில் உள்ள தவறுகளை மீண்டும் சரி செய்து எழுதி பதிவு செய்தது தான் பிழை திருத்தல் ஆவணம். இது அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது, கிரயம் எழுதி கொடுத்தவர் உயிருடன் இருந்தால் கிரயம் எழுதி கொடுத்தவரிடம் முறையிட்டு பிழை திருத்த ஆவணம் எழுதிவிட முடியும். ஆனால் கிரயம் எழுதி கொடுத்தவர் இறந்துவிட்டால் அவரது வாரிசுகள் அனைவரும் சேர்ந்து மட்டுமே பிழை திருத்தல் ஆவணம் எழுதி தர முடியும். இப்படிப்பட்ட ஆவணத்திற்கு இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 ஏக்கர் 2 சென்ட்டுக்கு மட்டுமே முத்திரை மற்றும் பதிவு கட்டணம் செலுத்தி இருப்பாங்க. அதனால் பிழை திருத்த பத்திரம் பதிவு செய்யும்பொழுது விடுபட்ட 99 சென்ட்டுக்குரிய முத்திரை மற்றும் பதிவு கட்டணம் திரும்ப செலுத்த வேண்டும், அல்லது மீதமுள்ள 99 சென்ட் நிலத்திற்கு புதியதாக கிரய ஆவணம் எழுதி பதிவு செய்ய வேண்டும். இதனால் மன உளைச்சல், வீண் செலவு, வீண் அலைச்சல் போன்றவைகள் ஏற்படும். ஒருவேளை குறைவான விஸ்தீர்ணமுள்ள நிலத்தை அதிக விஸ்தீர்ணமாக தவறாக எழுதி அதற்கு அதிகமாக செலுத்தப்பட்ட முத்திரை தொகையோ அல்லது பதிவு கட்டணத்தையோ திரும்ப பெற முடியாது. ஆனால் பிழை திருத்த ஆவணத்திற்கான செலவை செய்துதான் ஆக வேண்டும். பொதுவாக சொல்லப்போனால் திருத்தங்களின் தன்மையை பொறுத்து முத்திரை கட்டணம் மாறுபடும். திருத்தங்கள் செய்யப்படுகின்ற பத்திரங்களில் உள்ள சொத்தின் அளவு மற்றும் சொத்து மதிப்பு இவைகளில் மாற்றம் இல்லை என்றால் மற்ற திருத்தங்கள் செய்வதற்கு முத்திரை கட்டணம் வசூலித்தல் கூடாது என்று மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அனிருத்ரா ராகவீர் வெர்சஸ் த இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஜெனரல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அதர்ஸ் என்ற வழக்கில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அந்த சர்வே நம்பரோ அதுக்கு இருக்கக்கூடிய அதில் வந்து ஒரு விஷயம் தவறாக பதியப்பட்டிருக்கிறது என்றால் அதனை திருத்தம் செய்வதற்கு கட்டணம் வசூலிக்க வேண்டும். மற்றபடி சாதாரணமாக எழுத்துப்பிழை அந்த மாதிரியான ஒரு தவறுகள், முக்கியமான தவறுகளை திருத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து முத்திரை கட்டணம் வந்து வசூலிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க. இந்த வழக்குடைய வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, கிரய ஆவணம் பதிவு செய்யும்போது சொத்து விவரத்தில் பிளாட்டியன் 4/2 என்று எழுதுவதற்கு பதிலாக 42/2 என்று தவறுதலாக எழுதப்பட்டு விட்டது. கிரயம் பெற்றவர் அதை கவனிக்காது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கிரயம் செய்து விட்டார். பின்னிட்டு மேற்படி கிரய ஆவணம் வீடு கட்டுவதற்கு வங்கி கடன் பெறுவதற்காக வழக்கறிஞர் சட்டக்குறத்துறைக்கு செல்லும்போது தான் மேற்படி தவறு கண்டுபிடிக்கப்பட்டது. அதனை பிழை திருத்தம் செய்வதற்கான சார்பதிவாளரை அணுகிய போது இந்த திருத்தம் பதிவு செய்யப்பட்டு அதற்காக முத்திரை கட்டம் 16,920 ரூபாய், பதிவு கட்டணமாக 2,570 ரூபாயும் சார்பதிவாளரால் கிரயதாரிடமிருந்து வசூலிக்கப்பட்டுள்ளது. மேற்படி தவறு தட்டச்சு பிழையால் ஏற்பட்டது, அதற்கு முத்திரை கட்டணம் செலுத்த தேவையில்லை என்றும் மேற்படி கட்டணத்தை மனுதாரருக்கு திரும்ப வழங்க கோரியும் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த மாண்புமிகு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை அனுமதித்து மனுதாரிடமிருந்து பெற்ற பதிவு கட்டணத்தையும் முத்திரை கட்டணத்தையும் திரும்ப செலுத்த உத்தரவிட்டது. ஆகவே எழுத்துப்பிழை, இலக்கணப்பிழைகளுக்கு திருத்தம் செய்யும்போது சார்பதிவாளர் முத்திரை கட்டணம் மற்றும் பதிவு கட்டணம் வசூலிக்க கூடாது என்று இந்த தீர்ப்பின்படி தெரிய வருகிறது. ஒருவேளை கிரய ஆவணத்தில் சொத்து விவரம் மொத்தமும் தவறாக இருந்துவிட்டால் புதிய கிரய பத்திரம் தான் எழுத வேண்டியது இருக்கும். பிழை திருத்தல் ஆவணம் எழுதுவது சரியான தீர்வாக இராது. ஆவணம் பதிவு செய்து அதனை சார்பதிவகத்தில் இருந்து திரும்ப பெற்ற பின்னர் அதில் ஏதாவது சிறிய தவறை கூட ஒயிட்னர் கொண்டு மறைத்தால் அல்லது எழுத்தை மறைக்கும் வேறு எந்த விதமான பொருட்களை கொண்டு திருத்தக்கூடாது. ஏனெனில் ஆவணத்தில் கண்டுள்ள சரத்துகள் தற்போது ஸ்கேன் செய்யப்பட்டு சார்பகத்தில்

0: பாதுகாக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட திருத்தத்தில் ஈடுபடுவது நமது சொந்த பத்திரமாக இருந்தாலும் கிரயதாரரே மோசடி ஆவணம் புரிந்த குற்றத்திற்கு ஆளாகிவிடும். ஆகவே பதிவு செய்து சப்ரிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு டாக்குமெண்ட்டை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு அதில் ஒரு தவறு இருக்குன்னு நாமளே அதை ஒயிட்னர் போட்டோ வேறு ஏதாவது செய்து அதை அழித்து திருத்தினால் அது குற்றமாகும். சில சூழ்நிலைகளில் பிழைத்திருத்த ஆவணம் எழுதி கொடுக்க கிரயம் கொடுத்தவர் மறுக்கலாம், அல்லது கூடுதலாக ஏதாவது ஒரு தொகை தந்தால் மட்டுமே பிழைத்திருத்த ஆவணம் எழுதி தருவேன் என்று மிரட்டலாம். இதுபோன்ற சூழ்நிலையில் ஆவணத்தை எழுதி கொடுத்தவர் பிழையை சரி செய்து கொடுக்க மறுத்தால் நீதிமன்றத்தையே நாட வேண்டும். பிழையாக எழுதப்பட்ட ஆவணத்தால் பாதிக்கப்பட்டவர் குறித்த வகை நிவாரண சட்டம் 1963 பிரிவு 26 கீழில் பிழை திருத்தத்திற்கான வழக்கு தாக்கல் செய்து நிவாரணத்தை நீதிமன்றம் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே ஆவணங்கள் எழுதும்போது மிகவும் கவனமாக எழுத வேண்டும். வருமுன் காப்பதே சிறந்தது என்பதை நினைவில் கொள்ளுதல் நலம் பயக்கும். இதையே திரு ஜார்ஜ் ஹெர்பர்ட் என்னும் அறிஞர் வாங்குபவனுக்கு 100 கண்கள் தேவைப்படும், விற்பவனுக்கு 1 கூட தேவையில்லை என்று கூறியுள்ளார். ஆகவே அந்த ஒரு கிரய பத்திரம் எழுதும் பொழுது நன்றாக கவனித்து தாய் பத்திரம் மூலப்பத்திரம் இது எல்லாத்தையும் பார்த்து அதில் இருக்கக்கூடிய சர்வே எண்கள், அந்த எந்த சப்டிஷனில் அந்த மனைகள் அமைந்துள்ளது, அந்த எண்ணால் எழுதப்படக்கூடிய விஷயங்கள், இதனை திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த எண்கள் வந்து நம் கண்ணில் இருந்து மறைத்து சில நேரத்துக்கு அது நமக்கு தெரியாமல் போய்விட வாய்ப்பு உண்டு. அதனால் திரும்ப திரும்ப அதை பார்த்து தான் ஒரு ஆவணத்தை பதிவு செய்ய வேண்டும். தற்போதைய இளம் தமிழ் சமுதாயத்திற்கு திசைகள் என்பது கூட மறந்து போய்விட்டது என்றே கூறலாம். திசைகள் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். மனைகள் வாங்கும்போது 4 மாளிகைகளிலே திசைகள் மூலம் மட்டுமே நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஆகவே திசைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் கிராமத்து மனிதர்களைப் போன்று. நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வில் வேறு சங்கதிகளை பார்க்கலாம்.
1: நீர்கள் இதுவரை வழக்கென்று வந்தால் கேட்டீர்கள். இன்று பிழைத்திருத்தல் ஆவணம் பற்றி விளக்கம் அளித்தார் வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். தொடர்வது திரை இசை. ஜி. வி. பிரகாஷ்குமார் இசையில் நா. முத்துக்குமார் வரிகளில் உத்ரா உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் கேட்கலாம். சைவம் திரைப்படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:30. எஃப்எம் ரெயின்போ 102.6 இனி கேட்கலாம் வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தர பாண்டியபுரம், சி சக்திவேல் அவர்கள்.
2: இசையில் கிருதிகளையும் கீர்த்தனைகளையும் இயற்றியவர்களில் மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜ சுவாமிகள் 1767 திருவாரூரில் பிறந்தார். பிறப்பு திருவாரூரிலும் முக்தி திருவண்ணாமலையிலும் இருக்க வேண்டும் என்பார்கள். பிறப்பு என்பது அவரவர்கள் கையில் இல்லை. இந்த வகையில் மும்மூர்த்திகளாகிய தியாகராஜ சுவாமிகள், முத்துசுவாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரிகள் ஆகியோர் திருவாரூரிலே பிறந்தனர். தியாகராஜர் ஆரம்ப கல்வியை திருவாரூரில் கற்றபின் தனது குடும்பம் தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள திருவையாருக்கு குடியேறியது. அங்கு தியாகராஜ சுவாமிகள் வடமொழி மற்றும் வானசாஸ்திரம், தர்க்கசாஸ்திரம், இராமாயணம் இவைகளை கற்றார். மேலும் புரந்தரதாசர், பத்ராச்சல ராமதாசர் கீர்த்தனைகளை சிறந்த பாடகியான தன் தாயாரிடமிருந்து கற்றுக்கொண்டார். தியாகராஜருக்கு சிறு வயதிலேயே இராம பக்தி அதிகமாக இருந்து வந்தது. மேலும் கேள்வி ஞானத்திலேயே பல இசை உருப்படிகளை இசைக்கும் திறமையும் இருந்து வந்தது. இதனை அறிந்த இவர் தந்தை செண்டி வெங்கடரமையரிடம் தியாகராஜரை அவரது சிஷியனாக சேர்த்து விட்டார். தியாகராஜர் 1 இசையை நன்கு கற்று தேர்ச்சி பெற்றார். தியாகராஜ சுவாமிகள் கோவிந்தாச்சாரியாரின் 72 மேளகர்த்தா பத்ததியை பின்பற்றி சுமார் 25,000 உருப்படிகளை இயற்றியுள்ளார். பல புதிய ராகங்களை ஏற்படுத்தி பல அபூர்வ ராகங்களிலும் கிருதிகளை இயற்றியுள்ளார். தியாகராஜ சுவாமிகள் தனது சீடரான வீணை குப்பையரின் வேண்டுகோளுக்கு இணங்க திருவற்றியூர் சென்று அங்கு தங்கி திருவற்றியூர் பஞ்சரத்னம் என்னும் கிருதிகளை

ஏற்றியுள்ளார். பின்பு சுந்தரேச முதலியார் வேண்டுகோளின் பேரில் கோவூர் சென்று அங்குள்ள சுந்தரேஸ்வரர் மீது பஞ்சரத்ன கிருதிகள் இயற்றியுள்ளார். அவை கோவூர் பஞ்சரத்ன கிருதிகள் என்று அழைக்கப்படுகிறது. இதை தவிர லால்குடி பஞ்சரத்னம், ஸ்ரீரங்க பஞ்சரத்னம் ஆகிய க்ஷேத்திர கிருதிகளையும் இயற்றியுள்ளார். மேலும் தன் சீடர்களின் அபியாசத்திற்காக உயர்ந்த தாது செறிவும் சாகித்ய பாவமும் உள்ள கனரக பஞ்சரத்னம் என்ற தொகுதி கீர்த்தனைகளையும் இயற்றியுள்ளார். இந்த கீர்த்தனைகள் ஜகதானந்தகாரகா நாட்டை ராகத்தில் ஆதிதாளத்திலும், துடுக்கூகல கௌளை ராகத்தில் ஆதிதாளத்திலும், சாதிஞ்சனே ஆரபி ராகத்தில் ஆதிதாளத்திலும், கனகன ருச்சிரா வராளி ராகத்தில் ஆதிதாளத்திலும், எந்தரோ மாகாணம் பாவுலு ஸ்ரீராகத்தில் ஆதிதாளத்திலும் இயற்றியுள்ளார். இந்த ஐந்து கிருதிகளும் தியாகராஜரின் ஆராதனை விழாவின் போது இசை கலைஞர்களால் பாடி அஞ்சலி செய்யப்படுகிறது. இவருடைய கிருதிகளில் தியாகராஜர் என்னும் முத்திரையை வைத்திருப்பார். வசந்த பைரவி ராகத்தில் ரூபக தாளத்தில்

0: என்று பாடி தனது முத்திரையை தியாகராஜர் என்று அதில் பதித்திருப்பார்.
1: 1847 ஆண்டு தனது 80வது வயதில் இறைவனடி சேர்ந்தார். இவருடைய உடல் காவேரி நதிக்கரையில் இவருடைய விருப்பப்படி இவருடைய குரு சென்டி வெங்கடரமணய்யா சமாதி அருகே அடக்க செய்யப்பட்டது. 1925 ஆண்டு தியாகராஜருக்கு கோயில் கட்டப்பட்டு வருடா வருடம் அங்கு தியாகராஜ ஆராதனை நடந்து வருகிறது. இவருடைய சிஷியர்கள் வாலாஜாபேட்டை வெங்கடரமண பாகவதர், வீணை குப்பையர், தில்லைஸ்தானம் ராமையங்கார், ஐயா பாகவதர், சுப்பராம பாகவதர், உமையாள்புரம் கிருஷ்ண பாகவதர், உமையாள்புரம் சுந்தர பாகவதர். தொடர்ந்து சிந்திப்போம்.
2: வேதமும் நாதமும் உரை கேட்டீர்கள். வழங்கினார் சுந்தர பாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். தொடர்வது திரையிசை. இந்திரா திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஹரிணி மற்றும் குழுவினர் பாடிய பாடல் இதோ.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேயர்களின் நினைவிற்கு நேயர்களை, இன்று பிற்பகல் 1:55 நலம்தானா நிகழ்ச்சியில் சிறுநீரக கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். நேரம் காலை 8:40.
2: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
3: காலை வணக்கம் வாரும் மந்திரியாரே. இப்படி அமரும்
2: மன்னா, தங்களிடம் தரும்படி நமது அரண்மனை வைத்தியர் இந்த மருந்து சீட்டை தந்தார்.
3: நல்ல வேளை, மறக்காமல் தந்துவிட்டிருக்கிறார். இதைதான் நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன்.
2: விஷயத்தை தெரிந்து கொள்ளாவிட்டால் என் மண்டை விடுத்து விடுமே, கேட்டு விடுவோம். மன்னா, அரண்மனை வைத்தியரிடமிருந்து மருந்து சீட்டு யாருக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது? ராஜமாதாவுக்கு ஒருவேளை உடல்நிலை சரியில்லையோ?
3: இல்லை இல்லை இல்லை இல்லை, எனக்குதான் உடல் அசதியாக இருக்கிறது. சுறுசுறுப்பாக நான் உணரவில்லை. இப்போது எல்லாம் அடிக்கடி அரியணையில் என்னை அறியாமல் உறங்கி விடுகிறேன்.
2: அது வழக்கமாக நடப்பதுதானே?
3: என்ன முணுமுணுப்பு அங்கே?
2: அது வேறொன்றும் இல்லை மன்னா, வைத்தியர் மருந்து சீட்டில் என்ன மருந்தை எழுதியிருக்கிறார் என்று தெரிந்தால் வாங்கி வர சேவகனை அனுப்பலாமே என்று.
3: ஓ அப்படி, சரி சரி, இதோ இப்போதை பார்த்துவிட்டு கூறுகிறேன். வைட்டமின் டி அடைப்பு குறிக்குள் டிராவல் என்று எழுதியிருக்கிறார். ஒரு மருந்து சீட்டையே ஒழுங்காக எழுத தெரியவில்லை. இவரெல்லாம் சரியாக படித்து பாஸ் செய்த வைத்தியதானா?
2: மன்னா, தங்களுக்கு தான் லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கும் இந்த மருந்தை பற்றி தெரியவில்லை.
3: என்ன கூறுகிறீர் மந்திரியாரே? நான் நாடாளும் மன்னர், 73 இளையேசி. இந்த மன்னருக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் எதுவும் தெரியவில்லை என்று கூறுகிறீர்?
2: உண்மையை கூறினால் உடனே நம்மை கோபிப்பது.
3: என்ன முணுமுணுப்பு அங்கே?
2: அது வேறொன்றும் இல்லை மன்னா, அதை பற்றி தங்களுக்கு நான் விளக்குகிறேன் என்று கூற வந்தேன்.
3: கூறி தொலையும்.
2: வைட்டமின் டி டிராவல் என்பது பயணத்தை குறிக்கும். நமது தேவைகளுக்காக என்றில்லாமல் பிக்னிக் செல்வது, டூர் போவது போன்ற பயணங்களை நாம் எதற்காக செய்கிறோம்?
3: இது என்ன கேள்வி மந்திரியாரே? எல்லாம் நம்மை ரிலாக்ஸ் செய்வதற்காகத்தான்.
2: ஆனால் இந்த மாதிரி பிக்னிக் டூர் பயணங்கள் ரிலாக்ஸேஷனுக்கு மட்டுமல்ல, அதையும் தாண்டி பல பயன்களை நமக்கு தருகின்றன.
3: அப்படியா? அப்படி ஒன்றும் எனக்கு தெரியவில்லையே. எங்கே அதன் சரியான விளக்கத்தை கூறும்?
2: முதல் பயன் மன அழுத்தத்தை குறைக்கிறது. அதற்கு காரணம், பொது இடங்களுக்கும் இயற்கை சார்ந்த இடங்களுக்கும் நாம் பயணம் செய்யும் போது மன அழுத்தத்தை உருவாக்கும் ஹார்மோன்கள் குறைகின்றன. 2, நமது நரம்பு மண்டலத்தை புதுப்பிக்கிறது.
3: அப்போது 3,
2: மூளையின் செயல்திறனை மேம்படுத்தி நினைவு திறன், கிரியேட்டிவிட்டி, அறிவாற்றலை அதிகப்படுத்துகிறதாம்.
3: 4,
2: பல வகையான பொதுமக்கள் புது கலாச்சார

0: கலாச்சாரம் பொது இடங்கள் போன்றவற்றை நாம் பார்ப்பதால் பொதுமக்களோடு பழகுவதால் ஏற்படும் அனுபவங்கள், நமது நண்பர்கள் உறவுகளோடு சிரித்து பேசுவது, ஒன்றாக இருப்பது போன்றவை நமது பிரசன்ஸ் ஆஃப் மைண்டையும் அதிகரிக்க செய்யும். இதனால் ஒரு வேலையை நாம் செய்யும் போது அதை ஆழ்ந்து கவன சிதறல் இல்லாமல் செய்ய இயலுமா?
1: என்ன மந்திரியாரை கூறுகிறீர்? ஒரு பயணம் இவ்வளவு நல்ல பயன்களை நமக்கு தருகிறது என்றால் அது மிகவும் நல்ல விஷயம் தானே. இத்தனை நாட்கள் இது நமக்கு எப்படி தெரியாமல் போயிற்று? இந்த விஷயம் முதலிலே தெரிந்திருந்தால் நாம் அடிக்கடி பயணங்களை மேற்கொண்டிருக்கலாமே. மந்திரியாரி, இப்படி மனநலத்திற்கும் உடல் நலத்திற்கும் பல நன்மைகளை தரும் பிக்னிக், டூர் போன்ற பயணங்கள் இருப்பதால் தான் இப்போது மன அழுத்தத்தில் இருக்கும் பலருக்கும் மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் மெடிசன் இந்த விட்டமின் டி டிராவல் இருக்கிறது என்று நினைக்கிறேன்.
0: மன்னா, கருத்துக்களை கனகச்சிதமாக பிடித்துக் கொண்டீர்கள் போங்கள். அப்போ நாம் இன்று பிக்னிக் செல்கிறோம் தானே?
1: என்ன, செல்கிறோமா? செல்கிறேன், நான் மட்டும் பிக்னிக் செல்கிறேன், ரிலாக்ஸ் செய்து விட்டு வருகிறேன்.
0: ஓஹோ, கொண்டு செல்லும் உணவை எல்லாம் தாங்கள் ஒருவர் மட்டுமே சாப்பிட்டு விடலாம் என்று எண்ணுகிறீர்களோ? அதுதான் நடக்காது. மன்னா, வரலாறு தங்கள் பெயரை பேச வேண்டுமா வேண்டாமா?
1: வேண்டும், வேண்டும்.
0: அப்படியெனில் அரசவையில் இருக்கும் அனைவரும் சேர்ந்து ஒரு பேருந்து ஏற்பாடு செய்து அதில் பிக்னிக் செல்கிறோம் மன்னரின் செலவில்.
1: எனக்கு செலவு வைப்பதே உமக்கு வேலையாகிவிட்டது.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

0: ஆண்டனி இசையில் வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நேர்களின் நினைவிற்கு நேர்களை இன்று காலை 10:02 மனம் விரும்புதி நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை தொலைபேசி வழியாக கேட்டு வரலாம். கூடவே நாங்கள் கேட்கக்கூடிய பொது அறிவு கேள்விகளுக்கும் பதில் சொல்லலாம். 12:10 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டிற்கு திடீரென வந்த விருந்தினர்களை சமாளித்த அனுபவம் குறித்து தோழிகளோட பேசியிருக்கிறோம். நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 நிகழ்ச்சிகளை கேளுங்க, பங்கெடுத்துக்கோங்க. நேரம் காலை 8:50. இனி கேட்கலாம் இன்றொரு தகவல்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
5: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். என்ன யோசனை பண்ணுறீங்கன்னு கேட்டேன். தலைவர் ஆகணும்னு பார்க்குறேன், அதுதான் என்ன வழின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னார். நான் கூட அது மாதிரி யோசித்து பார்த்தேன், அதுக்கப்புறம் அந்த யோசனையை கைவிட்டுட்டேன் அப்படின்னும். ஏன்னு கேட்டார். அதுக்கான தகுதிகள் நமக்கு இல்லைங்கிறது புரியுது. அது நமக்கு புரியறத விட நம்ம விட மற்றவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, அதனால் பேசாமல் கம்முன்னு இருந்துடுறது தான் நல்லது அப்படின்னோம். தலைவர் ஆகிறதுக்கு தகுதிகள் வேறு உண்டோ அப்படின்னு கேட்டார். அவர் யதார்த்தமாக தான் கேட்குறார். நாங்கள் உடனே எங்கக்கிட்ட இருந்த ஒரு புஸ்தகத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தோம். படித்து பாருங்கன்னு, தலைவர் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பற்றி அதில் போட்டிருக்கிறாங்க. முதல் வழி என்ன தெரியுமா, ஒரு 4 பேர் முன்னாடி இல்லைன்னா ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் பேச போகிறீங்க. அப்போ எப்படி ஆரம்பிக்கணும்னா, உண்மையான புகழ்ச்சி நேர்மையான பாராட்டு இதோடு ஆரம்பிக்கணும். எடுத்ததுமே அது சரியில்லை இது சரியில்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. மக்களை பார்த்து நீங்கள் தான் தப்பு பண்ணிவிட்டீங்க அப்படின்னு நேரடியாக சொல்லக்கூடாது. தவறு இருந்தாலும் அதை வந்து மறைமுகமாக ஏதாவது கதை சொல்லி அதிலிருந்து அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி செய்யணும். அடுத்தவங்க பண்ண தப்பு என்னன்னு அலசறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணின தப்பு என்னங்கிறத பற்றியே பேசுங்க. எதுக்கும் நேரடியாக உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி மாதிரி கேட்கணுமா. இப்படி கேட்டால் அது உத்தரவு மாதிரி தெரியாதான். அடுத்தவங்க மரியாதையை காப்பாற்றுறது மாதிரி பேசணுமா. உங்கள் பேச்சு இன்னொருத்தரை வந்து அவமானப்படுத்துறது மாதிரி இருக்கக்கூடாதான். ஏண்டா இவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டோம்னு யாரும் நினச்சிடக்கூடாது. ஒவ்வொரு சின்ன வளர்ச்சியையும் பாராட்டணும். வெற்றி வந்து சாதாரணமாக இருந்தாலும் பாராட்டாமல் இருந்துடக்கூடாது. பாராட்டும் பொழுது தாராளமாக இருக்கணும், குறை சொல்லும் பொழுது கவனமாக இருக்கணும். வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டால் அதுக்கப்புறம் வகையாக மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் பேசுகிறது இன்னொருத்தருக்கு ஒரு கௌரவத்தையும் மரியாதையும் உண்டு பண்ணுறது மாதிரி இருக்கணும். நீங்கள் பேசுகிறது அடுத்தவங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மாதிரி

0: எதையும் எடுத்து விடுறது மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் பேச்சை கேட்டால் கேட்குறவங்களுக்கு ஒரு ஊக்கம் வரணும், உற்சாகம் வரணும். தவறு எதுவாக இருந்தாலும் அதை சுலபமாக திருத்திக்கலாம், சரி பண்ணிக்கலாங்கிறது மாதிரி இருக்கணும் உங்கள் பேச்சு. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துங்க. உங்கள் யோசனையை கேட்டு நடந்துக்கிறதுனால அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கணும். இந்த தகுதியெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஒரு சிறந்த தலைவராகலாம் அப்படின்னு அந்த புஸ்தகத்தில் போட்டிருக்குது. இந்த காலத்தில் வந்து தலைவர் ஆகிறதுக்கு வேறு சில தகுதிகள்லாம் கூட தேவைப்படுது. ஒரு புள்ள வந்து தன்னுடைய அப்பா கிட்ட, அப்பா உன்ன மாதிரியே நானும் அரசியலில் சேரணும், தலைவர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், இன்னையிலேருந்து எனக்கு அரசியல் பாடம் கற்றுக் கொடு அப்படின்னு கேட்டிருக்கான். அவரும் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஏணி எடுத்துகிட்டு வந்தாராம், ஒரு செவுத்தில் சாத்தினார். இந்த ஏணியில் ஏறி உயர போய் அங்கே பரண் மேலே இருக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு வாடான்ருக்கார் மகனை பார்த்து. அப்பா ஏணி ரொம்ப உயரமாக இருக்குது, நீ ஜாக்கிரதையாக இதை பிடிச்சிக்கோ, நான் ஏறி போகிறேன் அப்படின்னு நான் பையன், பயப்படாத நான் பார்த்துக்கிறேன்னார் அப்பா. பையன் ஏணியில் ஏறினா உச்சிக்கு போனதும் அப்பா கையை எடுத்துட்டார். ஏணி அப்படியே சரிஞ்சுட்டுது, பையன் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான், இடுப்பை பிடிச்சிக்கிட்டே எழுந்திரிச்சான். என்னப்பா இது, இப்படி என்னை ஏற விட்டுட்டு கையை விட்டுட்டியே, இப்படி கைவிடலாமா அப்படின்னு கத்தியிருக்கான். அப்பா நிதானமாக சொன்னாராம், அவசரப்படாதேப்பா, அரசியலில் இதுதான் முதல் பாடம், பெத்த அப்பனாக இருந்தாலும் அவனை நம்பாதே அப்படின்னு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சாராம்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
7: எப்படி?
6: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
8: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: யாரடி மோகினி திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டோம். நீங்களே அடுத்ததாக நமது எஃப்எம் ரெயின்போ 102.6 9:02 ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது சரியா, நம்ம நேர்களோட பேச இருக்கிறோம். அதுக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஜப்பான் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதி சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி அருகே உள்ள கிராமங்களில் நடமாடும் சிறுத்தையை பிடிக்க கேமராக்கள் பொருத்தி வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றாட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணையும் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது ஆனந்த பூங்காற்று காற்றலில் ஒரு கருத்து மேடை. இன்னைக்கு நம்ம பேசுகிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது சரியா? அதாவது இந்த ஒப்பீடு, கம்பேரிசன் அப்படிங்கிறது நமக்கு எல்லா வாழ்க்கையில் எல்லா கட்டங்களையும் இருந்துட்டு தான் இருக்குது. உதாரணமாக நம்ம ஒரு ஃபோன் வாங்குகிறோம், ஒரு பைக் வாங்குகிறோம் அப்படின்னு வைங்களேன். அப்போ நம்ம வந்து மற்ற பைக்குகளோட இல்லை மற்ற ஃபோன்களோட நம்ம வந்து என்ன பண்ணிப்போம், ஒப்பீடு செஞ்சு பார்த்து எது நல்லதாக இருக்கோ அப்படி நம்ம வாங்குவோம். இது பொருட்கள் விஷயத்தில் சரி, ஆனால் மனிதர்கள் விஷயத்தில் நம்ம ஒப்பீடு செய்யும்போது, ஒன்று நாம் அவங்களோட பெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை நாம் அவங்களோட கொஞ்சம் குறைஞ்சி போயிருக்கலாம். அப்போ அதை நினைக்கும் போது நம்ம மனசுக்குள்ளே கொஞ்சம் சங்கடங்கள் வரலாம், சில சமயத்தில் தலைகணமும் வரலாம். இப்படி நம்ம ஒருத்தங்களோட ஒருத்தங்க நம்ம ஒப்பிட்டு பார்க்கறதுனால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிறரோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கறது சரியா, இதை பற்றி தான் இன்றைக்கி ஆனந்த பூங்காட்ட நிகழ்ச்சியில் பேச போகிறோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள், 04622 அப்படிங்கிற நெல்லையின் முனியனை சேர்த்து 2561132 அப்படி இல்லைனா 2561133 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில பேச வர்றாங்க முதல் அன்பனேயர். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கல்விரமன் சகோதரிகள், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறம்மா.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சொல்லுங்க,
2: தலைப்புக்கு சபாஸ் போடலாமா? பிறரோடு நம்ம ஒப்பிட்டு பார்ப்பது சரியா? உண்மையிலேயே பிறரோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கறது சரியில்லம்மா.
1: சரியில்லை.
2: அதாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறருடைய நம்ம ஒவ்வொரு இதுகள் முன்னேற்றமோ அல்லது வேற படிப்புகளோ காரியங்களோ அவங்களுடைய இதுகளுக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்க கூடாது. நம்ம பிள்ளைகளை வச்சு அடுத்த வீட்டு கீழே பார்த்து அங்க பாரு, இத்தனை இத்தனை மார்க் எடுத்திருக்காங்க, இத்தனைதானே எடுத்திருக்கான்னு சொல்லும்போது இதுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். உண்மையிலேயே ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். அந்த திறமைய என்னங்கிறத கண்டுபிடிச்சு அந்த மாதிரி ஒரு ஊக்கம் கொடுத்து வச்சுட்டான்னு உண்டுமானா அந்த ஒப்பீடு சரியா இருக்கு. சும்மா அது இல்லாம ஒண்ணு சும்மா ஏனோ தானாங்கிற மாதிரி ஒரு ஒப்பீட்டு வச்சாச்சு விட்டுமா, அந்த ஒப்பீட்டு வந்து சரியில்லம்மா. வாய்ப்பளிக்கும் நண்பருக்கு நன்றியமா.
1: நன்றி நன்றி. ஒவ்வொருவருமே தனித்துவமானவங்க தான், அதனால நம்ம வந்து ஒப்பீடு செய்யறது வந்து அது சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறித்து பரமசிவானந்தம். நலம் நலமறியா.
1: நான் நலமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நலமா இருக்கேன்.
1: சொல்லுங்கய்யா.
3: அதாவது அந்த ஒப்பிடுதல், இந்த ஒப்பிடுதல் வந்து தேவை இல்லை. ஏன்னா அது வந்து நமக்கு அவங்கள மாதிரியே நம்ம வரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஒரு வாரம் அதை விட பெஸ்டா இருக்கும். அவங்கள விட நல்லா சாதிக்கணும், அவங்கள ஒரு மாதிரியா எடுத்துக்கலாம். இந்த ஒப்பிட்டு அதே மாதிரிதான் நம்ம இருக்கணும், அவரே மாதிரி இருக்கணும், அவருடைய பழக்க வழக்கங்கள் தான் நமக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து கைவிடும். இந்த ஒப்பிடுதல் வந்து எப்படின்னா நல்ல விஷயங்களுக்கு எடுத்துக்கணும், ஆனா அதை வந்து மாதிரியா எடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சில முன்மாதிரியா சிலவங்க ரோல் மாடலா வச்சுக்கிடுவாங்க. அத மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம அதை விட அதிகமா சாதிக்கணும், அதை விட பெஸ்டா வரணும். அவரு இதை செஞ்சிருக்காரு, நம்ம இதை எப்படி செஞ்சானு வேற ஒரு மாற்று வழியில போய் யோசனை பண்ணுவோம். அதை விட வித்தியாசமா சில கண்டுபிடிப்புகள், வித்தியாசமான ஒரு செயல்பாடுகள், இதை மாதிரி விஷயங்கள்ல நம்ம ஆர்வத்தை காமிச்சோம்னா அதை வந்து மாதிரியா நம்ம எடுத்துக்கணும். ஒப்பிடுதல் வந்து தேவையில்லை. இது வந்து வாழ்க்கைக்கு வந்து முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. ஒப்பிடுதல் அவரே மாதிரிதான் நம்ம வருவோம், அவர் வாக்கியாரா நம்ம வாக்காரு, அவரு மேனேஜரா அவரு. அப்ப அதோட தாண்டி போனோம்னா அப்ப அதுக்கான என்ன விஷயங்கள் இதைத்தான் நம்ம நினைக்கணும்.
1: நிச்சயமா நிச்சயமா. நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது, நம்ம ரோல் மாடலை எடுத்துக்கிட்டு நாம முன்னேறதுக்கு என்ன இருக்கணுமோ
3: அதான்
1: சொல்லிருக்கீங்க, அருமையா சொல்லிருக்கீங்க. நன்றிங்கய்யா நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: அவங்களுக்குள்ளே ஒரு மன கஷ்டம் ஏற்படும்.
1: ஆமா ஆமா.
4: அதனால ஒப்பீடு என்பது தேவையில்லாத ஒன்றுதான். நன்றிமா. நன்றி
1: நன்றி நன்றி. ஒப்பீடு அப்படிங்கிறது தேவையில்லாததுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம், பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது சரியா? நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். கோவில் திரைப்படத்தில் இருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பாடல்.

0: மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது சரியா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பொதுவாக குழந்தைங்களை வந்து கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நீ வந்து அண்ணன் இப்படி ஒழுங்காக இருக்கிறான் பாரு, நீ ஏன் இப்படி சேட்டை பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஒன்று தாழ்வு மனப்பான்மை வரலாம், இன்னொன்று நம்ம யாரோட யாரை கம்பேர் பண்ணுறோமோ அவங்க மேலே வெறுப்பும் வளரலாம். அதை நம்ம எப்படி பாசிட்டிவாக சொல்லலாம் அப்படின்னா, அண்ணன் இப்படி நல்லா செய்கிற மாதிரி நீயும் நல்லா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்து சொல்லலாம். இப்போ ஒரு வேலை இடத்துல

0: பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஒன்று தாழ்வு மனப்பான்மை வரலாம், இன்னொன்று நம்ம யாரோட யாரை கம்பேர் பண்ணுறோமோ அவங்க மேலே வெறுப்பும் வளரலாம். அதை நம்ம எப்படி பாசிட்டிவாக சொல்லலாம் அப்படின்னா, அண்ணன் எப்படி நல்லா செய்கிற மாதிரி நீயும் நல்லா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்து சொல்லலாம். இப்போது ஒரு ஒரு வேலை இடத்துல சொல்லுவாங்க, இவங்கள மாதிரியே நீங்களும் செய்யுங்களேன், அவங்க நல்லா பண்ணுறாங்க, நீங்களும் அதே மாதிரி செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த இடத்துல நம்ம அவங்கள மாதிரியே நம்ம செய்யணும்னு நினைக்கக்கூடாது. அப்போ புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையாயிரும். அதனால் நம்ம வந்து என்னென்னா அவங்கள ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கலாம். ஒரு நேர் கூட சொன்னாங்க, ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அவங்கள விட நம்ம பெட்டராக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குன்னு ஒரு புது கோலை நம்ம உருவாக்கிக்கிட்டு அதை நோக்கி நம்ம போகலாம். தவிர நம்ம வந்து அவங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. இந்த வகையில் அந்த ஒப்பீடு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக அமையும். சரி, நேயர்கள் என்ன சொல்றாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யாரெங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், வாழ்க வளமுடன். தேனியிலிருந்து அரியர் சுப்பிரமணியன் பேசுறேம்மா.
0: நல்லமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கும்மா.
0: சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க பிறரோட ஒப்பிட்டு பார்க்க?
1: ஒப்பிட்டு பார்க்கறதுங்கிறது வந்து முதல்ல வந்து நமக்குள்ள நம்ம ஒப்பிட்டு பார்க்கணுங்க. ஒவ்வொருவரும் ஒரு இறைவன் படைப்புல வந்து ஒரு தனித்துவமானவர்கள்.
0: நிச்சயமா.
1: அப்போ நமக்குள்ள என்ன திறமைகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்து நம்ம அதை வெளிக்கொண்டு வர முயற்சிக்கணும். நம்மளுடைய பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறத முதல்ல பாருங்க. அடுத்து மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கறதே ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா வளர்ச்சி முன்னேற்றம் அப்படின்னு வரும்பொழுது நாம வந்து ஒப்பிட்டு பார்க்கறது தவறு இல்லை. கல்வி, அறிவு போன்ற விஷயங்கள்ல மற்றவர்கள் அல்ல, தொழில் திறமை இந்த மாதிரி விஷயங்கள்ல மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்த்து நம்மளை மேம்படுத்திக்கலாம். ஆனா பொருளாதார விவகாரங்கள் வரும்பொழுது நாம வந்து நம்ம விட கீழ்கிறவங்களோட நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு அமைதி கிடைக்குங்க.
0: அதனால
1: ஒப்பிட்டு பார்க்கிற தவறு இல்ல, நல்ல விஷயங்களுக்காக பாசிட்டிவான விஷயங்களுக்காக ஒப்பிட்டு பார்த்து நம்மளை மேம்படுத்திக்கலாம். அடுத்தவங்க நம்மள ஒப்பிட்டு பார்த்து சொல்லும் பொழுது கொஞ்சம் நமக்கு கஷ்டமா இருக்கும்.
0: நிச்சயமா, நிச்சயமா, கண்டிப்பா. நம்மளுடைய வளர்ச்சிக்கு நம்ம அது தேவை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒப்பீடு செய்யலாம் அப்படிங்கறத அருமையா சொல்லியிருக்கிறீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நம்ம கூட பேச வராங்க அடுத்த நேயர். வணக்கம்.
2: ரவி பேசுறேன்.
0: ரவி, சொல்லுங்க ரவி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன் மேடம்.
0: சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க, மத்தவங்களோட ஒப்பிட்டு பாக்குறது சரியா?
2: பாக்கணும் மேடம். நல்லவங்க நாலு பேரை ஃபாலோ பண்ணி ஒப்பிட்டு பாத்துட்டு போயிட்டே இருக்கு.
0: ஓ சரி, நல்லவங்களா பார்த்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம்.
2: ஒரு உதாரணத்துக்கு அப்துல் கலாம் ஐயா மாதிரி, காமராஜர் ஐயா மாதிரி, இந்த மாதிரி ஒரு நாலு பேரை ஒப்பிட்டு பார்த்துட்டு அவங்க வழியிலே பின்பற்றி போனா எல்லாரும் நல்லா இருப்பாங்க, நம்மளும் நல்லா இருக்கும்.
0: ஓ சரி சரி, அப்படி கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஓகேங்க, சரிங்க, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? இங்க இருந்து
3: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
0: சங்கர், எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கேன். அம்மா நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன். சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க, மத்தவங்களோட ஒப்பிட்டு பாக்குறது சரியா?
3: ஒப்பிட்டு பாக்கலாம், பாக்கறத பத்தி தப்பு இல்ல. ஆனா நமக்குன்னு ஒரு தனித்துவத்தை கொண்டு பண்ணிக்கணும்.
0: நிச்சயமா, நிச்சயமா.
3: ஆமா, அதாவதுமா அவங்கள மாதிரி நம்ம ஒன்றும் போகணும்னு நினைக்க கூடாது. அதை விட ஒரு படி மேலா வரணும்னு நினைக்கணும்.
0: கண்டிப்பா.
3: அது தொழிலா இருந்தாலும் சரி, மத்த எந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, நல்ல விஷயங்கள் சொல்றேன். ஆமா, அவங்களோட ஒப்பிட கூடாது. அதுக்காக உதாரணத்துக்கு பக்கத்து வீட்டுல 1 லட்சம் ரூபாய்க்கு டிவி வாங்குவா, நம்ம அதே மாதிரி வாங்க முடியுமாமா?
0: முடியாது, முடியாது.
3: அந்த மாதிரி எல்லாம் நினைக்க கூடாது. நம்ம நமக்கு தகுந்த மாதிரி 1000 ரூபாய் டிவி வச்சு பாப்போம், அது வேற பிரச்சனை. அவங்கள மாதிரி நம்ம வர முடியாது. அவங்கள விட நம்ம நல்லா வரணும் அப்படின்னு தொழிலா இருந்தாலும் சரி, மத்த விஷயங்களா இருந்தாலும் சரி, வரணும் போது யாரோடையும் நம்ம ஒப்பிட்டு பாக்குறது பெரிய தவறுங்கிறத என்னுடைய கருத்து.
0: அருமையா சொல்லிருக்கீங்க, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. தொடர்ந்து நீர்கள் கூட பேசுறதுக்கு முன்னாடி ஆனந்த பூங்காட்டர் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நம்ம கேட்க போறோம். யுவன் சங்கர் ராஜா இசையில் வேல் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோடு. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. இணைய ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம். பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது சரியா? இணைஞ்சிட்டாங்க நேயர். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்ஏ இளவரசன். காலை
1: காலை வணக்கம் சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: அவங்களுக்கு தனித்தன்மை இருக்குமா? ஒப்புறா சின்ன எடுத்துக்காட்ட மட்டும். இந்த காகம் பாத்தீங்கன்னா மயில் அழகா இருக்கு, கிளி அழகா இருக்கு, நம்மள யாரும் நடிக்க மாட்டேங்கிறாங்க சொல்லி மயில் தப்பு இருக்குமா? அந்த மயில் சுட்டாம நான் அழகா இருக்கனால எனக்கு கூட்டுல இருக்கிட்டு இரவு எல்லாம் அழகா இருக்கு ஆளுக்கு புயிட்டு சொல்றாங்க. அப்ப என்னை கூட உருவத்துல செத்து இருந்தாலும் கிளி அழகா இருக்கு அதுக்கு போய் கேளுங்க. அப்ப இந்த கிளிகிட்ட காகம் வந்திருக்கு, என்ன நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு அந்த சுல்தான் நாட்டிலேயே நான் அழகா இருக்கனால எனக்கு கூண்டுக்குள்ள அடைச்சு எனக்கு பேச தெரியாத பாட்டை எல்லாம் பேச சொல்லி வெங்காயத்தை சூடிச்சு கொடுத்தாங்க. உனக்குதான் அம்மாவை சென்னைக்கு படையில் கிடைக்குது, நீ சுதந்திரமா இருக்கணும். அப்பதான் அந்த காகத்துக்கு செஞ்சமாகா நம்மளுக்கு கிடைக்கிற சுதந்திரம் கூட இல்லைன்னு சொல்லிட்டு மன திருப்தியோட விளக்கமா. அது மாதிரி நமக்கும் ஒரு திறமை இருக்கு. அந்த அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த காக்காவும் கருப்பு, குயிலும் கருப்பு. ஆனா

0: ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு, அதை நம்ம உணர்ந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி அருமையா சொல்லியிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
1: காலை பணிவான வணக்கம் மேடம், ரவிக்குமுகம் மூலகத்திலிருந்து மேடம்.
0: வணக்கம் ஐயா, நீங்க என்ன நினைக்கிறீங்க
1: மேடம்? அதாவது மேடம், யாரையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க கூடாது மேடம். எங்க வீட்டுல நாங்க அண்ணன் தம்பி இருக்கோம் அஞ்சு பேரு, அவங்கவுங்க திறமைய அவங்கவுங்க கட்டிட்டு போயிட்டு எங்க அப்பாவுக்கு ஒரு சந்தோஷமா பரவாயில்ல, சின்னவங்கிட்ட ஒரு திறமை இருக்கு, பெரியவங்கிட்ட ஒரு திறமை இருக்கு, பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த குடும்பத்துல அவங்க அப்பா சொல்லக்கூடிய வார்த்தை என்னைக்குமே அந்த ஒப்பிட்டு பாக்காதப்பா, நாளைக்கு நீ கீழே இருப்பான் மேல போயிருவான், மேல இருப்பா நீ கீழே
0: வந்துருவேன்.
1: அதனால இந்த ஒப்பிட்டுங்கிற சிந்தனை நம்ம தூர தள்ளிட்டு நம்ம நேர் வழியில போயிட்டே இருந்தோம்னு வச்சிருக்கோம் மேடம். அந்த குடும்பத்துக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது.
0: நிச்சயமா நிச்சயம்,
1: வாய்ப்பு கொடுத்துக்கு ரொம்ப நன்றிங்க மேடம்.
0: நன்றி நன்றி. அதாவது பிள்ளைங்களுக்கு உள்ள நம்ம வந்து கம்பேர் பண்ணவே கூடாது, ஒருத்தவங்க சிறப்பானவங்க ஒருத்தவங்க குறைஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவே கூடாது. அப்படி சொல்லாம நம்ம குழந்தைகளை நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், பாரிமுட்டையில இருந்து காமராஜ்.
0: காமராஜ் ஐயா வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க.
2: நம்ம பெற்றோரோடு ஒப்பிடுவது சரியானு கேட்டீங்க.
0: ஆமா,
2: அது சரியில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை
0: இருக்கு,
2: ஒவ்வொரு காலகட்டத்துக்கு அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க முன்னுக்கு வருவாங்க. அதை வந்து நம்ம கூட ஒப்பிட்டோம்னா நமக்கு தாழ்வு மனப்பான்மை தான் வரும்.
0: நிச்சயமா நிச்சயமா,
2: நம்ம தாழ்வு மனப்பான்மை வந்ததாக்கி நம்ம முன்னேற முடியாது. அதனால நம்ம நம்மளாவே இருக்கணும், நம்ம எண்ணத்திலயோ நம்ம செயல்களிலயோ என்றைக்கும் தளரக்கூடாது. இந்த மாதிரி இருந்தாக்கி நம்ம பிறரோட ஒப்பிட்டு பாடாமலே அவங்கள விட நல்லா வரலாங்கிறது என்னுடைய கருத்து.
0: நிச்சயமா நிச்சயமா, நம்ம வந்து நம்மளை பத்தி மட்டும் நம்ம யோசிச்சாலே போதும், நம்ம மத்தவங்களோட கம்பேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சூப்பரா சொல்லியிருக்கிறீங்க. நேரம் காலை 9:25 ஆயிற்றுக்கு. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நம்ம அடுத்த பாடல் கேட்க போகிறோம். யுவன் சங்கர் ராஜா இசையில், யுக பாரதி வரிகளில் மதுஸ்ரீ, அனுராதா ஸ்ரீராம்பவதானி குரலில் பாடல். தொடர்ந்து நினைஞ்சிருங்க இது எஃப்எம் ரெயின்போ 102.6.
3: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
4: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ, வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விபரங்களுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 044-249-8648 044-249-8648. விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
0: கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது சரியா அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக நம்ம வந்து வீடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரை யாரோட பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு யாரை ரொம்ப பிடிச்சிருக்குதோ அவங்கள மாதிரியே மற்றவங்களும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒப்பிடுவோம். இப்போ உதாரணத்துக்கு கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மனைவி வந்து சொல்லுவாங்க, எங்கள் அப்பா மாதிரி உங்களுக்கு என்னை வந்து பார்த்துக்கவே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. கணவன் சொல்லுவார், எங்கள் அம்மா மாதிரி உனக்கு சமைக்கவே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, அவங்களுக்கு அவங்களுடைய அப்பா அம்மா பிடிச்சிருக்கு, அதே மாதிரியான சாயலை அவங்க இவங்கக்கிட்ட எதிர்பார்க்கறது தான். ஸோ இந்த மாதிரி அவங்க ஒப்பீடு செய்யும்போது கண்டிப்பாக அந்த உறவுகளுக்குள்ள விரிசல் ஏற்படும். இதை நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு சூழ்நிலை தான் வளர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ, நம்ம ஒருத்தங்களை மாதிரி இன்னொருத்தங்க இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அவங்கள நாம் அவங்களாவே ஏற்றுக்க பழகிக்கிட்டோம் அப்படின்னா ஒப்பிடுங்கிறது அந்த உறவுகளுக்குள்ள வராமல் இருக்கும். தொடர்ந்து நம்ம நேர்கள் கூட பேசலாம். நிகழ்ச்சியில் இணைகிறாங்க நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். உற்சாகமா வந்திருக்கீங்க, உங்க பேர் சொல்லிருங்க.
2: ஆமா, போனாலும் முத்தாசாரி குமரி மாவட்டம்.
0: வணக்கம் ஐயா, சரி சொல்லுங்க.
2: சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்னன்னா, ஒருவரிடம் ஒப்பிட்டு பார்க்க கூட அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. உண்மை காரணம் நல்ல தகவல் இருந்த காரணம் என்னன்னா, எங்க வீட்டுல இருந்து பால் மாடு வளர்க்கறாங்க, அப்புறம் 5 மாடு அப்படின் இருக்கேன். எங்க வீடு பக்கத்துல 4 வீடு தலை ஒரு அழகாறு புது மாடு வாங்கிருக்காரு, வாங்கிற 2 மாதம் ஆச்சுது. விரைவேர்ந்த மாடு எங்க பார்க்கும்போது ஆசையா தான் இருக்கு. இருந்தாலும் அண்ணா அவரு மாடு மாதிரி ஆம்பட வாங்கி வளர்க்க முடியாது. காரணம் என்னன்னா, இடம் தனியா பாக்கணும், ரொம்ப கவனிக்கணும். இந்த மாதிரி வரத்துல இந்த ஒப்பிட்டு பார்க்க வரத்துல அவரது முடிஞ்சதுதான் பாக்கணுமே தவிர முடியாது. முற்றன்னு சொல்லிக்கொண்டு வாழ்த்துறை புரியுதான். நன்றி நன்றி நன்றி, வணக்கம், சபாஷ்.
0: நன்றி நன்றி, நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் ஈரோடு சுப்பரம்பட்டி வரத்துல இருந்து இளங்கோ பேசுறமா.
0: இளங்கோ ஐயா, எப்படி இருக்கீங்க?
3: போட்டி வைக்காம பண்ண முடியும்.
0: போட்டி வச்சாதானே யாரு நம்ம முன்னேறி,
3: அதுல கிரிக்கெட் பேட்ஸ்மேனு நல்லா விக்கெட் எடுக்கிறாரு, பவுலர்னா அவருக்கு ஒரு மேன் ஆஃப் தி மேட்ச் தராங்க. அப்ப ஒப்பீடு தானே?
0: நிச்சயமா.
3: மேன் ஆஃப் தி மேட்ச் என்ன, நல்லா விளையாண்டாருன்னா அது ஒப்பீடு இல்லாம அது தவங்க பார்த்தானே செய்யறாங்க. ஒரு கடையை நம்ம பேசுறோம், எந்த கடை நல்ல கடையான்னு கேக்குறோம்ல. ஒரு சாப்பிட போறதா ஹோட்டல், எந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டல் அப்படின்னு ஒப்பீடு தேவைப்படுது இல்ல?
0: ஆமா நிச்சயமா.
3: சிறந்த வானொலியில் தேர்வு பண்றதுக்கு ஒரு ஒப்பீடு தேவைப்படுது இல்ல? அதனால நம்ம சொல்லுவாங்க ஒப்பீடு ஒப்பீடு. ஆனா ஒப்பிடும் போது

0: சரிங்களா, நாம் அந்த மாதிரி ஒப்பிடுற அளவுக்கு இருக்கிறோமா? அதுதான் நம்ம கேள்விக்குறியில இருந்து நம்ம ஆட்சிக்குறி கொண்டு வரணும்.
1: நிச்சயமா,
0: அந்த ஒப்பிடுற அளவுக்கு நாம தயார் பண்ணிக்கணும். நம்மள நாம ஒருத்தர் போட்டி போடுறோம்னா நம்மள நாம தயார் பண்ணிக்கணும். ஒப்பிடுற அளவுக்கு நாம அதுக்கு தயாரா இருந்தாதான் ஒப்பிட்டுக்கே போகணும்.
1: நிச்சயமா நிச்சயமா,
0: இல்லனா ஒதுங்கிக்கணும். சொல்லுவாங்க ஒரு பழமொழி, காலுக்கு ஒரு சேர்ப்ப கழட்டி விட்டுடலாம்னு. அது மாதிரி ஒப்பீடு வந்து கண்டிப்பா என்ன பொறுத்தவரைக்கும் தேவைமா. ஒரு மாணவன் நம்ம சொல்றோம், சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுங்கிறோம், பாருப்பா அந்த பையன் எப்படி மார்க் எடுத்துக்கான் பாருப்பாமா. நம்ம சொல்லாம எல்லாம் இருக்க முடியாதுங்க. அடுத்தவங்க வேணும் சொல்லுவோம், அப்பெல்லாம் சொல்லாதப்பா, கம்பேர் பண்ணாதப்பா. இன்னைக்கு எல்லாம் வந்து ஒப்பீடு இல்லாம எதுவுமே நடக்காதுமா என்ன பொறுத்த வரைக்கும்.
1: நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா, நன்றி. அதாவது ஒப்பீடு அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு, நம்மளுடைய தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்த நேரம் என்ன சொல்றாங்க கேட்டுலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், சொல்லுங்க.
2: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன் ஐயா, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: அதாவது ஒப்பீடு வந்து நம்ம அடுத்த வீட்டுக்காரங்க அண்ட வீட்டுக்காரங்க எல்லாம் பார்த்து ஒப்பீடு சொல்லக்கூடாது. அது சரி கிடையாது. அவங்களுக்கு வந்து நம்ம மேல வெறுப்பு வந்துடும். எப்ப பார்த்தாலும் என்ன அடுத்தவங்களை பத்தியே பேசுறீங்க, அடுத்தவங்களை பத்தியே இது பண்றீங்க, அண்ணா படிக்காமையா இருக்கேன் அப்படி அப்படின்னு நம்ம மேல ஒரு கோபம் வந்துடும். அது சொல்றவங்க நம்ம சொல்றோம்ல அவங்களுக்கு கோபம் வந்துடும். அதனால நம்ம வந்து அவங்கள நம்ம சொல்ல வேண்டாம், இப்படி செய்ய இப்படி செஞ்சினா நல்லா இருக்கும், இப்படி அது பண்ணினா நல்லா இருக்கும், இந்த பாரு இந்த படத்துல பாரு, இந்த படத்தை பாரு, இந்த தலைவர்கள்லாம் இருக்காங்களே இவங்களை பாரு, இவங்கெல்லாம் எப்படி சாதனை எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. பொறுமையா மென்மையா அவங்க கிட்ட எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னோம்னா அவங்க கேட்பாங்க.
1: ஆனா
2: நம்ம கிட்டத்துல இருக்கிறவங்களை ஒப்பீடு செஞ்சு நம்ம செஞ்சோம்னா அது சரி கிடையாதுங்கிறது என்னோட கருத்து மேடம்.
1: நன்றி, அருமையா சொல்லியிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. பிறரை ஒப்பிட்டு, பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது சரியா? தொடர்ந்து பேசலாம். இப்போ ஆனந்த பூங்காடு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க போறோம். சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்தில் இருந்து தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் பாடல். தொடர்ந்து நினைச்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 102.6.
3: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: கேட்டுட்டுக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது சரியா. நிகழ்ச்சியில் நேராங்க நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுகிறேன். எப்படி இருக்கேன்?
0: நலமாக இருக்கிறேன். உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன்.
1: ஆமாம், நான் பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
0: ஓகே, சொல்லுங்க.
1: நீங்கள் நல்லா கணிப்பு கொடுத்துருக்கீங்களே.
0: சொல்லுங்க.
1: கம்பேரிசன் பண்றத பத்தி.
0: ஆமா ஆமா.
1: டிஃபன்லாம் சாப்பிட்டா இனிமேல் எழுதலாம்.
0: சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சுங்கய்யா. நீங்க என்ன நினைக்கிறீங்க, மத்தவங்களோட ஒப்பிட்டு பாக்குறது சரியா?
1: மத்தவங்களோட ஒப்பிடலாம், ஒரு சில விஷயங்களை ஒப்பிடலாம். எல்லாமே நாம அவங்களை பார்த்து ஒப்பிட முடியாது.
0: ஒரே தகுதியில ஒரே லெவல்ல இருக்க மாட்டோம். அப்படிங்கறப்போ அவங்கவுங்க அவங்கவுங்க தகுதிக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம வந்து ஒப்பீடு செஞ்சுக்க முடியும் இல்லையா?
1: அதாவது ஏனியில ஏறவங்களை பார்த்து அவங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வச்சுறாங்க சொல்லிட்டு நாம வந்து கம்பேர் பண்ணத்தான் தெரியணும். ஆனா இறங்குறவாளை பார்த்து அவ எப்படி இறங்குறா அதை பத்தி நமக்கு தேவையில்லையே, அவங்க தேவைக்கே இறங்குறா.
0: நம்ம
1: வந்து நாம வந்து வின் பண்ணணும்னா சில விஷயங்கள் வந்து, அதாவது இம்ப்ரூவ் பண்ற விஷயங்களை வந்து கம்பேர் பண்ணிக்கலாம்.
0: நிச்சயமா, கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்கய்யா, நன்றி. நீங்க ரேடியோ கேட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன், பட் பரவாயில்ல. ஆனா அருமையா சொல்லியிருக்கிறீங்க, நன்றிங்கய்யா நிகழ்ச்சியில் இருந்ததற்கு. நன்றி நன்றி. ஸோ சூப்பரா சொல்லியிருக்கிறாங்க, நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு ஏத்த மாதிரி ஒருத்தவங்களுடைய அவங்க வந்து என்ன பாதையை கடைபிடிக்கிறாங்க, சரி நம்ம அது நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு எந்த வகையில உதவியா இருக்கும் அப்படிங்கறது நம்ம அந்த விஷயத்துல கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா மத்தபடி நம்ம சில விஷயங்களை கம்பேர் பண்ணிக்க முடியாது அப்படிங்கறதையும் அழகா சொன்னாங்க. அடுத்த நேரம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் உறவுகளோடு கலந்து ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை திறம்பட நிறைவடுத்தும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
0: வணக்கம்.
2: குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசன் அம்மா.
0: ஜெகதீசன் ஐயா, சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க, மத்தவங்களோட ஒப்பிட்டு பாக்குறது சரிதானா?
2: ஒப்பிட்டு பாக்குறதுல தப்பு இல்லம்மா. இப்ப திறமைங்கிறது எல்லார்ட்டையும் இருக்குது. இப்ப

0: ஆண்டவன் கட்டளை சிவாஜி நடிச்சனால நல்லா இருந்தது, அரச கட்டளை எம்ஜிஆர் நடிச்சனால நல்லா இருந்தது. பாணிதான் வேற, ஆனால் திறமை வந்து எல்லாருமே இருக்குது. அதாவது ஒரு வீட்டுல ஒருத்தர் நாலு கார் வச்சிருக்கிறாருன்னா நாலு கார்லயும் ஒரே நேரத்துல பயணம் பண்ணுவாரா? நாம அதே மாதிரி நாலு கார் வைக்கணும்னு நம்ம அதை நினைக்க கூடாது. ஒருபடி நமக்கு அவரை விட மேல போகணும். ஒரே ஒரு வாகனம் போறோம் நமக்கு, ஒரே ஒரு வாகனத்துல நம்ம பயணம் செய்ய முடியும். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஒப்பிட்டு பாக்குறதுல தப்பு இல்லை, அவரை விட நாம ஒருபடி மேல உயரணுங்கிறதுதான் அந்த எண்ணம் இருக்கணும் என்னுடைய கருத்து.
1: அருமையா சொல்லிருக்கீங்க, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, சொல்லுங்க. ஈரோட்ல இருந்து
2: தங்கவேல்.
1: தங்கவேல், ஓகே சார், சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? மத்தவங்களோட ஒப்பிட்டு பாக்குறது சரியா?
2: ஒப்பிட்டு பார்த்துதான் ஆகணுங்க.
1: ஏன்,
2: ஒரு கடையில ஒரு பொருள் வாங்க போனா ரெண்டு பொருளுக்கு என்ன வித்தியாசம்? ஒப்பிட்டு பாக்குறான். குழந்தைகளை விட்டுறலாம்,
1: ஆமா,
2: கல்வி படிப்பு இதெல்லாம் விட்டுறலாம், அதை ஒப்பிட தேவையில்லை, ஏன்னா அது அறிவு சம்பந்தப்பட்டது. வளர்ச்சிக்கு வந்து ஒப்பீடு அவசியம் தானுங்கம்மா.
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
2: நம்மள விட அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னு அதை பார்த்தாதான் நமக்கு முன்னேற்றத்துக்கே துடிக்குது. இது யார் வந்து ஒப்பீடு வேண்டாம் அப்படிங்கிறவங்க செய்யறதுக்கு பயந்துக்கிறாங்க பாருங்க, அத நமக்கு இதா செட் ஆகாதப்பா அப்படின்னு அவங்கதான் ஒப்பீட்டுக்கு போக மாட்டாங்க.
1: நிச்சயமா.
2: நீங்க சில பேர் பாருங்க, அந்த கடன் வாங்குறது போ இதெல்லாம் சொன்னீங்கன்னாவே அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதும்பாங்க. நான் கடன் இல்லாம தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க கடன் வாங்காதீங்க அப்படின்னு மற்றவங்க அறிவுரை சொல்லுவாங்க. இன்னைக்கு பெரும்பாலான முன்னேறியவர்களே பாத்தீங்கன்னா வங்கி கடன் வாங்கிதான் முன்னேறி இருக்கிறாங்க. அப்ப வந்து ஒப்பீடு நீங்க ஒண்ணு வேண்டாம், ஒரு பக்கத்து பக்கத்து இலையில வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவன் இலையில மட்டும் ஏச்சு வச்சிருக்கீங்க, நமக்கே கம்மியா வச்சுக்கோங்க, ஒரு ஒப்பீடு வருதா இல்லையா?
1: வருது வருது. நிச்சயமா நிச்சயமா.
2: இது நிறைய பக்கம் சண்டையே வந்திருக்கு. அவன் மட்டும் உனக்கு வசதியா எனக்கு மட்டும் கம்மியா வச்சுன்னு ஒப்பீடு பண்ணி சண்டைக்கு போறமா இல்லையா?
1: ஆமா ஆமா ஆமா.
2: ஒரு அலுவலகத்துல அவனுக்கு மட்டும் சம்பளம் ஏச்சு குடுக்கீங்க, நாங்க ரெண்டு பேரும் ஒட்டுக்காத வேலை செய்யறோம், ஒரே மாதிரிதான் செய்யறோம், அவனுக்கு மட்டும் ஏச்சு சம்பளம் தானே எனக்கு கம்மியா தானே ஒப்பீடு பண்றமா இல்லையா?
1: நிச்சயமா நிச்சயமா.
2: அப்ப இதெல்லாம் தவிர்த்து நம்மள ஒப்பீடே வேண்டாம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம தவிர்த்து நான் பாட்டுக்கு என் பாட்டுக்கு சிவனே என்னுடைய கடமை நான் செய்யறேன், எனக்கு வர்றது வந்துட்டு போகுது அப்படின்னு நம்ம நினைக்கணும். மனித மனம் அப்படி ஏத்துக்கவே ஏத்துக்காதுங்க.
1: நிச்சயமா நிச்சயமா.
2: கரண்ட் வீட்டுல போனோனே நம்ம வந்து போய் பண்றது என்ன பண்றோம்? வெளியே போய் பாக்குறோம், அடுத்த வீட்டுல கரண்ட் போயிடுச்சா இருக்கா அப்படின்னு.
1: ஆமா,
2: ஒப்பீடு பண்ணி பாக்குறோம், ஓ பக்கத்து வீட்லயும் போயிடுச்சா, அப்ப வந்து கரண்ட் போயிடுச்சுன்னு அர்த்தம்.
1: ஆமா.
2: அப்ப இந்த மாதிரி ஒப்பீடு பண்றப்ப வண்டியில வாகனத்துல போகையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் போனாங்கன்னா அவங்களுக்கு நமக்கு சம்பந்தமே இருக்காது. அவரு கொஞ்சம் வேகமா போயிருவாரு, நம்மளோட வேகமா போறத ஒரு சம்பந்தம் இருக்கா, ரெண்டு பேரும் விரட்டிட்டே போவாங்க. இப்ப இதெல்லாம் ஒப்பீடு பண்ணித்தான் நம்ம இந்த பிரச்சனையே வர்றதுக்கான இதுதானுங்கம்மா. ஒப்பீடு வந்து நம்ம மனதளவுல பண்றோம், குழந்தைகளோ மற்ற விஷயங்களோ மனதளவுல வந்து ஒப்பீடு எல்லாம் பண்ணிட்டே தான் இருக்கா. வெளியில வேணா சொல்லிக்கிற மாதிரி ஊடகத்துல பேசுறப்ப மட்டும் ஒப்பிட கூடாது, அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்க உங்க வேலை பாருங்கன்னு சொல்றது. நன்றிங்கம்மா.
1: நன்றி நன்றி. ஒப்பிடுங்கிறது நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த நேர்கள் கூட பேசுறதுக்கு முன்னாடி இப்ப ஆனந்த பூங்காடு நிகழ்ச்சியில பாடல் கேட்க போறோம். விஜய் ஆண்டனி இசையில் நா முத்துக்குமார் வரிகளில் கார்த்திக் சைந்தவி குரலில் பாடல் வெடி திரைப்படத்திலிருந்து.

0: கேட்டுட்ருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம், பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது சரியா. நிகழ்ச்சியில் இணையிறாங்க நேயர், வணக்கம்.
1: வணக்கம், நான் நிலையிலிருந்து கண்ணம்மா பேசுகிறேன்.
0: கண்ணம்மா, வணக்கம். கண்ணம்மா, எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன். சரி சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, மத்தவங்களோட கம்பேர் பண்ணி பாக்குறது சரிதானா?
1: நமக்கு தனித்துவம்னு இருக்கும், அந்த தனித்துவத்தை தான் நம்ம வெளிப்படுத்தணுமே தவிர ஒருத்தரோட ஒப்பிட்டு பார்த்தா எல்லா வகையிலயுமே குழப்பம் தான் வரும்.
0: நிச்சயமா, நிச்சயமா.
1: மத்தவங்களோட நம்ம குழந்தைகளையும் ஒப்பிடக்கூடாது, நாமும் ஒப்பிட்டுக்க கூடாது.
0: கண்டிப்பா, கண்டிப்பா.
1: மத்தவங்களை பார்த்து அப்படி இருந்தா இப்படி இருந்தா நம்ம ஆசையும் படக்கூடாது. நமக்கு என்னென்ன திறமைகள் இருக்கோ, நமக்கு என்னென்ன தன்னம்பிக்கைகள் இருக்கோ, நமக்கு என்னென்ன தனி திறமைகள் இருக்கோ, அதை வெளிப்படுத்தி நம்மோட நம்மைய ஒப்பிட்டு கொள்ளலாம்.
0: நிச்சயமா, நிச்சயமா. நன்றி, நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு
2: வந்துட்டீங்க.
0: ஐயா, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: பாப்பா கூட பிள்ளை பேரா இருக்கான,
0: சொல்லதான்
2: செய்யும். அதே குணம், அதே சிந்தனை, அதே உழைப்பு அப்படின்னு அவர் சொல்ல மாட்டா, ஊழல்கார சொல்லுவாங்க. இப்படியும் ஒரு ரகம் உண்டு. இப்ப என்னுடைய ரகத்து வருமா, டி எம் சௌந்தரராஜன் பாடணும் அப்படி எனக்கு ஒரு ஆசை. ஆனா அந்த ரைம் தருமம் தர அந்த குரல் வராது. டி எம் சௌந்தர மாதிரி பாடுறா அப்படின்னு சொல்ல,
0: ஒப்பீடு
2: என்றது.

0: இருக்குமா?
1: கண்டிப்பா இருக்க தான் செய்யுது.
0: அது இருக்குமா? எல்லாருக்கும் இருக்கு, செய்ய தெரியும். குணங்கள் வந்து மாறாதுமா? அந்த குணங்கள் தான் நம்ம வந்து அந்த ஒப்பிற்கு அடையாளம். ஏன்னா சிந்தனை செய்ய மனமே எனும் போது அந்த பாரதியார் பாட்டு பாடுற பாரதியார் மாதிரி நம்ம எழுத முடியுமா?
1: இல்ல,
0: கற்பனையா சொல்லலாம். இப்படி அவரவர்களுக்கு ஒரு இது இருக்கு, அந்த சிந்தனை வரலாம். அவ்வளவுதான் தவிர ஒப்பிடுகின்றது ஒண்ணு புதியதல்லாமான்.
1: நிச்சயமா, நன்றி. நன்றிங்க நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோட நிறைவான நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசலாம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். கோவையிலிருந்து ராஜேஷ்.
1: கோவையிலிருந்து ராஜேஷ், சொல்லுங்க ராஜேஷ்.
2: நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்க,
1: நன்றி.
2: அதாவது இந்த ஒப்பீடுங்கிறது ரெண்டு விதப்படும் மேடம். ஒண்ணு வந்து நாம மத்தவங்களை ஒப்பிடக்கூடாது. இப்ப வந்து ஒருத்தங்களுக்கு ஒப்பிட்டு பேசும் போதே அது வந்து நிறைய காம்ப்ளெக்ஸ் ஆகும். மாணவர்களை நம்ம ஒப்பிட்டு பேசுவோம், அவங்க நல்ல மார்க் வாங்கியிருக்காங்கன்னு, இல்ல அவங்க நல்லா இருக்காங்க இவங்க நல்லா இருக்காங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க. அவங்க ஒவ்வொருத்தங்களை பத்தி நம்ம ஒப்பிட்டு பாசும்போது மனசு ஊண்டிங்கா இருக்கும், கஷ்டமா இருக்கும் இது. ஆனா பிறர் நம்மளை ஒப்பிட்டு பேசக்கூடாதே தவிர நாம வந்து நம்மளை வந்து இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பாத்துக்கணும். ஒரு மாணவனா இருக்கட்டும், நீங்க இப்ப உங்களை இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பார்க்கும் போதுதான் அவங்கள விட நம்ம சிறப்பா செய்யணும், அவங்கள விட நம்ம நல்லா செய்யணுங்கிற எண்ணம் வரும். மத்தவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து இப்படியேதான் இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அது மத்தவங்க நம்மளை ஒப்பிடக்கூடாது, ஆனா நாம நம்மள ஒப்பிட்டுக்கணும் மேடம்.
1: நிச்சயமா, நிச்சயமா, கண்டிப்பா. நம்மள என்னோட கருத்து அருமையா சொல்லியிருக்கிறீங்க, நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நம்ம மற்றவங்களோட ஒப்பீடு செய்யறத விட நம்மள நாமே ஒப்பீடு செஞ்சுக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுவும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நாம தான் வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறேனா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அது வந்து சுய மதிப்பீடுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதையும் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாங்க, நிறைவாக ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஊரில் ஒரு துறவி இருந்தாராம், அவரை பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் வந்துட்டே இருந்தாங்க. அந்த ஊரில் இருந்த படைத்தளபதிக்கு ஒரு சின்ன வருத்தம், என்னடா அந்த துறவி சும்மாதான் இருக்கிறாரு, அவரை பார்க்கறதுக்கு எல்லாரும் வந்துட்டே இருக்கிறாங்க, நான் இந்த ஊரோட படைத்தளபதி, இந்த ஊரெல்லாம் பாதுகாக்கிறேன், ஆனால் என்னை பார்க்கறதுக்கு ஒருத்தரும் வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு துறவிக்கிட்டே நேராக போனாராம். அப்போ துறவி சொன்னார், அங்கே பக்கத்தில் இருந்த தோட்டத்தை காமிச்சு, இந்த தோட்டத்தில் இருக்கிற ரோஜா பூவை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக நல்ல மனம் வீசுது, மேலே பாருங்கள் நிலா இருக்குது, என்னைக்காவது அந்த நிலா இந்த ரோஜா பூ மாதிரி நானும் மனம் வீசணும் அப்படின்னு நினைச்சிருக்கா, இல்ல அந்த ரோஜா பூ என்னைக்காவது அந்த நிலா மாதிரி நானும் ஒளி வீசணும்னு நினைச்சிருக்கா, இல்லை இல்லையா, ரோஜா ரோஜாவா தான் இருக்கு, நிலா நிலாவா தான் இருக்கு. ஒப்பீடுகள் அப்படிங்கிறது நடக்க தான் செய்யும், அதை நம்மளால் தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த இடத்துல நம்ம நம்மளுடைய தனித்துவத்தை நம்ம உணர்ந்துக்கணும், நம்மளால் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளை ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு ஏணியாக, தன்னம்பிக்கை உயர்த்தக்கூடிய ஒரு ஏணியாக தான் அந்த ஒப்பீடுகள் இருக்கணுமே ஒழிய அதை நம்மளை வந்து குறைச்சிக்கக்கூடிய ஒரு வழியாக இருக்கக்கூடாது. சிலரோடு ஒப்பிடும்போது நம்ம வெற்றியடைகிறோம், சிலரோடு ஒப்பிடும்போது நம்ம தோல்வியடைகிறோம். ஆனால் யாரோடும் ஒப்பிடாத போது தான் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். மகிழ்ச்சியா இருங்க. நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு கேட்டு ரசிச்ச எல்லா நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் ஆர்ஜி ரம்யா. நிறைவான பாடல் கேட்கலாம் ஐயன் திரைப்படத்திலிருந்து. கேட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க, இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6.
3: நம்ம நிலை இப்போ ஜுலிக்கும் நிலையா இருக்க போகுது.
4: எப்படி?
3: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
4: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித்தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. கடிதங்களை விநியோகிக்காமல் 7 மூட்டைகளில் மறைத்து வைத்திருந்த திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் தபால் அலுவலகத்தில் பணியாற்றும் தபால் ஊழியர் ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி அருகே உள்ள கிராமங்களில் நடமாடும் சிறுத்தையை பிடிக்க கேமராக்கள் பொருத்தி வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றாட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணையும் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்கறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கேட்கக்கூடிய ரொம்ப எளிமையான கேள்விக்கு சரியாக பதிலும் சொல்லலாம். நிகழ்ச்சியில் முதல் நேயர் யார், எங்கிருந்து

0: அப்படின்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: காலை நிகழ்ச்சியை அருமையாக வழங்கின சிந்தனை சிரிப்பி சிந்து சாராம இடத்துக்கு வணக்கம் சொல்வது உங்கள் அன்பு நேயர் பார்க்கலாம். வசந்தா, நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: இனிய காலை வணக்கம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க உங்க நிகழ்ச்சி கேட்டு உற்சாகமா இருக்கோம்.
0: சூப்பர். அதே உற்சாகத்தோட என்ன பாடல் கேட்டுருங்க?
1: வசீகர படத்திலிருந்து நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது, அந்த பாட்டு போடுங்க. அதுக்கு மேல
0: சரி, கண்டிப்பா உங்களுக்கு ஓகே, உங்களுக்காக கண்டிப்பா வழங்கிடலாம். அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. வசீகரா திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல் கேள்வி என்ன அப்படிங்கறதும் கேட்டலாம். இந்தியாவின் மிக நீளமான கோவில் பிரகாரத்தை கொண்ட புகழ்பெற்ற புண்ணிய தலம் எது அப்படிங்கறதுதான். நிறைய கோவில் இருக்குல்ல இந்தியாவில், அதுல வந்து அந்த பிரகாரம் வந்து மிக நீளமாக இருக்கக்கூடிய கோவில், ரொம்ப புகழ்பெற்ற புண்ணிய தலம், அது என்ன அப்படிங்கறதுதான் முதல் கேள்வி. பதில் தெரிஞ்சா கால் பண்ணி பதில் சொல்லிட்டு உங்க விருப்ப பாடல்களையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இப்ப ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி பாடின பாடல் கேட்க போறோம், வசீகரா திரைப்படத்துல இருந்து. நேரம் சரியாக காலை 10:04.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
3: மனம் வரும்புதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் சரியாக காலை 10:10 இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாரு என்ன பாடல் கேக்குறாங்க கேட்டுலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம். குறும்பலா பேரி பந்திரகலா.
3: எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறேன்.
3: ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு. நானும் நல்லா இருக்கேன். சரி, ஓகே, சொல்லுங்க என்ன பாடல் இன்னைக்கு?
4: எனக்கு மதுரை படத்துல இருந்து கண்டேன் கண்டேன் அந்த சாங்.
3: ஓகே, கண்டிப்பா வழங்கிடலாம். சரி, கேள்வி பதில் போகுமா? ஒரு தடவை சொல்றேன். இந்தியாவின் மிக நீளமான கோவில் பிரகாரத்தை கொண்ட புகழ் பெற்ற புண்ணிய ஸ்தலம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். உங்களுக்கு ஆப்ஷன் வேணுமா? கொடுக்கவா? ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில், இல்ல திருச்செந்தூர் முருகன் கோவில்?
4: ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில்.
3: அதான் மிக சரியான பதில். கரெக்டா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
4: நன்றி
3: நன்றி. ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய இந்த ராமநாத சுவாமி கோவில பாத்தீங்கன்னா, அதுல மூன்றாம் பிரகாரம் வந்து உலகிலேயே மிக நீளமான கோவில் பிரகாரம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருக்கிற தூண்கள் மட்டும் சுமார் 1212 தூண்கள் இருக்கான். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவில். நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். பாடல் வந்துட்டே இருக்கு. மதுரை திரைப்படத்துல இந்த நேரம் சரியாக காலை 10:12 ஆக இருக்கு.

0: நேர்களை தொங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேர்கள்லாம் ரொம்ப அழகான பாடல் கேட்டுட்ருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுகிறீங்க?
1: மேடம் நான் உடனே கலந்துருக்கேன் மேடம்.
0: சரி சொல்லுங்கள் சார், என்ன பாடல்? அப்படி போடு பாடல் கண்டிப்பாக வழங்கிடலாம். சரி, உங்களுக்கான கேள்வி என்னன்னு
1: பாத்திரலாமா?
0: கேரளாவில புகழ் பெற்ற குருவாயூர் கோவில் இருக்கு இல்லையா, ஸ்ரீ கிருஷ்ணர் கோவில், அங்க இருக்கிற அந்த மூலவர் விக்கிரகம் எந்த புனிதமான கல்லால் ஆனது? ஆப்ஷன் வேணுமா? சொல்லிடுறவா. முதல் ஆப்ஷன் வந்து பாதாள அஞ்சனக்கல், இன்னொன்னு மரகத கல். பாதாள அஞ்சனைக்கல் அப்படிங்கறத மிக சரியான பதில். அழைத்தமைக்கு நன்றி. குருவாயூர் கோவில்ல வந்து நான்கு கரங்கள் கொண்ட அந்த மகாவிஷ்ணுவின் விக்கிரகம் பாத்தீங்க அப்படின்னா, அதீத மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த பாதாள அஞ்சனம் மூலமா தான் அந்த அரிய வகையான கல்லுல தான் அந்த சிற்பம் செய்யப்பட்டது அப்படின்னு கூறப்படுகிறது. இப்ப பாடல் வந்துட்டே இருக்கு கில்லி திரைப்படத்துல இருந்து வித்யாசாகர் இசையில கே கே அனுராதா ஸ்ரீராம் பாடின பாடல். நேரம் சரியாக காலை 10:17.

0: நேர்களை உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம்,
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம். யார் எங்க இருந்து?
1: நாகர்கோவில் சென்னை நகர், ஜே ஜெயக்குமார்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: படம் வந்து நீர் பறவை, அந்த தெய்வ மகளிர் என்று
0: கண்டிப்பா கொடுத்தாலாம். சரி, கேள்விக்கு போலாமா? ராஜஸ்தான் மாநிலத்தின் தலைநகர் ஜெய்ப்பூர் இருக்குல்ல, அது வந்து இந்தியாவின் பிங்க் சிட்டி அப்படின்னு அழைக்கிறாங்க. அதற்கான வரலாற்று பின்னணி என்னன்னு தெரியுமா? ஆப்ஷன் சொல்லட்டா? 1876 ஆண்டு பிரிட்டிஷ் இளவரசரை வரவேற்கிறதுக்காக ஒட்டுமொத்த நகரத்திற்கும் இளஞ்சிவப்பு சாயம் பூசியிருக்காங்க. இல்லைன்னா அங்க எப்பொழுதும் இளஞ்சிவப்பு பூக்கள் பூத்து குளிர்ந்திருக்கும். அது தவறான பதில். இளவரசரை வரவேற்க ஊர் ஃபுல்லாவே வந்து இளஞ்சிவப்பு சாயம் பூசினாங்க. அதனாலதான் அந்த பிங்க் சிட்டி அப்படின்னு இப்ப வரைக்கும் நம்ம அழைச்சிட்டு இருக்கோம். சரியா? நன்றி, நன்றி. 1876 ஆண்டு பாத்தீங்கன்னா பிரிட்டின் இளவரசர் ஆல்பர்ட் எட்வர்ட் வந்து ஜெய்ப்பூருக்கு வந்திருக்காங்க. அப்போ அந்த டைம்ல இருந்த மகாராஜா வந்து விருந்தோம்பலின் அடையாளமாக அந்த ஒட்டுமொத்த நகரத்திற்கும் டெரகோட்டா பிங்க் அப்படிங்கிற ஒரு நிற சாயத்தை பூசியிருக்காங்க. ஸோ அதனால அந்த இடம் ஃபுல்லாவே பிங்கா இருந்ததுனால இப்ப கூட ஜெய்ப்பூரை நம்ம பிங்க் சிட்டி அப்படின்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு.

0: புதிய நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், நான் நாங்குநேரிலிருந்து கணேசன் பேசுகிறேன்.
0: கணேசன் சார், என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்க இருக்கிறீங்க?
1: பேட்டையாடு விளையாடுங்கிற படத்துல பார்த்த நாளாக படம்.
0: பார்த்த முதல் நாளை கண்டிப்பா உங்களுக்காக வழங்கிடலாம். சரி, கேள்வி பதில் போலாமா?
1: கேளுங்க.
0: உலகின் மிக உயரமான இடத்தில் அமைந்துள்ள இன்றும் செயல்படும் அஞ்சலகம் எங்க இருக்கு? இந்தியாவில எந்த இடத்துல இருக்கு? ஆப்ஷன் சொல்லவா?
1: லடாக் மேடம்.
0: லடாக் இல்ல, ஹிமாச்சல் பிரதேசத்துல இருக்கு.
1: சரி மேடம், ஹிமாச்சல்
0: பிரதேசம் ரெண்டு பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கு, ஆனா இந்த போஸ்ட் ஆபீஸ் பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசத்துல இருக்கு. சரியா?
1: நன்றி,
0: நன்றி. ஹிமாச்சல் பிரதேசில் தான் இந்த வந்து ரொம்ப ஹையஸ்டான உயரமான போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேக்கிங் கிராமத்தில் இது இருக்குது. இந்த அஞ்சலகம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடல் மட்டத்திலிருந்து 14567 அடி உயரத்தில் இருக்குது. இங்கே வந்து சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வருவாங்க இல்லையா? ஹிமாச்சல் பிரதேசமாக இருக்கட்டும், பக்கத்தில் இருக்க லடாக்காக இருக்கட்டும், நிறைய பேர் வரும்பொழுது அந்த போஸ்ட் ஆஃபீஸும் ஒரு சுற்றுலா தலம் மாதிரி போய் அங்கே இருந்து அவங்களோட அன்புக்குரியவர்கள் இருப்பாங்க இல்லையா? இப்பெல்லாம் லெட்டர்ஸ் போகிறது ரொம்ப ரேர் தானே, அங்கே போய் அனுப்புவாங்களாம். அங்கேருந்து வர்றது எவ்வளோ பெரிய விஷயம், அவ்வளோ உயரத்தில் போய் அனுப்புகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து அந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. இன்றும் செயல்பட்டு கொண்டு இருக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ். இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. பாம்பே ஜெயஸ்ரீ உன்னிமேனன் பாடியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்தில்

0: வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்ட நேரம் காலை 10:36 ஆயிற்றுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் என்ன பாடல் கேட்கறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாருங்க பேசுறீங்க?
1: கோயம்புத்தூர் மாவட்டம் கருமத்தம்பட்டியிலிருந்து வெள்ளிங்கிரி பேசுறேன் மேடம்.
0: கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்க, சூப்பர். என்ன பாடல்
1: இன்னைக்கு? அருணாச்சலம் படத்துல நீங்க அதாண்டா இதாண்டா பாட்டு கொடுங்க.
0: அதாண்டா இந்தாடா கொடுத்துடலாம். ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாமா?
1: சரிங்க மேடம்.
0: ஹைதராபாத்ல வந்து சலார் ஜங்க் அப்படின்னு ஒரு அருங்காட்சியம் இருக்கு, ஒரு மியூசியம். இது வந்து உலகளாவிய சாதனைக்காக புகழ் பெற்றது. என்ன சாதனைக்காக இந்த மியூசியம் வந்து புகழ் பெற்றது? ஆப்ஷன் சொல்லட்டா?
1: சொல்லுங்க மேடம்.
0: முதல் ஆப்ஷன் வந்து ஒரே மனிதனின் தனிப்பட்ட சேகரிப்பால் உருவான உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியம். இரண்டாவது, உலகின் மிக பெரிய தங்கம் மட்டுமே உள்ள அருங்காட்சியம்.
1: ஒரே மனிதன் சேகரித்த அந்த அதுக்காக தான் சாதனை மேடம்.
0: அதனாலதான் சாதனை படித்தது அப்படிங்கிறது மிகச்சரியான பதில். அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி,
0: வணக்கம். இங்க வந்து லட்சக்கணக்கான கலை பொருட்கள் இருக்கு, ஓவியங்கள் இருக்கு, அப்புறம் அரிய வகை ஆவணங்களும் இருக்கு. பொதுவாகவே மியூசியம் அருங்காட்சியம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல ரொம்ப அரிய வகையான பொருட்கள்லாம் நம்ம பார்ப்போம். இது வந்து ஒருத்தர் சேகரிச்சிருக்க மாட்டார், நிறைய பேர் வந்து அங்கங்க எடுத்திருப்பாங்க, அதைத்தான் மியூசியமா வச்சிருப்பாங்க. ஆனா ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய இந்த சலார் ஜங்க் அருங்காட்சியம் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் அவங்களோட வாழ்நாள் ஃபுல்லா சேகரிச்ச பொருட்கள் எல்லாம் தான் இங்க வச்சிருக்காங்க. அவர் யாருன்னா மீர் யூசிப் அலி கான். அந்த ஒரு மனிதர் தான் அவரோட வாழ்நாள்ல உலகம் முழுவதிலும் இருந்து சேகரிக்கப்பட்ட எல்லா பொருட்களையும் ஒரு அருங்காட்சியமா வச்சிருக்காங்க. அதுதான் ஹைதராபாத்ல சலார் ஜங்க் அருங்காட்சியம். இப்ப பாடல் வந்துட்டே இருக்கு ஏ ஆர் ரகுமான் இசையில, அருணாச்சலம் திரைப்படத்துல இருந்து.

0: ஜுவல்லரி. இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நல்லை பண்பலை 102.6.
2: மனம் விருப்பதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக காலை 10:45 இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நீ யார் இங்க இருந்து? வணக்கம்.
3: வணக்கம், தேனியிலிருந்து நீதிமோகன்.
2: நீதிமோகன் சார், வாங்க, என்ன பாடல் இன்னைக்கு?
3: நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: ரொம்ப நல்லா இருக்கும்மா.
2: சொல்லுங்க.
3: அஜித் நடிச்ச வாலி படத்துல இருந்து ஏப்ரல் மாதத்தில்.
2: ஏப்ரல் மாதத்தில் பாடல் கொடுத்தலாம். சரி, ஓகே, கேள்வி பதில் வருவோமா? நம்ம 200 ரூபாய் நோட்டு இருக்குல்ல, 200 ரூபீஸ், அதோட பின்புறத்துல வந்து ஒரு பாரம்பரிய சின்னம் இருக்கு. அந்த சின்னம் எது அப்படிங்கறது தான் கேள்வி. உங்களுக்கான ஆப்ஷன் வந்து சாஞ்சி ஸ்துபி, இல்லனா நம்ம தஞ்சை பெரிய கோவில்.
3: சாஞ்சி ஸ்துபிமா
2: அப்படிங்கறது தான் சரியான பதில். அழைத்தமைக்கு நன்றி. நீங்க கேட்ட பாடலும் வந்துட்டே இருக்கு. இந்த சாஞ்சி ஸ்துபி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்தியாவில மத்திய பிரதேசத்துல உள்ள ஒரு புகழ்பெற்ற புத்த மத நினைவு சின்னம் அப்படின்னே சொல்லலாம். இது கிபி 3ஆம் நூற்றாண்டில் அசோகரால் கட்டப்பட்டது. அதுதான் நம்ம 200 ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சின்னம். இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு வாலி திரைப்படத்துல இருந்து.

0: நம்ம நிலை இப்போ ஜுளிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மனம் அருமதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் சிந்து தாராவுக்கு உற்சாகமான காலை இனிய வணக்கம். நான் தர்மபுரி ராஜாபேட்டையில் இருந்து வாட்சி கடற்கரை விஜயம் மேடம்.
0: உற்சாகமான காலை வணக்கம். என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: படம் லவ் டுடே. என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் சுட்டி அழகு, எந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். சரி, ஓகே, கேள்வி பதில் போவோமா? இந்தியாவில எந்த உலக பாரம்பரிய தளம் வந்து உலகின் மிக நீளமான களிமண் செங்கற்களால் ஆன நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளோட புகழ் பெற்றது? பொதுவா கல்லுல இருக்கும் இல்ல பாறையில இருக்கும் இல்லையா, இங்க எல்லாமே வந்து களிமண் செங்கற்களால் ஆன நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கும். அது எங்க அப்படின்னா கேட்க இருக்கிறோம்.
1: விஷ்ணுபூர்
0: அப்படிங்கறது மிகச்சரியான பதில். ஆப்ஷன் சொல்லாமலே சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். நன்றி.
1: நன்றி.
0: மேற்கு வங்கம்ல இருக்கக்கூடிய இந்த பகுதியில வந்து பாறைகள் அப்படிங்கிறது கிடைக்கலைங்கிற காரணத்தினால இங்குள்ள அரசர்கள் வந்து களி மண்ணை சுட்டு செய்யப்படும் டெரகோட்டா செங்கற்களை பயன்படுத்தி தான் இங்குள்ள கோவில்கள் எல்லாத்தையுமே கட்டியிருக்காங்க. இதன் மேல பாத்தீங்கன்னா அழகான நுணுக்கமான வரைபடங்களும் சிற்ப வேலைப்பாடுகளும் இருக்கும். இது எல்லாமே மகாபாரதம், ராமாயண கதைகள், இது எல்லாமே இங்க வந்து செதுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எதுவுமே இல்லை, களிமண் இருந்தா கூட போதும், அதை கூட சுட்டு எடுத்து டெரகோட்டா செங்கற்களா பயன்படுத்தி இங்குள்ள கோவில்களை கட்டியிருக்காங்க அந்த காலத்து அரசர்கள்லாம். இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு லவ் சுடே திரைப்படத்துல இருக்கு.

நேர்களை எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் இது வரைக்கும் கேட்டீங்க, மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நேர்கள்லாம் அழகாக கால் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கும் மிக சிறப்பாக பதில் சொன்னீங்க. அனைவருக்கும் நன்றி, பாராட்டுக்கள். நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 2498-64558, இணைப்பெண்ணாக 044. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn@1gmail.com. நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்களோட பேசிட்டு இருந்தது நான் உங்கள் தோழி சிந்துசாரா. இப்போ நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு, பாலாஜி சக்திவேல் இசையில் காதல் திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பொறுமையுடனும் தன்னம்பிக்கையுடனும் உறுதிப்பாட்டுடனும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்களை வழங்கி உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த திரு சி விஜயபாஸ்கர், திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்பட அக்கட்சியைச் சேர்ந்த பலர் இன்று தாவேக்காவில் இணைந்தனர். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று கூறி வரும் தாவேக்க, பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான திரு சி விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்ப்பது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தொண்டர்களை நம்பித்தான் அஇஅதிமுக உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரிசி விலையை குறைக்கும் நோக்கில் அரிசி ஆலைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மின் கட்டணத்தை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பாவ்னா பூஜா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஹர்விந்தர் சிங், ஷியாம் சுந்தர் சுவாமி மற்றும் தோமன்குமார் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, தியான் சந்தோஷ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலேயில் இன்று தொடங்கிய இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 44 ரன் எடுத்துள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது நம் பாரதத்தின் சிறப்புகளை பட்டியலிடும் மணித்திரு நாடு நிகழ்ச்சிக்காக காற்றலையில் உங்களுடன் நான் ஆர்ஜே ரம்யா. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறப்பான இடங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கிற மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு எந்த இடத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மணிமுத்தாறு அணை மற்றும் அருவியை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து அம்பாசமுத்திரம் போகக்கூடிய வழியில் மணிமுத்தாறு அணை இருக்குது. மணிமுத்தாறு அணைக்கு மேலே இருக்கக்கூடிய மலையில் மணிமுத்தாறு அருவி இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய சுற்றுலாத்தலங்களில் ஒன்றாக இந்த மணிமுத்தாறு அருவியும் அணையும் இருக்குது. இங்கு ஆண்டு முழுவதும் தண்ணீர் விழுறதோடு மட்டும் இல்லாமல் இங்கே

இந்த வனப்பகுதியில் இருக்கிறதுனாலேயே நிறைய சுற்றுலா பயணிகளோட ஒரு விருப்பமான இடமாகவும் இருக்குது. சென்னை மனிதிருநாள் நிகழ்ச்சியில் மணிமுத்தாறு அணை பற்றியும் அறிவு பற்றியும் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். இதய கோவில் திரைப்படத்திலிருந்து முத்துலிங்கம் வரிகளில் இளையராஜா, இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல். இதய கோவில் திரைப்படத்திலிருந்து

கூட்டத்திலே கோயில் பூரா கம கம கச கம பம கச பாப்ப நின்னிதாத சாச நின்னிகாக பத நிசகம பாப்ப கூட்டத்திலே கோயில் பூரா தத்தி தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தணு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தரகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடு, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. மேற்கு தொடர்ச்சி மலையில் செங்கல்தேரி அப்படிங்கிற ஒரு பகுதியிலேருந்து பச்சையாறு வருது. அதுதான் மணிமுத்தாறு அருவியினுடைய பிறப்பிடம். அதுக்கப்புறம் இந்த மணிமுத்தாறு அம்பாசமுத்திரம் கல்லடைக்குறிச்சி வழியாக தாமிரபரணி ஆற்றில் வந்து கலந்துருது. மழைக்காலங்களில் இங்கே வந்து அதிக அளவு நீர் வந்து வந்துட்டே இருக்கிறதுனால இங்கே வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும். கடைசியில் அந்த தண்ணீர் எல்லாமே வந்து கடலில் தான் வீணாக போய் கலந்துடும். அதனால் நம்ம விவசாயிகளுக்கு உதவக்கூடிய வகையில் நம்ம ஏன் இந்த மணிமுத்தாறு ஆற்றின் குறுக்கு ஒரு அணை கட்டக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி 1958 முதல்வர் காமராசர் அவருடைய ஆட்சியில் இருந்த சமயத்தில் இங்கே சிங்கம்பட்டி பக்கத்தில் 118 அடி உயரத்தில் 3 கிலோமீட்டர் நீளத்தில் இந்த மணிமுத்தாறு அணை வந்து கட்டியிருக்கு. 5,511 மில்லியன் கன அடி நீரை தேக்கி வைக்கக்கூடிய அளவு வந்து கொள்ளளவு இந்த அணைக்கு இருக்குது. இந்த அணை கட்டப்படும் போது கூட சில விவசாயிகள் அவங்களுடைய விளைநிலங்களை தானமாகவே வந்து கொடுத்துருக்குறாங்களாம். இந்த அருவி மட்டும் இல்லை, இந்த அணைக்கு தண்ணீர் வரக்கூடிய அந்த மணிமுத்தாறு அருவி கடல் மட்டத்திலேருந்து 3,500 அடி உயரத்தில் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை காலநிலை வந்து எப்போவுமே வந்து குளிராகவே இருக்கும். அதனாலே சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு விருப்பமான இடமா இந்த மணிமுத்தாறு அணையும் அருவியும் இருக்குது. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. பாட்டு வாத்தியார் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் ஸ்வர்ணலதா குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிங்க.

கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடு, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மணிமுத்தாறு அணை மற்றும் மணிமுத்தாறு அருவி பற்றி தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். தாமிரபரணி ஆற்றினுடைய கிளை நதி தான் மணிமுத்தாறு. இந்த மணிமுத்தாறு நதிக்கு மேலேயே குறுக்க 3 கிலோமீட்டர் அளவில் மணிமுத்தாறு அணை வந்து கட்டியிருக்கிறாங்க. இந்த அணையிலிருந்து வெளியேறக்கூடிய தண்ணீர் மூலமாக நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுறதோடு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய குடிநீர் தேவையும் பூர்த்தி செய்து, குறிப்பாக அணையிலிருந்து தேக்கப்படக்கூடிய நீர் மூலமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் தெற்கு வீரவநல்லூர், கரிசல்பட்டி மற்றும் பச்சையாறு, அப்புறம் பாசனம் பெறாத நாங்குநேரி தாலுக்காவின் வடக்கு பகுதிகள், திசின் விலை இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாமே பாசன வசதி பெறுது. இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்க போறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்ல, இளையராஜா இசையில், உதயகுமார் எழுதியிருக்கிறாங்க பாடல். பொன்னுமணி திரைப்படத்துல தான் கேட்க போறோம்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

கேட்டுட்ருக்கிறீங்க மணித்திரு நாடினம் எஃப்எம் ரெயின்போ 102.6லேருந்து. இன்றைக்கி மணித்திரு மணிமுத்தாறு அணை மற்றும் மணிமுத்தாறு அருவி பற்றி தாங்க சொல்லிட்டுருக்கிறேன். இதில் வந்து மணிமுத்தாறு அணைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியில் தான் மணிமுத்தாறு அருவி வந்து இருக்குது. ஆண்டு முழுவதுமே இங்கே இந்த அருவியில் வந்து தண்ணீர் வந்துகிட்டே தான் இருக்கும். அருவியோட உயரம் வந்து 25 அடி இருக்குமா. நம்ம குளிக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து அருவியோட உயரம் வந்து 17 அடி இருக்குமா. அருவிக்கு கீழே 80 அடி ஆழத்துக்கு நீச்சல் குளத்தை போன்ற ஒரு அமைப்பில் தண்ணீர் வந்து தேங்கியிருக்குமா. பருவ காலங்களில் இங்கே அதிக தண்ணீர் வரத்து இருக்கிறதுனால அந்த சமயத்தில் அருவியில் வந்து குளிக்கிறதுக்கு அனுமதி இருக்காது. நம்ம மற்ற நாளாக நம்ம போகலாம். ஓகே, இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
1: முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நம்ம நிலை இப்ப ஜுலிக்கும் நிலையா இருக்க போகுது.
4: எப்படி?
3: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
5: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
6: காற்றலைகளில் இசை சாமரம் வீசி கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை கவர்றதுக்காகவே இந்த அணையை சுற்றி வந்து பூங்காக்கள், செயற்கைக்கான குகை, தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, மீன் பண்ணை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மணிமுத்தாறு அருவிக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த மலைப்பகுதியில் மாஞ்சோலை இருக்குது, பச்சை பசேல்னு காட்சி அடிக்கவும். அங்கே இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்களை நம்ம பார்த்து ரசிக்கலாம். அதுவும் அந்த தேயிலை தோட்டங்கள் அங்கே இருக்கிறதுனால என்னவோ நமக்கு வந்து ஊட்டி கொடைக்கானலுக்கு போன ஒரு எஃபெக்ட் வந்து அங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஊத்து, நாலு மூக்கு, காக்காச்சி இப்படி அதிக மழை பொழிவு பெறக்கூடிய இடங்கள் அங்கே இருக்கிறதுனாலையும் இந்த அருவியில் வந்து எப்போவுமே வந்து தண்ணீர் வரத்து இருந்துகிட்டே தான் இருக்குது. இயற்கை ஆர்வலர்களுக்கு, இயற்கையை ரசிக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக அந்த மணிமுத்தாறு அருவி மற்றும் அணை ரொம்பவே பிடிச்ச இடமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், உன்ன நினைச்சேன் பாட்டு படித்தேன் திரைப்படத்திலேருந்து பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம், சுவர்ணலதா குரலில்.

இணைந்திருக்கிறோம் மணித்திருநாடு நிகழ்ச்சியோடு. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. மணிமுத்தாறு, அருவி மற்றும் அணை ரெண்டுமே ஒரு சிறந்த சுற்றுலாத்தலமாக இருக்குது.

0: நேரம் காலை 11:35 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடை. மணித்திருநாடு நிகழ்ச்சியில இப்போ நம்ம வந்து உள்ளூர் தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை சொல்றதுக்காகவே நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க.
1: நான் உங்கள் தோழி சிந்து சாரா.
0: ஓகே, முதல் விஷயம் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா?
1: முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்குல்ல, அதுல வந்து செல்போன் பயன்படுத்த தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே அப்படித்தானே, கோயிலுக்குள்ள செல்போன் யூஸ் பண்ண முடியாதே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, கோயிலுக்குள்ள யூஸ் பண்ண முடியாது. 2022 வந்த கோர்ட் ஆர்டர் படி செல்போன் பயன்படுத்தக்கூடாது கோவிலுக்குள்ள. ஆனா அது முழுமையாக அமலுக்கு வந்தது வந்து இந்த July 1, அதாவது நேத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேல் மெட்டல் டிடெக்டர் வச்சு நீங்க உள்ள போகும்போது போன் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபோன் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்க ஃபோனும் பறிமுதல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அங்கேயே லாக்கர்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதில் ஃபோனெல்லாம் பத்திரமா வச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம்.
0: அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் ஒரு வேலைவாய்ப்பு இருக்குது. அதுவும் தொகுப்பு ஊதிய ஒப்பந்த அடிப்படையில், கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கும். இளநிலை உதவியாளர் தட்டச்சர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்புறம் டைப்பிஸ்ட் ஜாப், அதுவும் கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னென்ன கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னா, இளங்கலை பட்டம் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், கணினி அறிவு இருக்கணும், அப்புறம் டைப்பிங்கில் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே லோயர் ஹையர் முடிச்சிருக்கணும், வயது 22 முதல் 35 வயதுக்குள்ளே இருக்கணும், டைப்பிங்கில் உங்களுக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு தொகுப்போதியமாக மாதம் ₹12,000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விருப்பமுள்ள நபர்கள் அவங்களுடைய சான்றிதழ்களோட பாஸ்போர்ட்டோட புகைப்படம் எல்லாத்தையும் சேர்த்து 10/7/2026 மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், தூத்துக்குடி மாவட்டம், நீங்கள் அங்கே நேரில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த தகவல்களோட இப்ப நிகழ்ச்சியில அடுத்த பாடல் நாம கேட்க போறோம். மனோ சொர்ணலதா குரல்ல
1: அட்டகாசமான ஒரு பாடல் தான் வந்துட்டே இருக்கு.
0: சின்னவர் திரைப்படத்துல இருந்து கேட்டு ரசிங்க.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
6: எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணி திருநாடு உள்ளூர் தகவல்களோடு நினைச்சிருக்கிறோம். அடுத்ததா என்ன தகவல் சொல்ல போறோம் அப்படின்னா,
7: என்ன தகவல் அப்படின்னா, நெல்லையில இருக்கக்கூடிய தலைமை தபால் அலுவலகத்துல 7 மணி வரைக்கும் புக்கிங் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீபுரத்துல இருக்கக்கூடிய நெல்லை தலைமை அஞ்சல் அலுவலகத்துல உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு அனுப்ப விரும்பும் ஆவணங்களோ இல்ல வணிக பொருட்களோ மற்றும் பார்சல்களை காலை 9:30 முதல் 7 மணி வரைக்கும் புக்கிங் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்பை வந்து மக்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், 7 மணி வரைக்கும் புக்கிங் பண்ணிக்கலாம்.
6: ஆமா, நம்ம ஏதாவது அவசரமா நம்ம அனுப்ப வேண்டியது இருக்கு அப்படின்னா அந்த நைட்டு ரயில்வே கேட் வந்து அவசர கால பராமரிப்பு பணி காரணமா 4ஆம் தேதி, அதாவது வர்ற சனிக்கிழமை 8:00 அந்த ரயில்வே கேட்டை வந்து அடைக்க போறாங்களாம். அதுவும் சனிக்கிழமை 8:00 இருந்து ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி காலை 8:00 வரைக்கும் அந்த ரயில்வே கேட் மூடப்படும். அதனால அந்த சமயத்துல வாகன ஓட்டிகள் மாற்றுப்பாதையில செல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவல்களோடு அடுத்த பாடல் நம்ம கேட்க போகிறோம். கும்பக்கரை தங்கையா திரைப்படத்திலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குழுவினர் பாடியிருக்கிறாங்க பாடல்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: நம்ம நிலை இப்போ ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்டு ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
1: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6. எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம் மணி திருநாடு நிகழ்ச்சியோட.
3: நிகழ்ச்சியில உள்ளூர் தகவல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை தென்காசியில் வந்து நாளை முதல் மின் குறைதீர் கூட்டம் வந்து நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் உள்ள மின் வாரிய கோட்ட அலுவலகங்களில் தான் இந்த குறைதீர் முகாம் வந்து நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாளைக்கு வெள்ளிக்கிழமை வந்து வள்ளியூர் கோட்ட அலுவலகத்திலும், 7ஆம் தேதி தென்காசி கோட்ட அலுவலகத்திலும், 10ஆம் தேதி திருநெல்வேலி கிராமப்புற கோட்ட அலுவலகத்திலும் இந்த மின் வாரிய குறைதீர் கூட்டங்கள் நடைபெற இருக்கு. 14ஆம் தேதி கடையநல்லூர் கோட்ட அலுவலகத்திலும், 17ஆம் தேதி திருநெல்வேலி நகர்ப்புற கோட்ட அலுவலகத்திலும், 21ஆம் தேதி சங்கரன் கோவில் கோட்ட அலுவலகத்திலும், 24ஆம் தேதி கல்லிடைக்குறிச்சி கோட்ட அலுவலகத்திலும் இந்த மின்வாரிய குறைதீர் கூட்டங்கள் நடைபெற இருக்கு. அந்தந்த நாட்கள்ல முற்பகல் 11 மணிக்கு நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல இந்த மின் குறைதீர் கூட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு. உங்க வீட்டுல ஏதாவது மின்சாரம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா நீங்க இந்த கூட்டத்துல கலந்துகிட்டு தெரிவிக்கலாம். அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, குற்றாலம் சிற்றருவிக்கு நம்ம போகும்போது நம்ம வந்து கட்டணம் செலுத்தணும். அதுல வந்து இப்போ வந்து QR கோடு மூலமா தான் இனிமேல் வந்து கட்டணம் செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நீங்க குற்றாலத்துக்கு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கையில கேஷா கொண்டு போறதை விட கொஞ்சம் மொபைல்ல நீங்க ஸ்கேன் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கோங்க. இந்த தகவல்களோட அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்க போறோம். மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்துல இருந்து பாடல்.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 044-249-8658. விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேரம் பிற்பகல் 11:55 ஆயாச்சு. இணைஞ்சிருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 மணித்திருநாடு நிகழ்ச்சியோடு. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் உள்ளூர் தகவல்கள் தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நிறைவான தகவல் என்ன அப்படின்னா,
4: நிறைவான தகவல் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் 9வது சுற்று கால்நடைகளுக்கான கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி போடும் பணி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஜூலை 1 தேதியிலேருந்து 31 தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு அப்படின்னு. ஒருவேளை இந்த 1 தேதியிலேருந்து 31 தேதி வரைக்கும் உங்கள் கால்நடைக்கு தடுப்பூசி போட முடியலன்னா கூட ஆகஸ்ட் 10 தேதி வரைக்கும் நடைபெற இருக்கும், அதில் நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தருணத்தை பயன்படுத்தி எந்த வித விடுபாடும் இன்றி கால்நடைகளுக்கு வந்து நம்ம ஒழுங்காக இந்த தடுப்பூசி கொடுத்துடலாம், இந்த பயன்படுத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கால்நடை வளர்ப்போர் இதை நோட் பண்ணிக்கோங்க.
3: ஆமாம், நோய் வந்ததுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்கு நம்ம தூக்கிட்டு அலையிறத விட முன்னாடியே நம்ம தடுப்பூசி போட்டுட்டோம்னா நோய் வராமல் தடுத்துக்கலாம். அதனால் கால்நடை வளர்க்குறவங்க மறக்காமல் இந்த நோய்க்கு தடுப்பூசி போட்டுக்கோங்க. நாங்கள் சொன்ன தகவல்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம்.
4: மணித்திரம் நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். நான் உங்கள் தோழி சிந்து சாரா.
3: நான் ஆஜே ரம்யா. மணித்திருநாடு நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் கேட்கலாம். கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து இளையராஜா சித்ரா குரலில் கேட்டுடையே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.

வணக்கம் நேர்களே, நேரம் 12 மணி, கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி நமது வானொலியில் வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள். 12:10 12:50 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டிற்கு திடீரென வந்த விருந்தினர்களை சமாளித்த அனுபவம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம். 1:10 நலம் தனா நிகழ்ச்சியில் பச்சை பயிரும் உடல் நலமும். 1:55 நலம் தனாவில் சிறுநீரக கல்லடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் மதன் அவர்கள். 2:15 அன்பின் வரிகள். 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பர தர நிகழ்ச்சி NCRT. மாலை 4 மணிக்கு பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 2008 மலை 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7:00 திரை இசை. 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் ராஜசேகரன். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2026 தற்போதைய நிலவரம். 7:32 ஆசையஞ்சல். 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். 9:15 திரை இசை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் ஆற்றுப்படை நூல்களின் கட்டமைப்பும் பாடுபொருளும். 10:00 சுகமான ராகங்கள். 10:30 ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் லண்டனில் உள்ள ஓவல் மைதானத்தில் நடைபெறக்கூடிய 2வது அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும். போட்டியின் நேரடி வர்ணனை இடம்பெறும். வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆனர் ஆப்பில் கேட்டு ரசிக்கலாம். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேரில் நமது நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.

0: நேரம் 12:11. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி வழங்குறக்காக ரெடியா இருக்கிறோம். நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன் மற்றும்
1: நான் ஆர்ஜி ரம்யா.
0: ஓகே ரம்யா, தலைப்புக்குள்ள போயிடலாமா?
1: ஆமா, இன்னைக்கு என்ன,
0: உங்க வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வராங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? முதல்ல
1: கையும் ஓடாது காலும் ஓடாது, என்ன கொடுக்கலாம்? டீ காஃபி, அவங்களுக்கு டீ பிடிக்குமா, காஃபி பிடிக்குமா, கூல்ட்ரிங்க்ஸ் பிடிக்குமா? வெயில் வந்திருந்தாங்கன்னா டீ குடிக்க மாட்டாங்களே, சரி அப்ப கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து போமேனு எல்லாம் கொண்டு போயிட வேண்டியது. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு எடுத்துட வேண்டியது.
0: ஓகே, அதாவது ஒரு முதல்ல வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும், கெஸ்ட் வராங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வராங்க, சரி அடிக்கடி வரவங்களா இருந்தாலுமே நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு பரபரப்பு இருக்கும். ஆனா அந்த கெஸ்ட் வந்து சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்துட்டாங்க, அவங்களை எப்படி சமாளிச்சோம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். ஸ்நேகிதிகளே, இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு திடீர்னு வந்த விருந்தினர்களை வந்து நீங்க எப்படி சமாளிச்சீங்க அப்படிங்கிற பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். அழைக்கலாம் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு. ஓகே, நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்துட்டே இருக்க நேர்களே, வாய்மையை வெல்லும் திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் கிருஷ்ணராஜ் மற்றும் கே எஸ் சித்ராவின் குரல்களில் பாடல்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: கேட்டுட்டு இருக்கிறீங்க ஸ்நேகிதே நிகழ்ச்சி, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா, உங்க வீட்டுக்கு திடீர்னு விருந்தினர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். நிகழ்ச்சி நேரங்க தோழி, வணக்கம்.
4: வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
5: ஏர்வாடியிலிருந்து சுல்தானி பேசுறேன்.
4: சொல்லுங்கம்மா, உங்க வீட்டுக்கு
5: திடீர் விருந்தாளியா வாரது ரொம்ப டென்ஷன்.
4: சரி,
5: கிடைக்காது அங்குள்ள சாப்பாடு இவங்களுக்கு ஒத்துக்கூடாது. உடனே ரொட்டி இருந்துச்சு, மாவே வீட்டுல இருக்கும், சாக்கா உருளைக்கிழங்கு இருக்கும், அது மட்டும் வட்டாம கிடக்கும். ஹலோ, போட்டேன் ரொட்டிய, போட்டேன் ரெண்டு உருளைக்கிழங்கையும் கூட்டு மாதிரி வச்சு குடுத்து
3: விட்டுதேன்.
5: வீட்டு ஆம்பளைகளுக்கு மேடம் அது ஒண்ணு சொல்லுதே, யார் வந்தாலும் நம்ம ரெண்டோருக்கு தான் சமையல் சமைத்து வச்சிருப்போம். இவங்க என்ன செய்யுமா வா சாப்பிடுன்னு சொல்லிடுறது. நான் குடுத்துட்டு பாட்டுலாம் கிடந்திருக்கேன்.
4: ஐயோ, அதான் அதுல பேசுறீங்க ஒரு மாதிரி.
5: பால் இருக்காது, காபி போட முடியுமா வந்து கேட்கணும் இல்லாட்டா. எனக்கு 65 படி இறங்கினா தான் நம்மளுக்கு பால் வாங்கலாம்.
4: அவங்க பேசிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு வந்தா ஒரு மாதிரி அது மரியாதை இல்லாம
5: இருக்கு. நம்மளாவது எங்கனாலும் வரதானே செய்யணும், தண்ணி குடுக்க வாங்கன்னு சொல்லத்தானே.

0: சப்பாத்தியும் குருமா இருக்கும்.
1: கழுவி வச்சிருப்போம்
2: கண்டிப்பா.
1: அப்ப அந்த சமயம் வரும்போது எப்படி இருக்கும்? சரி ஓகே, அடுத்த தோழிட்ட பேசிடலாம்.
0: வணக்கம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
1: கேக்குதா?
0: நீங்க பேசுறீங்க நல்லாவே கேக்குது. கேக்குதுல, அவங்க பேசுறது நமக்கு கேக்குது இல்ல?
1: ஆமா தெளிவா கேக்குது. நீங்க ரேடியோ விட்டுட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க.
3: அது சேமியா அது இருந்தா அதுக்கு உப்புமா கண்டி
1: குடுத்தாங்க. ஓகே ஓகே சூப்பர்.
0: மத்தியான நேரத்துல வந்துட்டாங்க. நீ உங்களுக்கு அன்னைக்கு பார்த்து ஒரு கல்யாண வீடு சரியா, சாப்பிட்டு வந்துட்டீங்க, வந்துட்டாங்க தெரியாம. அப்ப என்ன பண்ணுவீங்க? டக் டக்னு சமைப்பீங்களா? என்னாச்சுன்னு தெரியல. சாந்திமா, ஓகே நீங்க பேசுறது கேக்கு எங்களுக்கு கேக்குது, நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்கல. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி நன்றி நன்றி.
1: அதான் சொன்னாங்களே அந்தந்த டயத்துக்கு வரும்போது அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ரெடியா வச்சிருக்காங்க.
0: அதுதான் நான் இப்ப ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு தான் போறோம், அன்னைக்கு சமைச்சிருக்க மாட்டோம் நம்ம.
1: ஆமா,
0: அங்க சாப்பிட்டு நல்லா வந்துட்டு வீட்டுல நல்லா ஒரு கொரட்டை போட்டு தூங்கலான்ட்டு வருவோம். அந்த நேரம் ஆள் வந்தா கொஞ்சம் நமக்கு ஒரு மத்தவங்களுக்கு எப்படியே தெரியல, எனக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கும். ஐயோ என்னடா இது, கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா கூட கல்யாண வீட்டுக்கே கூட்டி போயிருந்திருக்கலாமே யோசிப்பேன். ஆனா சமைக்கணுமே அப்படிங்கறத யோசிக்க மாட்டேன்.
1: அதுவும் இல்ல, என்ன சமைக்கணும் அப்படிங்கறது தோணும்.
0: அதுவும் இருக்கு. சரி ஓகே, நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துருவோமா? இப்போ நேர்லயே சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டைல் திரைப்படத்திலிருந்து சித்ராவின் குரலில் பாடல்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து.
1: வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், யார்
2: பேசுறீங்க?
1: சொல்லுங்கம்மா, உங்க வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்
2: வந்தாங்க.
1: சமாளிச்சிருவீங்க எப்படியோ? அதிசயமான பிறவி, இப்பதான் பாக்குறோம் கடையில வாங்கி சாப்பிடாதவங்கள.
0: சங்க காலத்துல எல்லாம் கூட சொல்லுவாங்களாம், அதாவது தலைவி வந்து நம்ம வீட்டுக்கு எப்படா கெஸ்ட் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்களாம். அந்த மாதிரி இவங்க வந்து
1: யாருமா அந்த தலைவி,
0: அந்த மாதிரி இங்க வந்து என்னன்னா, எங்க வீட்டுக்கு எப்ப கெஸ்ட் வந்தாலும் அதுக்கு தகுந்த ஏற்பாடு நான் எப்பவுமே செஞ்சு வச்சிருப்பேன், அதனால எங்க வீட்டுக்கு எப்ப வந்தாலும் நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு இவங்க சொல்லும் போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்து.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்த பேசலாம். வணக்கம்
2: வணக்கம் மேடம்.

0: வாசையோட அடுத்த
1: நலமா இருக்கும். நீங்க பேசுறது வந்து அப்படியே பிரேக் ஆகி கேக்குது
0: இப்ப.
1: இப்ப ஓகே பேசுங்க.
0: அதே இடத்துல நினைக்கிறேன்
1: பேசுங்கம்மா. கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு இருக்கும் எசக்கா. அந்த நேரம் வந்துட்டாங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி அது சங்கடமா இருக்கும் இல்லையா?
0: இருக்காது, ஏற்க கூடாது. அவங்க வீட்டுல இருக்கும் தானே? அப்படி
1: இருக்குங்க. பட் இருந்தாலும் ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த இடத்தை பார்க்கும் போது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு அவங்க மனசுல நினைச்சிருவோம். அவங்க நினைக்க மாட்டாங்க, பட் நமக்கு அது
0: இன்னைக்கு பார்த்து கொஞ்சம் அப்படி எப்படி இருக்கு, சரி எல்லா வீட்லயும் இருக்குதானே.
1: அதாவது இப்படி கூட சொல்லிடலாம், அன்னைக்கு கூட உங்க வீட்டுக்கு வரும்போது கூட இருந்துச்சு அப்படி அப்படி கூட சொல்லி நம்ம மடக்கிடலாம்.
0: அவங்களுக்கே புரியும், எல்லா வீட்லயும் எல்லா சூழ்நிலையும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம ஹோட்டலா நடத்துறோம், வீடு இல்லன்னா அப்படிதான் இருக்கும். ஹோட்டல்லதான் ஐயோ இப்படி இருக்கு, இந்த ஹோட்டல்ல சாப்பிடலாமான்னு யோசிக்கணும். வீடு எல்லாம் அப்படி இல்ல. அதே மாதிரி வர அப்படி வரவேச்சுட்டு இன்முகமா தண்ணி ஃபர்ஸ்ட் குடுத்துட்டு உட்காருங்கன்னு உபசரித்து ஸ்நாக்ஸ் தான் இருக்கும், எடுத்து குடுக்கலாம். ஏதோ நம்ம வீட்டுல இருக்கிறது குடுத்துட்டு அந்தந்த மூத்தவங்க சொன்ன முதல்ல வந்தவங்க சொன்ன மாதிரிதான், என்ன டைப்ல என்ன இருக்கு. நம்ம இப்ப பெரும்பாலும் இல்லாம எப்போதும் இருக்கும் வீட்டுல, எங்க வீட்டுல எல்லாம் இருக்கும் மோர் இருக்கும். ஒண்ணு இல்ல, அந்த நீர் தண்ணீர் பாத்தீங்களா, அதுவே பெரிய அமிர்தமா இருக்கும் வெயில் டைம். அதே குளிர் டைம்னா பால் இல்லன்னா ஒரு வர காபி போட்டு குடுக்கறது, அதுல என்ன இருக்கு?
1: அது சூப்பரா இருக்குமே.
0: கருப்பட்டி போட்டு குடிக்க எல்லாம் கிடைக்குமா?
1: அதானே சரி ஓகே. உங்க வீட்டு அட்ரஸ் மெசேஜ் போட்டு விடுங்க, அந்த வர காபி காட்டியாவது வாரம். சரிம்மா, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நிகழ்ச்சியில
0: கலந்துக்கிட்டது நமக்கு ரொம்ப முக்கியம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிமா நன்றி நிகழ்ச்சியில. நன்றி. ஓகே ரம்யா, ஒரு பாடல் கேட்டு வந்துருவோமா?
2: ஆமா கேட்டுலாம்.
1: நேர்மையா நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ஆஹா திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் ஹரிஹரன் மற்றும் சித்ராவின் குரல்களில் பாடல்.

0: கேட்டுட்ருக்கிறீங்க ஸ்நேகிதே நிகழ்ச்சி நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்னைக்கு நம்ம கேட்டிருந்தோம், உங்கள் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு வர்றாங்க தோழி, கேட்டுடலாம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
2: சங்கரங்கோ இல்ல,
1: என்ன பேருமா? சங்கரங்கோவில் மட்டும்தான் கேட்டுச்சு. என்ன பேரு?
2: மகேஸ்வரி.
1: மகேஸ்வரி, சொல்லுங்க மகேஸ்வரி, உங்க வீட்டு கெஸ்ட் திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க?
2: நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
1: ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்க பேசுறது பிரேக் ஆகுது, ரொம்ப சந்தோஷப்படுவீங்களா?
2: ஆமா ஆமா.
1: ஓகே, எப்படி சமாளிப்பீங்க?
2: வீட்ல என்ன இருக்கு? லெமன் இருக்கு, ஐஸ் போட்டு ஜூஸ் குடிக்கிறேன்.
1: சரி, குளிர் காலத்துல வந்துட்டாங்க, மழை பெஞ்சுகிட்டு இருக்கு. இங்க பாருங்க, வரக்காப்பி. ஓகே, எல்லாரும் அந்த வரக்காப்பியும் லெமன் தானா? வேற வேற என்ன? ஆ,
2: நான் பீட்ரூட் பீட்ரூட் வச்சிருக்கேன், ஜூஸ் எடுத்து சூப் போட்டு குடிக்கலாம்.
1: ஆ ஓகே, சூப். மழை காலத்துக்கு சூப் ஓகே, நல்லா இருக்கும். சமாளிச்சிருவீங்க எப்படியோ? ஒரு பதட்டம்லாம் இருக்காதா? ஐயோ, அது வந்துட்டாங்களே, இப்ப என்ன செய்யும் தெரியலையே அப்படின்னு ஒரு பதட்டம்லாம் இருக்காதா? அப்படி நினைப்பீங்களா? பரவாயில்ல, கண்டிப்பா கண்டிப்பா. சரிம்மா, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி,
2: தேங்க்யூ, நன்றி.

0: இணைந்திருக்கிறோம் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியோட. ஸ்நேகிதியே நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: நேர்களை தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய

0: மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஐநாவின் கூட்டத்தில் இந்தியா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜப்பான் பிரதமர் திருமதி சனே டக்கைச்சி இதில் பங்கேற்று விரிவான பேச்சுகளை நடத்தினர். சர்வதேச விவகாரங்கள் உள்பட பல்வேறு அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பேச்சுகளுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஜப்பான் பிரதமருக்கு பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பொருட்களின் தரத்தை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மத்திய அமைச்சரவை வரலாற்று சிறப்புமிக்க முடிவினை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 30 ஆண்டுகளில் முதல் முறையாக மத்திய அரசு இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தில்லியின் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது போக்குவரத்து நெரிசலை குறைக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக 6,970 கோடி ரூபாய் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அம்மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 7,145 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த திட்டம் கான்பூர் கப்ரா இடையிலான பயண நேரத்தை குறைக்க உதவிடும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி தொடர்பான புதிய திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 1952 முதல் நடைமுறையில் இருந்த திட்டம் மாற்றியமைக்கப்பட்டு இந்த புதிய திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கான அறிவிக்கை கடந்த மாதம் 29 வெளியிடப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிதியத்திலிருந்து பணம் பெறுவதற்கான நடைமுறைகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதோடு எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் மேற்குவங்க உயர்கல்வி அமைச்சர் திரு ஜெகநாத் சட்டோபாத்யாய் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு தீபக் பர்மன் ஆகியோருடன் நடத்திய பேச்சுகளின்போது அவர் இதனை தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் மேற்கொள்ள வேண்டிய கல்வித்துறை சீர்திருத்தங்கள் குறித்தும் அவர் இந்த பேச்சுகளின் போது எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய மின்னணு நிர்வாகம் தொடர்பான 2 நாள் மாநாடு இன்று ஜெய்ப்பூரில் நிறைவடைகிறது. பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நிறைவு விழாவில் பங்கேற்று சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடகாவில் கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பெங்களூரு அருகே மடப்பட்னாவில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்த 8 பேரும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் காவல்துறையினர் கூறினர்.

அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 13 மாவட்டங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 72,000 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமாஜி மாவட்டத்தில் மட்டும் 50,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலங்கள், வீடுகள் மற்றும் சாலைகள் சேதமடைந்துள்ளதாகவும் அசாம் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. சேதங்கள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ள குழு ஒன்று அம்மாநிலத்திற்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் ஆந்திராவில் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. திருப்பதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுடன் இணைந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா கூறியுள்ளது. ஐநாவில் நடைபெற்ற தீவிரவாதத்திற்கு எதிரான மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் இக்கருத்து தெரிவிக்கப்பட்டது. தீவிரவாதத்தை ஒடுக்க சர்வதேச ஒருங்கிணைப்பு அவசியமாகிறது என்று ஐநாவிற்கான இந்தியாவின் பிரதிநிதி திரு பி ஹரீஷ் இக்கூட்டத்தில் தெரிவித்தார். தீவிரவாதிகளுக்கு நிதி ஆதாரங்கள் கிடைப்பதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதேபோல் தொழில்நுட்பங்களை தீவிரவாதிகள் தவறாக பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது என்றும் திரு பி ஹரீஷ் தெரிவித்தார். பாகிஸ்தானில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட சைஃபுல்லா ஏரியில் சுற்றுலா பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த இந்த படகு விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். கீவ் நகரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. சில பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றதாக யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பாவனா பூஜா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 5-4 என்ற புள்ளிக்கணக்கில் ஜெர்மனியின் புளோரா ஜூலி லேமஸ் இணையை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் ஹர்விந்தர் சிங், ஷியாம் சுந்தர் சுவாமி, தோமன்குமார், பாவனா, பூஜா ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, தியான் சந்தோஷ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் தன்வி பற்றி 21-19, 21-12 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அனான் ஒகிமோட்டோவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் தியான் சந்தோஷ் 21-19, 15-21, 21-15 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் ஹோ ஐசையா சூவை வென்றார். சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 15-13, 11-4, 11-3 என்ற செட் கணக்கில் எகிப்தின் அப்துல்லா ஹவீஸை வென்றார். குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். இந்தியா ஏ, இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலேயில் இன்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 87 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கல் குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஐநாவின் கூட்டத்தில் இந்தியா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
5: நிலப்பிற்பகல் 12:51 கடந்து போயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து ஸ்நேகிதியே
6: நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். ரம்யா வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: காரக்குறிச்சி புதுக்குடியில இருந்து கலகா பேசுறேன்.
6: நலமா இருக்கும். உங்க வணக்கம் கொஞ்சம் கம்மியானனால எனக்கு கண்டுபிடிக்க முடியல, பாத்தீங்களா? ஒரு மாதிரி எனர்ஜியா வருவீங்களே, வணக்கம் அப்படின்ட்டு.
7: ஒரே மாதிரி இருக்க முடியல.
6: அப்படியா? அப்படிதான் இருக்கணும். நீங்க உங்க வணக்கமே ஒரு வித்தியாசமா தெரியும்.
7: சரியா?
6: ஓகே, சொல்லுங்கம்மா. திடீர்னு கெஸ்ட் வந்துட்டா என்ன பண்ணுவீங்க?
7: அப்புறம் வந்து அவங்க கூட்டிட்டு வராங்கன்னா வச்சுக்கோங்களேன், வர்ற வழியிலேயே என்னென்ன இருக்கோ கடையில வாங்கிட்டு வந்துருங்க. என்னெல்லாம் தொல்லையே பண்ண கூடாது, என்னால முடியாதுன்னு ஓப்பனா சொல்லிடுவேன். அதுக்கு மீறி சமைக்க சொன்னா மறுநாள் சமைக்கிறப்போ என்னென்ன பேச முடியுமோ அதெல்லாம் பேசிதான்
6: சமைப்பீங்க. ஓகே ஓகே, கடையில எல்லாம் வாங்கி கொடுத்துருவீங்க அப்படிதானே?
7: கடை எதுக்கு இருக்கு, விக்க வேண்டாமா?
6: கண்டிப்பா கண்டிப்பா, அதான் வர்றவங்களும் திருப்தியாக்கி அனுப்பிடுவீங்க அப்படிதானே? உறவுகள் அங்க வர்றது கொஞ்சம் கம்மி ஆயிட்டு தெரியுமா, இந்த போன் எல்லாம் வந்ததுல இருந்து.
7: யார் விரும்பி வர்றா? லீவுக்கே பிள்ளைங்க போடான்னு சொன்னா வேண்டாமா, வீட்டே இருக்கும்.
6: நிச்சயமா நிச்சயமா. சரிமா, ரொம்ப நன்றி. நாங்க வரும்போது சொல்லிட்டே வரோம். சரியா?
7: கண்டிப்பா.
6: சரிமா சரிமா, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு, நன்றி. வணக்கம். என்ன
8: சாப்பாடு?
6: என்னங்க பசியில இருக்கும், மீன் குழம்பு வேற சொல்லிட்டீங்க. சரி, திடீர்னு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க?
8: நாங்க எங்க வீட்டுலதான் எப்பவும் சாப்பாடு ரெடியா தான்,
6: சாப்பாடு ரெடியா தான் இருக்கும்.
8: சாப்பாடு குடுத்துதான் அனுப்பி விடுவோம் நாங்க.
6: ஓகே சூப்பர். இப்ப வந்து சாப்பிட்டு பாத்திரம் கழுவி வச்சிட்டீங்க.
9: உங்களுக்கு சாந்தி அம்மாவை பத்தி தெரியல, எத்தனை பேர் வந்தாலும் அவங்க அத்தனை பேர் அளவுக்கு சமைச்சு போட தைரியம்.
6: அப்படியா?
8: ஒரு நொடியில சாப்பாடு ரெடி ஆகிருவேன்.
6: பரவாயில்லம்மா, அவங்க சொல்லிருக்காங்க. அப்படியே பாத்தீங்களா, நீங்க என்னைக்கோ சொன்னதை ஞாபகம் வச்சு சொல்றாங்க ரம்யா.
9: ஆமா,
6: ஓகே, நல்ல அது ஒரு குணம் தான். அப்படிதானே? என்ன, ஒரு மாச்சப்பட மாட்டோம் நம்ம. இந்த யார் வந்தாலும் எப்ப வேணாலும் சமைக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா?
8: நம்ம வீட்டுல சாப்பாடு ரெடி, விருந்துக்கு வாங்க வாங்க,
6: நிறைவு செய்யக்கூடிய நேரம் வந்துட்டு. கெஸ்ட் அப்படிங்கறது இப்ப கொஞ்சம் கம்மி ஆயிட்டு தான், பட் அவங்க வந்தாங்கன்னா சந்தோஷம் தான். வந்துட்டாங்க, திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சமாளிக்கணும். அதுதான் இன்னைக்கான இதே, அதையே சொல்றீங்களே அப்படின்னு கேப்பீங்க.

0: அதாவது வீட்டில் என்ன சொன்னாங்க மனிதர்கள்லாம் சொன்ன மாதிரி தான், வீட்டில் இருக்கதை கொடுப்போம் இல்லை வெளியே இருந்து வாங்கி கொடுப்போம் அப்படின்ட்டு அவங்கள திருப்தியாக்கி அனுப்பணும் அவ்வளோதான். இவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு மனச்சடை வந்துடக்கூடாது அவங்களுக்கு எப்போவுமே. எப்போ போனாலும் இவங்க வீட்டில் நம்மளை வந்து வயிறும் மனசும் நிறைஞ்சுதான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சிடலாம்.
1: ஸ்நேகிதை நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கினோம். நான் ஆர்ஜே ரவ்யா
0: மற்றும் நான் உங்கள் ஆர்ஜே சந்தியா ஜெகன். நிறைவான பாடல் நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று மாணவர்கள் உயர்கல்வியில் பயனடைவதற்கான ஒரே நாடு ஒரே சந்தா, ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன், ONOS திட்டம் குறித்த தகவல்கள் கேட்கலாம்.
2: இந்தியாவை ஆத்ம நிர்பர் மற்றும் விக்சித் பாரத் 2047 என்ற தொலைநோக்கு பார்வைக்கு பதிலளிக்கும் விதமாக மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளால் நிர்வகிக்கப்படும் அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களின் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு சர்வதேச உயர் தாக்கத்தை ஏற்படுத்தும் அறிவார்ந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் மற்றும் பத்திரிகை வெளியீடுகளை நாடு தழுவிய அணுகலை வழங்குவதற்காக இந்திய அரசு ஒரு நாடு ஒரு சந்தா திட்டத்தை கொண்டு வந்தது. ONOS கட்டம் 1 2025, 2026 மற்றும் 2027 ஆகிய ஆண்டுகளுக்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் மூலம் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் கூட்டமைப்பு அடிப்படையிலான சந்தாக்களை ஒருங்கிணைத்து தேசிய உரிமங்களை பெறுவதன் மூலம் அனைத்து பயனர்களும் ஒரே தளத்தில் பலதரப்பட்ட வெளியீடுகளை அணுக முடியும். இந்த திட்டத்தின் கீழ் பிரபலமான அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், மருத்துவம் மற்றும் சமூக அறிவியல் துறைகளைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட சர்வதேச வெளியீட்டாளர்களின் மின் பத்திரிகைகள் மற்றும் தரவுத்தளங்களை அணுக முடியும். இந்த திட்டம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் இந்த திட்டத்தின் மூலம் உலகளாவிய அளவில் நடைபெறும் ஆராய்ச்சிகளை அணுகுவதற்கும் அவர்களின் அறிவாற்றலை மேம்படுத்துவதற்கும் உதவும். இது ஆராய்ச்சியின் தரத்தை மேம்படுத்தவும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கவும் உதவும். தகுதியுள்ள நிறுவனங்கள் பயனர் ஐடி மற்றும் கடவுச்சொல்லை பெற ONOS போர்ட்டலில் பதிவு செய்ய வேண்டும். புதிய பதிவுக்கு நிறுவனத்தின் பெயர், அகில இந்திய உயர்கல்வி ஆய்வு குறியீடு மற்றும் நிறுவன நோடல் அதிகாரியின் தொடர்பு விவரங்கள் இதற்கு தேவைப்படும். நோடல் அதிகாரி நிறுவனத்தின் வழக்கமான மூத்த முழுநேர ஊழியராக இருப்பார். பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர் நிறுவனங்களை பார்க்கலாம். பதிவு செய்வதற்கு நிறுவன AISHE குறியீடு கட்டாயமாகும். இந்த AISHE குறியீடு இல்லாத நிறுவனங்கள் AISHE போர்ட்டலில் குறியீட்டிற்கு விண்ணப்பிக்க வேண்டும். இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்டம், முதுகலை பட்டம், டிப்ளமா பெறும் மாணவர்களை கொண்ட நிறுவனங்கள் AISHE போர்ட்டலில் கல்லூரி, பல்கலைக்கழகம், தனி நிறுவனமாக விண்ணப்பிக்க வேண்டும். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள மற்றும் மாணவர்கள் இல்லாத நிறுவனங்கள் AISHE போர்ட்டலில் RD பிரிவின் கீழ் விண்ணப்பிக்க வேண்டும். RD நிறுவனங்களுக்கு மத்திய அரசாங்கத்தில் உள்ள அவர்களின் தாய் அமைச்சகம் துறையிலிருந்து ONOS-இல் சேர அங்கீகாரம் அளிக்கும் கடிதம் அவசியமாகும். மாநில அரசு உயர்கல்வி நிறுவனங்கள் உட்பட நிலையான IP முகவரியை கொண்ட தற்போதைய அரசு கூட்டமைப்பு பயனர்கள் சுமூகமான மாற்றத்திற்காக தானாகவே ONOS போர்ட்டலுக்கு மாற்றப்படுகிறார்கள். மேலும் உதவி தேவைப்பட்டால் நிறுவனத்தினுடைய பெயர், பதவி மற்றும் நிறுவன நோடல் அதிகாரியின் தொடர்பு விவரங்களுடன் support@onos.gov.in இந்த முகவரிக்கு எழுத வேண்டும். சுருக்கமாக, ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் இந்தியாவின் கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறை மேம்படுத்தும் ஒரு முக்கியமான திட்டமாகும். இது அறிவார்ந்த ஆராய்ச்சிக்கான அணுகலை எளிதாக்குகிறது, மேலும் நாட்டின் அறிவுசார் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது.
1: இதுவரை மாணவர்கள் உயர்கல்வியில் பயனடைவதற்கான ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் குறித்த தகவல்கள் கேட்டீர்கள். கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
0: இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வால்சா வில்லியம்ஸ். Prime Minister Narendra Modi is holding annual summit-level talks with his Japanese counterpart Sanae Takeuchi in New Delhi. The summit is an opportunity for both sides to review and strengthen the full spectrum of bilateral cooperation.

11 நிமிடம். நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம் தானா. நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கேன் நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன். இன்னைக்கு நலம் தர நிகழ்ச்சி அதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து நம்ம உட்கொள்ளக்கூடிய உணவு வகைகள் தான் பாத்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்ல முடியும். அதுல சிறு பயிருன்னு சொல்லக்கூடிய இந்த பச்சை பயிர் வந்து ரொம்ப ஒரு முக்கிய இடத்தை பிடிக்குதுங்க. இதை பாசிப்பயிறு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா அதிக அளவு இரும்பு சத்தும் புரதச்சத்துமே இருக்குது, குறைஞ்ச அளவு தான் கொழுப்பு சத்து இருக்குது. பொட்டாசியம் சுண்ணாம்பு சத்துக்களுமே இதில் அடங்கியிருக்கு. நம்ம ஊர்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கொளக்கட்டுக்குள்ள வைக்கிற அந்த மோதகம்லாம் இருக்கலாம், அது அப்புறம் லட்டு பாயாசம் கஞ்சி சாம்பார்னு பச்சை பயிரை வச்சு அதிக அளவில் நம்ம பயன்படுத்துவோம். அதை இந்த பச்சைப்பயிர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படியே ஒரு கலந்த ஒன்றா ஆயிடுச்சு. இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிரும் உடல் நலமும், அதை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்துட்டே இருக்குது, நிழல் நிஜமாகிறது திரைப்படத்துல இருந்து.

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க நிலம் தானா. இன்னைக்கு நிகழ்ச்சியில பச்சை பயிரும் உடல் நலமும் அதை பத்தான் பேசிட்டு இருக்கோங்க. உடல் எடையை வந்து குறைக்கிறதுல வந்து பச்சை பயிர் ஒரு பிரதான பங்கு வகிக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா அதிக அளவு பசியை தாங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு இந்த பச்சை பயிருக்கு. அதனால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க வந்து இந்த சிறு பயிரை பார்த்தீங்கன்னா ஒரு நேர உணவாக அவங்க பயன்படுத்தலாம். இப்படி சாப்பிட்றதுனால அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு என்னமே வராது. இதனால வெயிட் லாஸும் கண்டிப்பாக ஆகும். இப்ப நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. திரிசூலம் திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதனின் இசையில் வாணிஜெயராம் மற்றும் KJ ஜேசுதாசன் குரல்களில் பாடல்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: ரத்தத்துல வந்து ஹீமோக்ளோபின் அளவை வந்து அதிகரிச்சு கொடுக்குமா, ரத்த சோகை வராம நம்மளை காப்பாத்தும். இந்த முளைக்கட்டிய பச்சை பயிரை பாத்தீங்கன்னா காலையில ஒருவேளை உணவை நம்ம எடுத்துக்கலாங்க. டெய்லி இட்லி தோசை பூரி அப்படி சாப்பிடுறதுக்கு ஒரு வாரத்துல ஒரு நாளோ ரெண்டு நாளோ நல்லா அந்த முளைக்கட்டி அந்த பயிரை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வயிற்றுல வந்து புண்ணுலாம் இருக்கு அப்படின்னா அதை குணப்படுத்தக்கூடியதா இருக்குது இந்த பச்சை பயிறு. இதுல ஏன்னா பாத்தீங்கன்னா காரத்தன்மையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது இதுல. அதனால தான் அந்த அல்சர் ஏற்படுறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா அந்த பச்சை பயிரை வச்சு குழம்பெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. நம்ம வீட்லயே செஞ்சிருப்போம் அதெல்லாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. நினைத்தாலே இன்னைக்கும் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியன் மற்றும் வாணிஜெயராமின் குரல்களில் பாடல்.

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க நலம் தானா நிகழ்ச்சியில். இன்னைக்கு பச்சை பயிரும் உடல் நலமும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய வைட்டமின்கள் அப்புறம் மினரல்கள்னு ஏராளமான விஷயங்கள் வந்து புதஞ்சு கிடக்குதுங்க. அது போக புரதம், நார்ச்சத்து, மெக்னீஷியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, வைட்டமின் சின்னு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடலுடைய வளர்ச்சிதை மாற்றம் அப்புறம் செரிமானம் தசை செயல்பாடுகள்னு முக்கியமான உடல் செயல்பாடுகளுக்கு காரணமாக இருக்குது. இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாகவே இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தினமும் நமக்கு போதுமான அளவு நார்ச்சத்து நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய குடல் ஆரோக்கியம் வந்து மேம்பட்டு இருக்கும், மலச்சிக்கலை தடுக்கும், அப்புறம் வயிறு நிரம்பிய ஒரு உணர்வு நமக்கு இருக்குங்க எப்போவுமே. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு, பட்டின பிரவேசம் திரைப்படத்துலேருந்து SBB-இன் குரலில்.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: நேரம் 1:36. கேட்டுட்டு இருக்கீங்க இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பச்சை பயிரும் உடல் நலம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் நேர்களே. இந்த பச்சை பயிர் பார்த்திங்கன்னா உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. செரிமானத்தை சீராக வச்சுருக்கும். அப்புறம் நம்ம உடலில் பார்த்திங்கன்னா சக்தியை வந்து நம்ம உடலுக்கு தேவையான சக்தியை வந்து மெல்ல மெல்ல அதிகரித்து கொடுக்குமாங்க. இப்போ மதியம் சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த முளைக்கட்டின பயிரை நம்ம சாப்பிட்றது வந்து ரொம்பவே நல்லதான். ஏன்னா நார்ச்சத்தும் புரதச்சத்தும் உறிஞ்சுதலை வந்து மேம்படுத்தி குடலில் மைக்ரோஃபோமின் அப்படிங்கிற ஒரு சமநிலையை வந்து அதிகரித்து கொடுக்குமா நமக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் வந்து சருமத்தை வந்து மென்மையாகவும் இறந்த செல்களை வந்து நீக்கி ஒரு இயற்கையான பொலிவை தரக்கூடியதாக இருக்குது. இதில் வந்து வைட்டமின்களும் என்சைன்களும் இருக்கிறதுனால இது கூட இந்த பச்சை பயிர் கூட வந்து தயிர் பால் இல்லைனா கத்தால ஜெல் இதை கலந்து பயன்படுத்தணும் அப்படின்னா நல்ல ஒரு பலனை தருமா நமக்கு. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு, நான் வளவிப்பேன் திரைப்படத்துல இருந்து.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பானிடையே பொருளாதாரம், எரிசக்தி, பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறைவாரியான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது. சட்டக்கல்லூரிகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். கன்னியாகுமரி அணு கனிம சுரங்க திட்டத்தை செயல்படுத்த முனைவது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக

0: திமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளி கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையே பொருளாதாரம், எரிசக்தி, பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் ஜப்பான் பிரதமர் டகாச்சியாவுடன் மேற்கொண்ட வருடாந்திர உயர்நிலை பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் இன்று பேசிய பிரதமர், இரு நாடுகளுக்கிடையிலான இருதரப்பு உறவின் நம்பகத்தன்மையை எடுத்துரைத்தார். உலகளாவிய பெரிய பொருளாதார நாடுகளாக இரு நாடுகளும் திகழ்வதோடு தடையற்ற வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியமே இரு நாடுகளின் முன்னுரிமை என்றும் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையிலான நட்புறவின் தொழில்நுட்ப பங்களிப்பு முக்கிய அங்கம் வகிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பு தொழில்நுட்பத்தின் முதல் ஒத்துழைப்பு மேம்பாட்டு திட்டத்தில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். முன்னதாக ஜப்பான் பிரதமருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி சிவப்பு கம்பள வரவேற்பு இன்று அளிக்கப்பட்டது. ஜப்பான் பிரதமரின் இந்திய வரவு இரு நாடுகளிடையிலான உலகளாவிய நட்புறவு மற்றும் சிறப்பு தூதரக உறவுகளை முன்னெடுத்து செல்லும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது. முதல்கட்டமாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை சார்ந்த ஆலோசனை கூட்டம் இடம்பெறுகிறது. துறை சார்ந்த அமைச்சர்கள், செயலாளர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் இன்று பங்கேற்றுள்ளனர். வரும் 22ஆம் தேதி வரை இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது. தமிழக சட்டக்கல்லூரிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் பெருங்குடி வளாகத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள புதிய மாணாக்கர் விடுதி கட்டிடத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், சட்ட கல்லூரிகளின் காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார்.
1: தமிழக அரசு எல்லா சட்டக்கல்லூரிகளும் என்னென்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது, என்னென்ன மாதிரியான வசதிகள் தேவைப்படுது, எதெல்லாம் இல்லையே அதை கொண்டு வரும் வேலைகளையும் ஏற்பாடு செய்துள்ளோம். எல்லா சட்டக்கல்லூரிகளும் ஒரு வேக்கண்டெல்லாம் ஃபில் பண்ணுற வேலைகளையும் செஞ்சுட்ருக்கோம். அரசு சட்டக்கல்லூரிகளோட ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வேலையும் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை மேம்படுத்தும் வேலைகள் அவருக்கு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நல்ல போதுமான ஒரு அடிப்படை கட்டமைப்பையும் மேற்கொள்றதுக்கான வேலைகளை எல்லா இடத்துலையும் அது அந்த பணியை துவக்கிறதும் கண்டிப்பாக செய்து முடிப்போம்.
0: விவசாயிகளின் கோரிக்கை முதலமைச்சரின் நேரடி கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சேலத்தில் நடப்பாண்டிற்கான வேளாண் தனி நிதிநிலை நிறை அறிக்கைக்கான விவசாயிகளின் கருத்து கேட்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நிதி நெருக்கடி நிலையிலும் தரமான பயிர் உற்பத்திக்கு தேவையான விதைகள், நடவு பொருட்கள், உரங்கள் உள்ளிட்டவைகள் உரிய நேரத்தில் விவசாயிகளுக்கு கிடைத்திட அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறினார். இந்த கூட்டத்தில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்று தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் ஊராட்சி குருவிமலை கிராமத்தில் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான மேம்பாட்டு திட்டப் பணிகளை மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் இன்று துவக்கி வைத்தார். இந்த திட்டத்தினை பயனாளிகள் பயன்படுத்திக் கொள்ள அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மக்கள் பிரச்சினைகளுக்காக குரல் கொடுத்து மக்களுக்காக நிற்பது மட்டுமே அஇஅதிமுகவின் ஒரே பணி என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். இப்பணி என்றும் தொடரும் என்று தமது சமூக வலைதள பதிவில் அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் அணுக்கனிம சுரங்க திட்டத்தை தாவேகாவின் செயற்குழு கூட்டம் கடந்த 2024ஆம் ஆண்டு நச்சு திட்டம் என்று கூறி கைவிட வலியுறுத்திய நிலையில், தற்போது இந்த திட்டத்திற்கான ஒதுக்கீட்டு ஆணையை ஓராண்டிற்கு நீட்டித்து அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நச்சு திட்டம் என்று தாவேகா அன்று சொன்ன திட்டத்தை தற்போது செயல்படுத்த முனைவது குறித்த காரணத்தை முதலமைச்சர் விளக்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அஇஅதிமுக அல்லாத மாற்று ஆட்சியையே மக்கள் தேர்வு செய்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு சண்முகம் கூறியுள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் அடிப்படையிலேயே தற்போது ஆட்சி அமைந்துள்ளதாகவும் எடுத்துரைத்தார். மக்கள் தீர்ப்பை மதித்து இடதுசாரி கட்சிகள் அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கான டெல்லி பிரதிநிதியை நியமிப்பது முதலமைச்சரின் தனிப்பட்ட அதிகாரம் என்று கூறியுள்ள அவர், இடதுசாரி கட்சிகள் எந்த அரசியல் அணியிலும் இல்லாமல் தனித்தே செயல்படுவதாக குறிப்பிட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணு கனிம சுரங்க திட்டத்திற்கான அனுமதி ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும், தனியார் பள்ளி கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேக

0: அன்னதாது அணை பிரச்சினை குறித்து தமிழக அரசு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து கட்சி பிரதிநிதிகளையும் அழைத்து பிரதமரையும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரையும் சந்தித்து இந்த அணை கட்டப்படுவதால் தமிழகத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் காவிரி நதியை நம்பியுள்ள 5.5 கோடி மக்கள் மேகதாது அணையால் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அணை கட்டப்படுவதால் 12,500 மலைக்காடுகள் அழிக்கப்படுவதுடன் சுற்றுச்சூழலுக்கு பேரழிவு உருவாகும் என்றும் குறிப்பிட்டார். காவிரி நதிநீர் தொடர்பான எந்த பிரச்சனையையும் 2033 வரை எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையில், அரசியல் ஆதாயத்திற்காக கர்நாடக முதலமைச்சர் திரு சிவகுமார் மேகதாது அணை பிரச்சினை தொடர்ந்து எழுப்பி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். மேகதாது அணை பிரச்சினையை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அணுக உரிய தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தென்காசி நகராட்சியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த கோரி திமுக, அஇதிமுக, மதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சி கவுன்சிலர்கள் தமிழக அரசை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பயிர்க்கடனை ரத்து செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். சேலம், அஸ்தம்பட்டி, அம்மாபேட்டை மண்டலங்களில் செயல்படும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று ஆய்வு செய்தார். இயந்திரங்களின் பராமரிப்பு, சுத்திகரிப்பு விவரங்கள் உள்ளிட்டவற்றை கேட்டறிந்த அவர் பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தினார். அரியலூர் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தின் நிலுவை பணிகளை துரிதமாக முடிக்க ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி அறிவுறுத்தியுள்ளார். மதுரை வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஆடி பருவத்தில் பயிரிடப்படுவதற்கான உளுந்து பயிர் கையிருப்பில் உள்ளதாக மாவட்ட வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் கரீஃப் பருவத்திற்கான மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணிகளில் தன்னார்வலர்கள் பங்கேற்க ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் அழைப்பு விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிராம அளவில் காரிப் பருவத்திற்கான மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணி தற்போது தொடங்கப்பட உள்ளது. பணியினை மேற்கொள்வதற்கு கிராமங்களில் உள்ள ஆண்ட்ராய்டு செல்போன் வைத்திருக்கும் படித்த இளைஞர்கள், படித்த பெண்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உழவன் செயலியில் உள்ள தன்னார்வ பயிர் கணக்கெடுப்பாளர் பதிவு பகுதியில் சென்று தங்கள் பெயரை முன்பதிவு செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என நாகை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: விழுப்புரத்தில் போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் நடைபெற்ற இப்பேரணியில் ஏராளமான மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விழுப்புரம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் இன்று மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்தும் போதைப் பொருளால் ஏற்படும் சமூக சீர்கேடு குறித்தும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான சுயஉதவிக்குழு பெண்கள் கலந்து கொண்டனர். போதைக்கு எதிரான வாசகங்கள் மற்றும் போதையால் ஏற்படும் பாதிப்பு குறித்தும் வாசகங்களை பதாகைகளில் ஏந்தி பேரணியில் கலந்து கொண்டனர். புறத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: திருவண்ணாமலை ஆதி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசலேஸ்வரர் ஆலயத்துடன் இணைந்த அடியண்ணாமலை அருள் தரும் உண்ணாமலை அம்மன் உடனாகிய ஆதி அருணாசலேஸ்வரர் திருக்கோயில் இன்று காலை பரிவர்த்தன மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் ராஜகோபுரம் விமானங்களுக்கும் சுவாமி அம்பாள் மூலவர் கோபுரங்களுக்கும் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இவ்விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வணங்கி வழிபட்டனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
0: விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் யூகி பாம்பரி, மைக்கேல் வீனஸ் இணை நெதர்லாந்து அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மாசலோ இணை பெல்ஜியம் நெதர்லாந்து இணையுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையே பொருளாதாரம், எரிசக்தி பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது. சட்டக்கல்லூரிகளின் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். கன்னியாகுமரி அணு கனிம சுரங்க திட்டத்தை செயல்படுத்த முனைவது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளிக் கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: 6:56 கேட்டுட்டு இருக்கீங்க த ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தொடர்வது.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
2: கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.
3: திருநீரகம் வந்து முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னா கழிவுகளை வெளியேற்றும், அடுத்தது எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸை சரி பண்ணும். நமக்கு சோடியம் பொட்டாசியம் போன்றவற்றையெல்லாம் பேலன்ஸ் பண்ணி நம்ம உடம்புல பிபி எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுற ஒரு அற்புதமான உறுப்பு வந்து சிறுநீரகம். கல் ஏற்படுவதை நாம் சிறுநீரக கல் ரீனல் கால்குலஸ் என்று அழைக்கிறோம். இந்த சிறுநீரக கல் ஒன்ஸ் ஏ ஸ்டோன் ஃபார்மர் இஸ் ஆல்வேஸ் ஏ ஸ்டோன் ஃபார்மருங்கிறான். ஒரு தடவை கல் வந்துட்டுன்னா சிறுநீரக கல் திருப்பி திருப்பி கல் வரும்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த கல்லடைப்பு உள்ளவங்க எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது திருப்பி இப்பவும் வந்துட்டு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அவங்க தண்ணி குடிக்காமல் இருக்கிறது தான். அவங்களுக்கு தேவையான நீர் சத்து இல்லாமல் இருக்கும்போது இந்த சிறுநீரக்கல் அடிக்கடி வரும். அப்போ 20 கிலோ உடல் இடை உள்ள நபர் சராசரியாக ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இந்த மாதிரி குடிக்கும்போது இந்த சிறுநீரக்கல் வர்றதை நம்ம தடுக்கலாம். இதில் நிறைய வகைகள் இருக்குது சிறுநீரகக்கல்லை பொறுத்தவரையில். கால்சியம் ஆக்சாலைட் ஸ்டோன் அப்படிங்கிறது தான் ரொம்ப காமன். இந்த கால்சியம் ஆக்சாலைட் ஸ்டோன் வந்து பால் பால் பொருட்கள் முட்டைக்கோசு காலிஃப்ளவர் தக்காளி தக்காளியில் ஆக்சாலிக் ஆசிட் இருக்குது, பீட்ரூட்டில் ஆக்சாலிக் ஆசிட் இருக்குது. அதனால் ஆக்சாலைட் உள்ள ஸ்டோன் உள்ளவங்க இந்த தக்காளி பீட்ரூட்டு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீரை வகைகள், இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பால் பால் பொருட்கள் முட்டைக்கோசு காலிஃப்ளவரு கீரை வகைகள் இதெல்லாம் சாப்பிடும்போது கால்சியம் ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி கால்சியம் டெபாசிட் ஆகி கல் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. பீட்ரூட்டு தக்காளி இதெல்லாம் ஆக்சாலிக் கால்சியம் ஆக்சாலைட் ஸ்டோனை இன்டியூஸ் பண்ணும். அதனால் அதையும் வந்து இந்த ஆக்சாலைட் ஸ்டோன் இருக்கிறவங்க குறைச்சிக்கிறது நல்லது. சில பேர் கேட்பாங்க, சார் நான் தக்காளியோடைய விதையெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் தக்காளியை தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தக்காளியிலே தான் ஆக்சாலிக் ஆசிட் இருக்கே தவிர விதைகளில் அப்படின்னு தனியாக இல்லை. அதனால் நீங்கள் விதையை ஃபில்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டாலும் இந்த ஆக்சாலிக் ஆசிட் வந்து உள்ளே போகிறதுனால கால்சியம் ஆக்சாலைட் ஸ்டோன் உள்ளவர்களுக்கு இந்த கால்சியம் ஆக்சாலைட் ஸ்டோன் வந்து பெருசாகிறதுக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புண்டு. இது போக வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் பாராதைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தைராய்டு இருக்கு இல்லையா, அதே மாதிரி கிளாண்டு அதுக்கு பின்னாடி பாராதைராய்டுன்னு ஒரு கிளாண்டு பக்கத்தில் இருக்குது. அந்த கிளாண்டில் அதிகமாக வந்து சுரக்கும் போது கால்சிட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும், அதனால் கல் நிறைய உண்டாகும். இந்த நோயாளிகளுக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால கல் உண்டாகும். சரியான அந்த முறையில் அந்த ஹைப்பர் பாராதைராய்டிசம் சரி பண்ணோம்னா இந்த கல்லிலிருந்து விடுபடலாம்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது அன்பின் வரிகள். நேர்கள் நம்மளுடைய பண்பலை நிகழ்ச்சிகள்லாம் கேட்டு அவங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சிகள் பற்றியும் அவங்களுடைய விமர்சனங்களையும் அன்பான கடிதங்களாக நமக்கு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அந்த கடிதங்களை ஒவ்வொன்றா வாசிக்க கேட்கலாம். அந்த வகையில் முதல் கடிதம் யாருடையது அப்படின்னா, விஜய கரிசல் குளத்திலேருந்து எம் பாண்டியன் எழுதியிருக்கிறாங்க. 29/6 அன்று அன்பின் வரிகள் நிகழ்ச்சி நான் கேட்டேன். அனைத்து கடிதங்களையும் என் கடிதம் உட்பட நேர்களுக்கு புரியும்படி வாசித்த அறிவிப்பாளர் ஆர்ஜே ஜிமிமா செபாஸ்டியன் அவர்களுக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய கடிதத்துக்கு. அடுத்த கடிதம் மஞ்சளீர்காயிலம் சிங்காரவேல், வீரவநல்லூர் கருணாநிதி, வம்சாபுரம் மீனா, கேடிசி நகர் பொன்ராணி, சங்கர் சேர்ந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. 29/6/2026 அன்று நேயர் தொகுப்பான பாளையங்கோட்டை சுகந்தி அவங்களுடைய தொகுப்பில் பாடல் கேட்டோம் சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில்.

அடுத்த கடிதம் மஞ்சளீர் காயிலம் சிங்காரவேல், வீரவநல்லூர் கருணாநிதி, வம்சாபுரம் மீனா, கேடிசி நகர் பொன்ராணி, சங்கர் சேர்ந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. 29/6/2026 அன்று நேயர் தொகுப்பான பாளையங்கோட்டை சுகந்தி அவங்களுடைய தொகுப்பில் பாடல் கேட்டோம். சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடலே மக்கள் மனதில் காலத்தால் அழிக்க முடியாத பாடல், மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் அப்படிங்கிற பாடல் தேர்வு செய்த அவருக்கும், நம் பாசமிகு அறிவிப்பாளர் அவருக்கும், நெல்லை பண்பலைக்கும் அன்புமிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய கடிதத்துக்கு. அடுத்ததா உடையாம்பொழியிலிருந்து சுதா பால்ராஜ் எழுதி அனுப்பிய கடிதங்கள் தான் இப்போ என் கையில் இருக்குது. 24/6/2026 அன்று புதன்கிழமை 9:02 காலை 9:02 ஆனந்த பூங்காட்ட நிகழ்ச்சியில் ரயில் பயணங்கள் கடந்து சென்ற மரங்களும் நினைவுகளும் என்ன தலைப்பில் நேயர்கள் வந்து ரயிலில் பயணம் செய்த அவங்களுடைய நினைவுகளை பற்றி அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி எனக்கு ரயிலில் சென்று கேட்டது போல அருமையாக இருந்தது. அதுக்கேற்றவாறு ரயில் சம்பந்தமான பாடல்களையும் அருமையாக தொகுத்து வழங்கினாங்க சுட்டி பெண் ஜோனா, அவர்களுக்கு வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 25/6/2026 அன்று வியாழக்கிழமை மாலை 4:02 பொதிகை தும்பியில் சுமித்ராவும் சுபகலாவும் வந்தாலே கலகலப்புக்கு பஞ்சமே இருக்காது. நம்ம வீட்டில் விசேஷம்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அதே மாதிரி நெல்லை பண்பலைக்கு இவங்க ரெண்டு பேரும், அதுவும் பொதிகை தும்பிக்கு நிகழ்ச்சிக்கு வந்துட்டாலே அவ்வளோ சந்தோஷம்தான். நான் ரொம்ப சிரித்து மகிழ்ந்தேன். சுமித்ராவுக்கும் சுபகலாவுக்கும் வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக 28/6/2026 அன்று ஞாயிற்றுக்கிழமை 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மதுரையில் தயாரிக்கும் சுங்குடி சேலையை பற்றி தகவல்கள் சொன்னாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. நெசவாளர் தயாரிக்கும் முறையையும் சலவை செய்து காய போட்டால் சேலையின் உள்ள இருக்கக்கூடிய புள்ளிகள் அனைத்தும் வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் போல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் சொன்னாங்க. அருமையாக இருந்தது. தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் சசிகலா அவர்களுக்கு வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய கடிதத்துக்கு. இன்னும் நிறைய கடிதங்கள்லாம் இருக்கு, அது யாருடைய கடிதம் காத்துருங்க. இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. என்ஆர் ரகுநந்தன் இசையில் மஞ்சப்பை திரைப்படத்திலிருந்து பாடல்.

கேட்டுட்ருக்கிறீங்க அன்பின் வரிகள். நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்மளுடைய பண்பலை நிகழ்ச்சிகள் கேட்டு நேர்கள் எழுதி அனுப்பிய கடிதங்களை தான் வாசிச்சுட்ருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த கடிதம் எஸ்பி பாபு சரஸ்வதி முள்ளக்காடு தூத்துக்குடி பகுதியிலேருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. 29/6/2026 என்ற ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் சுப நிகழ்ச்சிகளால் பெரிதும் பேசப்படுவது அலங்காரமா அல்லது பரிமாறப்படும் உணவா அப்படிங்கிற தலைப்பில் விவாதம் வலம் வர கேட்டு மகிழ்ந்தோம். கலந்து கொண்ட நேயர்கள் பெரும்பாலானோர் உணவை பற்றி தான் பேசினார்கள். ஒரு சிலர் தான் அலங்காரத்தை பற்றி கூறினார்கள். உணவுதான் முக்கியம் என்று ஓங்கி ஒழித்த அந்த நிகழ்ச்சி ஓங்கி ஒழித்தது மகிழ்ச்சி. சாப்பாட்டுக்கு சுப நிகழ்வில் நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நம்மளால் இந்த மூலமாக தெரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 30/6/2026 அன்று மாலை பொதிகை தும்பி நிகழ்ச்சி கேட்டோம், மகிழ்ந்தோம், ரசித்தோம். கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் நிகழ்வை கொண்டு சென்றார்கள். கலந்து கொண்டு பேசிய நேயர்களுக்கு கேள்விகள் கேட்கும் வாய்ப்பு அதிகம் கிடைத்தது, மிக்க மகிழ்ச்சி. வரும் நிகழ்வுகளில் நேயர்களுக்கும் சமமான வாய்ப்பு கிடைத்தால் கூடுதல் மகிழ்ச்சி. நல்ல நிகழ்வை ரசிக்க தந்த பண்பலைக்கும் தொகுத்து வழங்கிய சகோதரிகள் சந்தியா, ஜெகன், குமுதா இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா மேலச்சேவல்லிருந்து பி முருகன் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. 28/6/2026 அன்று நெல்லைப்பர் கோயில் தேரோட்டம் பற்றி நேரடியாக தொகுத்து வழங்கினோம் பண்பலை சார்பாக. அந்த நிகழ்ச்சி கேட்டு எழுதியிருக்கிறாங்க. வழங்கிய பண்பலைக்கு வாழ்த்துகள் அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாங்க. 29/6/2026 அன்று 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பாளையங்கோட்டை சகோதரியார் சுகந்தி அவங்களுடைய தொகுப்பில் வந்து பாடல்கள் இடம்பெற்றது. அத்தனையும் இனிமையான பழைய பாடல்கள், ரொம்ப அருமையாக தொகுத்து கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளர்களுக்கும் நிலை இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா குத்தாலிங்கம் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. இவங்க வந்து சுபகலா சுமித்ரா அவங்க வந்து நிகழ்ச்சியை கேட்டு எழுதியிருக்கிறாங்க. இருவரும் 25/6/2026 மற்றும் 29/6/2026 பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர்கள் இரண்டு பேரும் வந்து கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள். சுபகலா சுமித்ரா இருவருக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி அன்பின் வரிகள் நிகழ்ச்சியை நீங்கள் 2:15 மாற்றியதால் எங்களால் கேட்க முடியவில்லை. மதிய உணவு இடைவேளை எனக்கு அந்த 2:15 சமயத்தில் இருக்கிறதுனால என்னால் அந்த சமயத்தில் கேட்க முடியலை, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிலையத்தார் எடுத்த முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி எங்களுடைய கடிதத்துக்கு. இன்னும் நிறைய கடிதங்கள்லாம் இருக்கு, யாருடையது தெரிஞ்சுக்கலாம். பாடலுக்கு பிறகு பாடல் வந்துட்டே இருக்கு. தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்திலிருந்து

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலை பண்பலை 102.6. கேட்டுட்டு அன்பின் வரிகள் நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து பண்பலை நிகழ்ச்சிகள் கேட்டு நேயர்கள் எழுதி அனுப்பிய கடிதங்களை தான் வாசிக்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்த கடிதங்கள் யாருடையது அப்படின்னா டவுன்லேருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்து சௌமியா குடும்பத்தினரின் கடிதங்கள். 25/6/2026 அன்று பொதிகை தும்பியில் பேச்சுக்கலை அரசிகள் சுமித்ரா, சுபகலா இருவரும் வெகு நாட்களுக்கு பிறகு சேர்ந்து ஆரம்பமே அமர்க்கலமாக இருந்தது. கலகலன்னு சிரிப்போடு இருந்துச்சு. ஜோக்கு விடுகதை பாட்டுன்னு சூப்பராக இருந்தது. அதுலேயும் குறிப்பாக ஒரு விடுகதை கேட்டிருந்தாங்க பாருங்க, குடிக்க முடியும் குளிக்க முடியாது அப்படின்னு. அதுக்கு பதில் வந்து தேங்காய். அருமையாக இருந்தது. அதே மாதிரி அன்று மாலை ஒலிபரப்பான படமும் பாட்டு

0: நிகழ்ச்சியில் 2004 ஆம் ஆண்டு வெளிவந்த படத்தை பற்றிய அரிய படங்களை பற்றிய தகவல்களும் பாடல்களும் ஒளிபரப்பினாங்க. நிகழ்ச்சிக்கும் பண்பலைக்கும் நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. 26/6/2026 அன்று காலை ஆனந்த பூங்காட்ட நிகழ்ச்சியில் சகோதரி சசிகலா இஎம்ஐ வாழ்வில் அவசியமா அனாவசியமா அப்படிங்கிற தலைப்பில் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. நேர்களும் தெளிவாக வந்து பதில் சொல்லியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இஎம்ஐங்கிறது அவசியமானது தான். எனக்கு வயது 72, இதுவரைக்கும் நான் இஎம்ஐ பக்கமே போனதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்று காலை ஒலிபரப்பான மரம் விரும்புதை நிகழ்ச்சியில் சகோதரி சிந்து சாரா பொது அறிவு கேள்விகளும் கேட்டாங்க. அதுவும் முதல் கேள்வி நவகிரக கோயில் பற்றி கேட்டிருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. சகோதரிகள் இருவருக்கும் பண்பலைக்கும் வாழ்த்துகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. 26/6 அன்று மாலை பொதிய தும்பியில் சகோதரர் எல் சுப்பிரமணியன் சகோதரி ஆர்ஜே திவ்யா இருவரும் வந்தாங்க. விடுகதை அப்புறம் வார்த்தை விளையாட்டு அப்படின்னு சொல்லி அருமையாக இருந்துச்சு. அதுலேயும் ஒரு புதிர் கேள்வி வந்து கேட்டு 5 லிட்டர் 3 லிட்டர் பாத்திரம் இதுல வந்து 4 லிட்டர் பால் எப்படி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிர் வந்து கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் அருமையாக இருந்தது. இரவு அன்று இரவு இலக்கியச்சாரா நிகழ்ச்சியில் சகோதரர் கபில் தேவ் தனது கனிவான குரலால் அருமையான விளக்கம் கொடுத்து பாடல்கள் அத்தனையும் அருமையாக இருந்தது. சுகமான ராகங்களில் திருப்பூர் தேர்வு பாடல் வந்து அருமையாக இருந்தது. விளக்கமும் அருமையாக கொடுத்துருந்தாங்க. பண்பலைக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. 27/6/2026 அன்று திரையருவி நிகழ்ச்சியில் ஆர்ஜி திவ்யா அருமையான பாடல்கள் திரை இசையெல்லாம் கொடுத்தாங்க. கேள்விகளுக்கு நிறைய நேர்கள் கலந்துக்கிட்டு பதிலும் அருமையாக கொடுத்தாங்க. அன்றிரவு ஒலிபரப்பான இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் சகோதரர் இம்சை அரசன் முத்துக்குமார் தெளிவான விளக்கத்துடன் அன்று தந்த பாடல்களும் அருமையாக இருந்தது. அன்னைக்கு இரவு ஒலிபரப்பான சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கூட நேரலையில் நேர்கள் பாடல் கேட்டாலும் அதுக்கு அந்த பாடலில் வந்து பாடியவங்க யாரு அப்படிங்கிற விவரங்களையும் அருமையாக வந்து சொன்னாங்க. அதனால் இந்த இரு சகோதர சகோதரிகளுக்கும் பண்பலைக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. நமது பண்பலையில் 7:35 காலையில் ஆங்கிலம் அறிவோம் பகுதி இருக்கு. அதில் நிகழ்ச்சியில் சகோதரர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள் மிக தெளிவாக ஆங்கிலம் பற்றிய விளக்கங்கள் கொடுத்துட்ருக்காரு. அதில் அன்றைக்கு ஒளிபரப்பான நிகழ்ச்சி வந்து தமிழ் பழமொழி புயலுக்கு பின் அமைதி, அதை வச்சு எளிமையான விளக்கம் வந்து கொடுத்துருந்தாங்க. அருமையாக இருந்தது. 28/6/2026 அன்று நம்ம திருநெல்வேலி நெல்லையப்பர் தேர் திருவிழா வந்து நேரலையாக வழங்கினாங்க. சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்து வழங்கினாங்க. அந்த விளக்கத்துடன் தேவார பாடலும் ஒளிபரப்பினாங்க. அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நமது பண்பலைக்கும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அனைவருக்கும் நன்றிகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. 29/6/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் சுப நிகழ்ச்சியில் அலங்காரம் சாப்பாடு இந்த ரெண்டுத்தில் எது முக்கியத்துவம் பெறுதுங்கிற மாதிரி ஒரு தலைப்பில் இடம்பெற்றது. சகோதரி ஆர்ஜி ஜிமிமா செபாஸ்டியன் அவர்கள் நேர்களிடம் தெளிவான விளக்கம் பெற்று நிகழ்ச்சியை தந்தாங்க. பாடல்களும் அது சம்பந்தமான பாடல்களாக அருமையாக இருந்தது. அசத்தி விட்டார்கள் சந்தோஷம். அன்று மதியம் ஒலிபரப்பான அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் கடிதங்கள் அனைத்தையும் மிக அருமையாக வரிவிடாமல் படித்தது மகிழ்ச்சியாக இருந்தது. பாராட்டுகள். அப்புறம் நமது பண்பலைக்கும் நன்றியில் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கடிதங்கள்லாம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்க போகிறோம். கொடி வீரன் திரைப்படத்தில் இருந்து கேட்டே தொடர்ந்து நெஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

கேட்டுட்டு இருக்கிறீங்க அன்பின் வரிகள். நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகளை கேட்டு அதில் எனக்கு இந்தந்த நிகழ்ச்சிகள்லாம் பிடிச்சிருக்கு, இதெல்லாம் இன்னும் சிறப்பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நேயர்கள் அவங்களுடைய கடிதங்களை அன்பின் வரிகளை நமக்கு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா கோவில்பட்டிலேருந்து ஏ குமார் அவங்களுடைய கடிதம் தான். வழக்கமாக ஆனந்த பூங்காட்டுக்கு நிறைய கடிதங்கள் எழுதுவாங்க, இப்போ ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்கு தீவிர ரசிகராயிட்டாருன்னு நினைக்கிறேன். நிறைய கடிதங்கள் ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி கேட்டு தான் எழுதியிருக்கிறாங்க. 20, 20ஆம் தேதி, 22, 23, 24, 25, 26, 27, 30 அத்தனை தேதிகளும் ஒளிபரப்பான ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி கேட்டு அந்தந்த நிகழ்ச்சியில் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தினமும் காலை 7:35 இடம்பெறக்கூடிய இந்த ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி பள்ளி மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நிகழ்ச்சியை அமைத்து கொடுத்த நமது வானொலிக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாள் வந்து பங்க்சுவல், அப்ரிஷியேட், பொலூஷன் இந்த மாதிரி வார்த்தைகளுக்குரிய விளக்கங்கள்,

அப்புறம் அது வந்து ஆங்கிலத்தில் இன் ஆன் அட் இந்த மாதிரி வார்த்தைகளை எங்கெங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு நாள் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு நாள் வந்து கண்டிஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து நிலைமை நிபந்தனை அப்படிங்கிற ரெண்டு பொருள் வரும். இப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும், அதே மாதிரி லைவ் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து வாழ்வு அப்புறம் நேரடி ஒளிபரப்பு இந்த மாதிரி ஒரே வார்த்தையில் ரெண்டு ரெண்டு அர்த்தங்கள் வரக்கூடிய மாதிரி வார்த்தைகளுக்கு ஒரு நாள் விளக்கம் சொன்னாங்க. இன்னொரு நாள் வந்து கான்டாக்ட் அப்படின்னா கான்டாக்ட்னா நடத்தை, கான்டாக்ட்னா தொடர்பு. இந்த மாதிரி ஒரே ஒலி அமைப்பில் வரக்கூடிய வார்த்தைகள், ஒரே உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அதனுடைய அர்த்தங்கள் வேறு மாதிரி இருக்கும். அதனுடைய பயன்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு நாள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் நிகழ்ச்சியில் மணி பர்ஸ் ரிப்பீட் அகைன் அப்படிங்கிற வார்த்தையில் நம்ம வந்து பொதுவாக மணி பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பர்ஸ் அப்படின்னா ஒரே ஒருத்தலே சொல்லா போதும். அதே மாதிரி ரிப்பீட் அகைன் அப்படிங்கிறத ரிப்பீட் அகைன் சொல்ல வேண்டாம், ரிப்பீட் அப்படின்னு மட்டுமே சொல்லா போதும். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு நாள் நிகழ்ச்சியில் வந்து யூனிக் அப்படின்னா தனித்துவம், அச்சீவ்மெண்ட் அப்படின்னா அரிய சாதனை, ஹம்பிள் அப்படின்னா வந்து பணிவான தாழ்மையுடன், இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் சொன்னாங்க. அது எங்கெங்கே எப்படி எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தையும் முழுமையாக சொன்னாங்க நிகழ்ச்சியில் நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு நாள் நிகழ்ச்சியில் வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயம், ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ளவர்ஸ் இதை பற்றி பயிரிடுதல், அதுமாதிரி செரிகல்ச்சர் அப்படின்னா பட்டுப்பூச்சி வளர்க்குறது, அக்வா கல்ச்சர் அப்படின்னா மீன் வளர்க்குறது, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் அதனுடைய விளக்கங்கள் கொடுத்துருந்தாங்க ஒரு நாள். இன்னொரு நாள் வந்து குவாலிட்டி, குவான்டிட்டி, குவாண்டம் இந்த மாதிரி வார்த்தைகளும் அதை நம்ம அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரி நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கு ஏற்ப விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நிகழ்ச்சி எந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வமாக கூர்ந்து கவனிச்சிருக்காங்கன்னா பாருங்களேன். இன்னும் கோவில்பட்டி குமார் அவங்களுடைய கடிதங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் வாசிக்கலாம். அதுக்கு முன்பாக இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது, புலிவால் திரைப்படத்திலேருந்து கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz-ல் ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நம்ம நிலை இப்போ ஜுளிக்கும் நிலையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம சீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
5: சீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
7: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

கேட்டுட்ருக்கிறீங்க அன்பின் வரிகள். நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6லேருந்து நம்ம பண்பலை நிகழ்ச்சிகள் கேட்டு நேர்கள் எழுதி அனுப்பிய கடிதங்களை வாசிச்சுட்ருக்கிறோம். அந்த வகையில் எடுத்த கடிதம் கோவில்பட்டியை குமார் அவர்களுடைய கடிதங்கள் தான் இப்போ கையில் இருக்குது. 24/6/2026 புதன் இரவு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இலக்கியத்தில் காவிய நாயகியர்கள் அப்படிங்கிற தலைப்பில் வளம் வந்தது. கண்ணகி, சீதை, மணிமேகலை, திரௌபதி, சகுந்தலை, குண்டலகேசி இவனுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை பற்றி சொன்னாங்க. அநீதிக்காக போராடிய கண்ணகி உண்மை தாமதமாக வெளிப்பட்டாலும் ஒரு நாளும் தோற்பதில்லை என்று நிரூபித்து காட்டினார். சீதை பொறுமை பூத்த மகள் என்றும் பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது காலத்தையும் வெல்லும் என்பதை எடுத்து காட்டியவர். மணிமேகலை கருணையில் மலர்ந்த காவியம், ஏழைகளின் கண்ணீர் துடைத்து அவர்களிடம் அன்பு காட்டுவது என்றும். அடுத்து திரௌபதி அவமானத்தை வென்று தீப்பொறியாக விளங்கியவள். பெண்களின் கண்ணீர் பலவீனமாக நினைக்க

என்றாலும் அது ஒரு பேரரசையே அழித்துவிடும். அடுத்து சகுந்தலம், உண்மையான அன்பை காலத்தாலும், சகுந்தலா உண்மையான அன்பை காலத்தாலும் அழிக்க முடியாது என்பதை மெய்ப்பித்தவள். நிகழ்ச்சியை வழங்கிய மணிமுத்தாறு கணேஷ் அவர்களுக்கு பாராட்டுகள்னு சொல்லியிருக்கிறாங்க. 25/6/2026 வியாழன் இரவு 9:30 இடம்பெற்ற நாடகம் எங்க வீட்டு மருமகள் என்ற நாடகத்தை நாங்கள் கேட்டோம். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப அமைந்த ஒரு நாடகம். மாமியாருக்கு கொடுமைகள் செய்த மருமகள் பிறகு தன் தாய்க்கு தனது அண்ணி செய்யும் பணிவிடைகளை நேரில் பார்த்து திருந்துகிறாள். கொடுமைகள் பல செய்தாலும் மருமகளை மகளாக பாவிக்கும் மாமியார் நாடகம் புகட்டும் பாடம். குலமகள் வாழும் குடும்பம் கோவிலுக்கு இணையாகும், நமது வீட்டு பெண்களும் குடும்பத்தை கோயிலாக்குவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 29/6/2026 திங்கள் இரவு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் இனிமையான பாடல்களாகவும் இருந்தது. வாழ்க்கை தத்துவங்களை எடுத்துரைத்தது. எனது சிறு வயதில் பள்ளிக்கூடத்தில் பாடம் கற்றது போல இருந்தது. மனிதநேயம், புதுநலம், இறை நம்பிக்கை போன்ற அருமையான கருத்துக்களை எடுத்துரைத்த பாடல்களாக இருந்தது. வாழ்வின் தத்துவங்களின் வாயிலாக வழிகாட்டிய பாடல்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை சுகமான பாடல்களை கொடுத்து சுகமாக வாழ பாதை காட்டிய எனது பாசிமிகு சகோதரி பாளையங்கோட்டையார் சுகந்தி அவர்களுக்கு பாராட்டுகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. 29/6/2026 திங்களிரவு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை தொகுத்து எழுதி அனுப்பிய பாளையங்கோட்டையார் சுகந்திரி அவங்களுக்கு பாராட்டை தெரிவித்து இன்னொரு கடிதமும் எழுதியிருக்கிறாங்க. அதுவும் முதல் பாடத்திலேயே, மனிதன் எல்லாவற்றையும் கடல் அளவுக்கு கற்றுக்கொண்ட மனிதன் கடுகளவுக்கு மனிதனாக வாழ தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துரைத்த பாடல் வந்து கொடுத்துருந்தாங்க. கொடுத்த பாடல்கள் எல்லாமே அருமையாக இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 22/6/2026 திங்கக்கிழமை சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொகுப்பு அனுப்பி சிறப்பித்த சகோதரன் நாங்குநேரி வட்டம் பரப்பாடி எஸ் ஜோயல் அவர்களுக்கும் பாராட்டுகளை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் சின்ன சின்ன அப்படிங்கிற தொகுப்பில் வந்த பாடல்களை வந்து தொகுத்து அனுப்பியிருந்தாங்க. அடுத்ததாக 27/6/2026 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி கேட்டு எழுதியிருக்கிறாங்க. உறவினர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது அவர்களின் சொல்லாலா செயலாலா அப்படிங்கிற கேள்விக்கு நேர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, சிறப்பாக சொன்னாங்க. பொதுவாக ஒருவரின் சொல்லும் செயலும் மாற்றம் இல்லாமல் இருந்தால் உறவும் மாறாது, அதற்கு மாறாக இருந்தால் அஸ்திவாரம் இல்லாத கட்டிடம் போல ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சகோதரி திவ்யா அவங்க வழங்கினாங்க நிகழ்ச்சிக்கு நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. 29/6/2026 காலை இடம்பெற்ற ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் சுப காரியங்களில் மிகவும் பேசப்படுவது அலங்காரம் பற்றியா இல்லாட்டி அந்த உணவு வகைகளா அப்படிங்கிற தலைப்பில் வளம் வந்தது. சுப காரியங்களை அனைவரும் சிறப்பாக பேசுவது பரிமாறப்படக்கூடிய உணவு வகைகள் பற்றியும் அதை பற்றி தான் மெதுவாக வந்து பேசுவாங்க. நீண்ட நாட்களுக்கு இதை பற்றி தான் மனதில் இருக்கும். அலங்காரம் அப்படிங்கிறது தற்காலிக நினைவு தான் அப்படின்னு அவருடைய கருத்தையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது 30/6/2026 செவ்வாய்க்கிழமை காலை ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க அதிக தேவை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மையாக தட்டி கேட்கும் துணிச்சல் அப்படிங்கிற தலைப்பில் வந்து வளம் வந்தது. பெரும்பாலான நேயர்கள் குடும்ப மகிழ்ச்சிக்கு விட்டு கொடுத்தல் அவசியம் அப்படின்னு சொன்னது உண்மைதான். தட்டி கேட்பது என்பது குடும்பத்திற்கு வேலியாக அமையும். முதலில் வந்த கோவில்பட்டி சங்கர் அவர்கள் வந்து கருத்தும், கடைசியாக வந்த சகோதரர் ரெட்டியார்பட்டி செல்வம் அவங்க சொன்ன கருத்தும் இன்றைய காலத்துக்கு ஏற்பதாக இருந்தது. அதுதான் உண்மையும் கூட. சிறந்த தலைப்பு கொடுத்து சிந்திக்க வைத்த சகோதரி அவர்களுக்கும் பாராட்டுகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதத்துக்கு. நேர்களே, இதே மாதிரி நீங்களும் நம்மளுடைய நிகழ்ச்சிகள் கேட்டு உங்களுக்கு பிடித்த கருத்துக்களையும் உங்களுடைய விமர்சனங்களையும் தெரிவிக்கலாம். நிலைய இயக்குனர் அவர்கள் அன்பின் வரிகள் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், திருநெல்வேலி பாளையங்கோட்டை திருநெல்வேலி 627-0002 இந்த அட்ரஸ்க்கு அனுப்பி வைங்க. திங்கள் மற்றும் வியாழந்தோறும் மதியம் 2:15 ஒளிபரப்பாகக்கூடிய அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் உங்களுடைய கடிதங்களும் வாசிக்க கேட்கலாம். கடிதம் எழுதி அனுப்பிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும், கேட்டு ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் ஆர்ஜி ரம்யா. நிறைவான பாடல் கேட்கலாம். நீர் பறவை திரைப்படத்திலிருந்து இன்னைக்கு நம்ம கேட்ட எல்லா பாடல்களுமே NR ரகுநந்தன் இசையில் வந்த பாடல்கள்.

0: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேர்லே அடுத்ததாக நமது எஃப்எம் ரெயின்போ 102.6 3:02 குக்கு நிகழ்ச்சி இருக்குது. வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். 9443360794 இதுதான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், இதெல்லாம் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி வைங்க. 3:02 குக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடலையும் கேட்கலாம். குக்கு நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக தொடர்ந்து நினைஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உயர்கல்வித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் அரசின் நேரடி கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பந்திப்பூர், மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியா, குஜராத் மாநிலம் மஞ்சள்புரா சட்டப்பேரவை தொகுதிகளில் இம்மாதம் 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த திரு சி விஜயபாஸ்கர், திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் உட்பட அக்கட்சியைச் சேர்ந்த பலர் இன்று தாவேகாவில் இணைந்தனர். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று கூறி வரும் தாவேகா, பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான திரு சி விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்ப்பது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தொண்டர்களை நம்பித்தான் அஇஅதிமுக உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரிசி விலையை குறைக்கும் நோக்கில் அரிசி ஆலைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மின் கட்டணத்தை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பாவனா பூஜா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஹர்விந்தர் சிங், ஷியாம் சுந்தர்

சாமி மற்றும் தோமன் குமார் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி, தியான் சந்தோஷ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. கலேயில் இன்று தொடங்கிய இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி தேநீர் இடைவேளை வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 3:03. நேர்கள் கேட்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி. நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கேன் நான் உங்கள் ஆஜி சந்தியா ஜெகன். நேர்களே, நீங்களும் நம்ம குக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9444336074. திரும்பவும் சொல்கிறேன், 9444336074. இந்த நம்பருக்கு உங்களுடைய விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், பேர் எல்லாத்தையும் எங்களுக்கு நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம். இப்போ நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மரியதாஸ், உடையாம்பள்ளி சிங், சிங்காரவேலன், மஞ்சள்நீர் காயல், கருணாநிதி, வீரவநல்லூர் கருணாநிதி, ஓகே, அவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
1: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
6: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கொக்கு நேர்விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் சிவநாடனூர் மாறி, அவங்களோட விருப்ப பாடல் தான் வந்துட்டே இருக்கு நேர்களே. என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி பொன்மலர் செல்வி சுதா எங்களுடைய விருப்ப பாடலாம் வந்துட்டே இருக்குது கர்ணா திரைப்படத்திலிருந்து.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: நேரம் 3:21 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 குக்கு நேர்விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் கீழப்பாவூர் பேச்சியம்மாள், அவங்களுடைய விருப்ப பாடல் தான் வந்துட்டே இருக்கு. பண்ணையாரும் பத்மினியும் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, குக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய நேர்கள் அவங்களுடைய விருப்ப பாடல்களை அனுப்பியிருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, தேனி கார்மேக கண்ணன், விஜயா, ரவிமுருகன், தலவாய்புரம் சங்கரலிங்கம், நாசரேத் ராஜேஸ்வரன், உடையாம்பலி பால் தினகரன், ஆகாஷ், அருள்ராஜ், அபிஷேக், அனீஷ், தென்காசி குத்தாலிங்கம், ரெட்டைக்குளம் லோகேஸ்வரன், பொண்ணுத்தாய், வேலரசன், இன்பரசன், வென்சிகா, வி கே புரம், முகமது, கழுகுமலை, ஜான்சி மேரி, தேவசகாயம், தொட்டம்பாளையம் கோகிலா, பழனிசாமி, நெல்லை ராஜேஷ், திண்டுக்கல் சுந்தர், மேலச்சேவல் சுதன், தேவேந்திரன், வேலு பிரபாகரன், வீரவநல்லூர் தமிழ்ச்செல்வன், உதயபாரதி, ஆரியங்காவூர் இந்திரா, பாக்யலட்சுமி, கடங்கநேரி கண்ணன், சுமதி, சுபலட்சுமி, அதிசயபுரம் ஏஞ்சல், சுரண்டை முகமது, அன்வர், மகிமேதாஸ், கார்த்திக் ராஜா, பூவரசு, முருகலட்சுமி.

லட்சுமி சதீஷ், ஆழ்வார்குறிச்சி மீனாட்சி கண்ணன் பேபி உன்னீர்பள்ளம். நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பரமேஸ்வரி. பரமேஸ்வரி, அகஸ்டின் மைக்கேல், அகஸ்தியா, மரியராஜ் இவங்களுடைய விருப்ப பாடல் தான் வந்துட்டே இருக்கிறீர்களே தாலாட்டு திரைப்படத்திலிருந்து.

0: ஓகே உஷா,
1: சொல்லுங்க சந்தியா,
0: விளையாட்டுக்கு போயிடலாமா?
1: போயிடலாம்.
0: ஓகே நேர்களே, பொதிகை தும்பை நிகழ்ச்சியில் வழக்கம் போல் தாயம் தான் இன்றைக்கி விளையாட போகிறோம். 1, 3, 5 விழுந்துச்சுன்னா நாங்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்போம். 2, 4, 6 விழுந்தா நீங்கள் எங்ககிட்ட கேள்வி கேட்கலாம். விளையாட நீங்களும் தயாராக இருக்கீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462-2562-1132 மற்றும் 0462-2562-1133 என்ற எண்களுக்கு நேர் வந்துட்டாங்க. பேசிடலாமா?
1: பேசிடலாம்.
0: வணக்கம். வணக்கம், எனக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? சென்னை மாலினி தேவி. ஓகே, உங்களுக்கு என்ன வந்து பாத்துருவோமா? உங்களுக்கு 6 விழுந்திருக்கு, நீங்க தான் கேட்கணும். கேளுங்க.
2: நான் தான் கேட்கணும். சரி, நான் ஒரு எழுத்துக்கள் சொல்றேன்.
0: சரி,
2: இந்த இல் நான் அப்படின்னு முடியுமா? ரெண்டாவது எழுத்து இல் வருமா?
1: ரெண்டாவது எழுத்து இல்லு.
0: இல்லு
2: இல் வரணும்.
0: இல்லு
2: இல் இல்
0: நீங்களே எப்படி சொல்லலாம் சொல்லுங்க. சரி, டைமர் ஆன் பண்ணிட்டு சொல்றேன். மான் இருக்காங்களா லைன்ல?
1: இருக்காங்க, இருக்காங்க.
0: அம்மா இருக்கீங்களா? இருக்கீங்களா? மான், மான், நான் சொல்லலாமா? நான் பண்ணு, நான் அதாவது ரெட்டை சொல்லி ஒருத்த சொல்லாம் சொல்லல, மூணு சொல்லிடலாம்.
1: ரெட்டை சொல்லி தான்
2: சொல்லியிருக்காங்க.
0: சொல்லிடலாமா? இல்லாட்டால் அப்படியே சொல்லி தள்ளிருவேன் அப்படிங்களா? சிரிப்பு பாருங்க. உங்களுக்கு இந்த பிள்ளைக்கு ஒண்ணு தெரியலன்னு சிரிக்கீங்க அப்படித்தானே? நீங்க தெளிவா சொல்லல பாத்துக்கோங்க. சொல்லி இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சிருப்பேன். ரெண்டே எழுத்து, ரெண்டே எழுத்து, ரெண்டாவது எழுத்து அப்படின்னு. சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஆமா மகாலட்சுமி.
0: ஓகே, என்ன வந்து பாத்திரமா மகாலட்சுமிக்கு? 2 விழுந்திருக்கு மகாலட்சுமி.
1: என்ன எல்லாம் ரெட்டப்பட என்ன விழுது மகாலட்சுமி? நேர்களுக்கு ஆகவே விழுது. அந்த மாதிரி விழுது
3: காற்றுன்னு வருமிடா முதே, அந்த மாதிரி பாட்டு, 5 பாட்டு படிங்க.
1: அடடடா,
0: காற்றே
1: என் வாசல் வந்தாய் மெதுவா. அப்புறம்
0: அது ஒண்ணுதான் தெரியும்,
1: அதுவுமே
0: ஒண்ணுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, டைமர் ரன் பண்ணிடுவோம். ஓகே, யோசிங்க.
1: ஆமா
0: உஷா, என்ன காத்துட்டு மூக்குள்ளே காத்து வந்துகிட்டு இருக்கு.
1: இன் வாசல் இல்ல, இது ரிதம் படத்துல ஒண்ணு உண்டு,
0: அதுதான் இது.
3: அதுதான்
0: இருங்க இருங்க, கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்களே.
3: நிறைய இருக்கு,
1: இருக்கு, ஆனா இப்பதான் டக்குன்னு வரமாட்டேக்கே.
0: காற்றோடு பட்டம் போல அப்படின்ட்டு ஒரு பாட்டு உண்டுல்ல
1: மகாலட்சுமி? எனக்கு டக்குன்னு பாட்டல் வர பாட்டு வரலையே.
0: அதாவது நாங்களே யோசிச்சா கூட ஏதாவது சொல்லியிருப்போம். இங்க போனையும் சிஸ்டத்தையும் நோண்டிக்கிட்டு இருந்தா இல்ல மகாலட்சுமி. இங்க பாருங்க பாத்தீங்களா, நம்மளே யோசிச்சா கூட சொல்லியிருந்திருக்கலாம்.
1: காத்து,
0: சூப்பர் சூப்பர் சூப்பருங்க மகாலட்சுமி.
1: இதெல்லாம் உட்காந்து யோசிச்சு எழுதி

0: நேரம் 4:02. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. நிகழ்ச்சி விளங்குறக்காக ரெடியா இருக்கிறோம். நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன் மற்றும்
1: நான் உஷா.

0: வருவீங்களா?
1: கண்டிப்பா.
0: நாங்க எழுதல
1: பொய் சொல்லாதீங்க, நாங்க இங்க இருக்கோம் சொல்லிட்டு. எங்களுக்கு வந்து
0: எழுதல.
1: இன்னொரு கண் இருக்கு, அந்த கண் தெரியும் உங்க வீட்டுல என்ன பண்றீங்கன்ட்டு, பாத்துக்கோங்க. ஓகே மகாலட்சுமி, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில
0: கலந்துக்கிட்டதுக்கு.
1: நன்றி. சரி, ஒரு பாடல் கேட்டு வந்துருமா உஷா?
0: கேட்டலாம்.
1: நேர்லயே நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. சேது திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் அருண்மொழியின் குரல்களில் பாடல்.

0: கோடி கொட்டி கொடுத்தாலும் காதல் கிடைக்காதேடே. சியா சியா
1: சியா சியா
0: சியா சியா
1: அவ காலம் கடத்தாதே சுத்தி வளைக்காதே. சியா சியா

0: சியா சியா
1: சியா சியா
0: சியா சியா
1: சிக்னல் வராம யாரோடும் பேச பிடிக்கலையா சியா சியா
0: சியா சியா

0: நேரம் 4:12 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 மற்றும் பண்பலை 102.6. விஷாக்கா,
1: இங்க ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமே நடந்து முடிந்து விட்டது.
0: சொல்லக்கூடாது. ஓகே, நேரம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் தூத்துக்குடி மாவட்டம் எழுந்தபட்டியில இருந்து மாரியம்மாள் பேசுறேன்.
0: மாரியம்மாள் பேசுறேன்.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன் மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு என்ன வருதுன்னு பாத்துருவோமா?
2: ஈஸியா வந்தா நல்லா இருக்கும்.
0: ஈஸியா உங்களுக்கு வேணுமா எனக்கு வேணுமா?
2: யாருக்கு வந்தாலும் சரி, ஈஸியா வந்தா
0: ஈஸியா வரணும். சரி பாப்போம் யாருக்கு வருதுன்ட்டு. ஓகே, 3 விழுந்திருக்கு. ஈஸியா தான் வந்திருக்கு பாத்தீங்களா?
1: மாரியம்மாள் நேத்து நீங்க பேசுனீங்களா?
0: வணக்கம், யார் பேசுறீங்க? ரெட்டையார்பட்டி விஜயா, கரெக்டா? ஐயோ, இது அடிக்கடி உங்க கேக்கணும் இப்படியே. எனக்கே தோணுது அவங்க வரணும்லாம் 2 மாத்தி மாத்தி கேப்பேன். சரிம்மா, அடுத்த வாட்டியா கரெக்டா கேட்கணும் பாப்போம். இப்போ உங்களுக்கு என்ன விழுதுன்னு
2: பாத்துருவோமா?
0: தாயம் 5 விழுந்திருக்குங்க. நாங்க தான் கேட்கணும். கேட்கலாமா? ஓகே, நீங்க கேக்கீங்களா? விஷா
1: கேளுங்க, கேளுங்க. நீங்களே
0: கேளு. நானே கேக்குறேன். தேவதை அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த வேர்ட்ல ஒரு 3 பாடல் சொல்லுங்க.
1: பாட்டு பாடல்.
2: பாடலா?
0: என்னது?
1: சரியாவே கேக்கலையே.
0: விட்டு விட்டு கேக்கு நீங்க பேசுறது. நீங்க தான் அது. அடுத்த
2: பாட்டு.
0: ஒரு எல்லாம் இல்ல, தேவதைதான் ஸ்டார்ட் ஆகும்.
1: எப்படியே தேவதை
0: வரணும். தேவதைதான் ஸ்டார்ட் ஆகணும். ஒரு எல்லாம் இல்ல, டைம் முடிய போதும். சீக்கிரம் நிறைய இருக்கு. தேவதை ஸ்நேகிதி படத்துல ஒரு தேவதை இருக்கு. மலைக்கோட்டை பாடம் பாத்திருக்கீங்களா? அதுல ஒரு பாட்டு உண்டு, தேவதையே வா வா, தேவதையே வா வா, அது உண்டு. அதுக்கப்புறம் கோபுர வாசல்ல கூட உண்டு, தேவதை போல் ஒரு பெண்ணிங்கு வந்தது. ஆமா, எல்லாம் இப்ப சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா அப்படின்ட்டு.
1: ஹலோ ஹலோ.
0: சரிங்க, ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி நன்றி. ஒரு தேவதை கிட்ட பேசின சந்தோஷத்துல ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
1: என்ன இன்னொரு நேரடி
0: மாரியம்மாள் வந்துட்டாங்களே இல்ல. சாரி. ஓகே, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ஷேக் பேசின பேசுற. சுத்தமல்லில இருந்து.
1: சுத்தமல்லில
0: இருந்து என்ன பேர் சார்? ஷேக். அப்புறம்
3: சுத்தமல்லி. சுத்தமல்லில இருந்து ஷேக் மைதீன்.
1: ஷேக் மைதீன்.
0: ஓகே ஓகே. உங்களுக்கு என்ன வந்து பாத்துறோமா சார்?
3: ஆமா பாத்துறோம்.
0: ஓகே, 4 விழுந்திருக்கு சார். நீங்க தான் கேட்கணும்.
3: நான் ஒரு விருகத கேக்குறேன்.
1: கேளுங்க.
3: விருகத கேக்குறேன்.
1: கேளுங்க சார், கேளுங்க.
3: அதாவது
0: கேப்பீங்கன்னு தெரியாது எங்களுக்கு. ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.
1: ஆனா தாவ மாட்டானே.
0: சரி, ஏதோ சொல்லிட்டீங்க. அவங்களும் கரெக்டுன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஓகே, ஒரு பாடல் கேட்டு வந்துடும். நேரிலே உயிரிலே கலந்து திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. தேவாவின் செயல், ஹரிஹரன் மற்றும் ஹரிணியின் குரல்களில் பாடல்கள்.

0: சரி, இன்னைக்கு காலையில நினைச்சேன் யாரு விழும்னு.
1: அது எப்படி கிளைன் கிடைக்குமா இல்ல நினைச்சீங்களா?
0: லைன்
1: முதல்ல டெய்லி தான் ஆத்துல குளிக்குது, அப்புறம் இன்னைக்கு ஆத்துல குளிச்சதுனால ஆறு விழும்.
2: அவங்க அப்படித்தான் நம்பிக்கைதான் பாத்தீங்களா?
1: சரி கேளுங்க.
0: இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பதினோரு பாட்டு ரெண்டு ரெண்டு வரியா நீங்க டக்கு டக்குன்னு படிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க திக்கிட்டீங்கன்னா அவுட் ஆயிருக்க.
2: பதினோரு பாட்டா வரிசையாவா? ஆனா லிரிக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஏட கூடமா எல்லாம் பாடுவோம், எங்களுக்கு சரியா தெரியாது.
0: இல்லம்மா, உங்க உங்க குரலை பார்த்தா சுஷிலா அம்மா குரல் மாதிரி இருக்கு, எங்க உஷாக்கா குரல பார்த்தா சித்ராக்கா குரல் மாதிரி இருக்கு.
2: தாங்க முடியலதான். சரி பாடணுமா?
1: சொல்லிட்டு சிரிப்பு வேற வருதா உங்களுக்கு?
2: காமெடி பண்றாங்க வச்சு வேற ஒண்ணும் இல்ல.
1: அதுக்கப்புறம்
2: அதுக்கப்புறம்
1: தனியே
2: தராராம் சரசுக்குராராம் மார்கழி திங்கள் அல்லவா,
1: என்னது
2: மின்சார கண்ணா. அதுக்கப்புறம்
1: டைம் முடிஞ்சிருப்பது.
2: அதான் அதான் உன்னை காணாத நாள் இல்லையே. அப்புறம் ஐயோ டக்குனு வரமாட்டேங்க. தேவ தெய்வம் சம் நீயோ. அதுக்கப்புறம்
0: எங்களுக்கும்
2: பாட தெரியும் அப்படின்னு எங்க திறமையை வெளியொண்டு
0: சொன்னே களத்துல.
2: ஆமா ஆமா சார், இறங்கிதானே ஆகணும். இறங்க நீங்க விட்டுருவீங்களா? இல்ல இல்ல, பரவாயில்ல, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி சார்.
0: நன்றி.
2: நன்றி. வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
0: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு.
1: பாபு சார் நேத்து வந்த மாதிரி தெரியுதே.
0: இல்ல மேடம்,
1: முள்ளக்காடு பாபு இருக்கே
0: பேரு. வெள்ளாங்குடி பாபு. நீங்க கரெக்டான முறையில தெரிஞ்சுக்க மாட்டீங்க.
1: அப்படிங்களா?
2: தூத்துக்குடி மாவட்டம்.
0: தூத்துக்குடி மாவட்டம்.
2: முள்ளக்காடு பாபு.
1: சரி ஓகே, முள்ளக்காடு பாபுன்னு தான் எழுதியிருக்காங்க.
2: சரி ஓகே, பாபுங்கிற பேரை கட்டணும் சாரோட ஞாபகம் வந்து எழுதிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல சார், இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு தாயை உருட்டிடலாம். சரியா? சரி சொல்லுங்க.
1: பரவாயில்ல ஓகே
2: சார்.
0: புரியதுக்கே
2: ஒரு மணி நேரம் ஆயிரும். டைம் கொடுங்க, நாளைக்கு வேணா சொல்றோம்.
1: ஆனா பெஸ்ட் நைட் தெரியலன்னு சொல்லிடலாமோ? ஆனாலும் ட்ரை பண்றேன் சார். சரிங்களா?
2: ஏதாவது க்ளூ கொடுங்க சார் கொஞ்சம் ப்ளீஸ். ரொம்ப கஷ்டமா இருக்கு. பத்தாம் கிளாஸ் பரிச்சது போய் கூட இங்க பாருங்க.
1: சொல்லுங்க சார்.
0: அரசவை. அரசவை சார்ந்தது.
2: அரசவை.
1: அரசவை. அரண்மனை.
0: இல்ல.
1: அரசவை சார்ந்தது.
2: டைம் முடி

0: நேர்களை கேட்டுட்ருக்கீங்க, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 மற்றும் பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
1: தேவதை நீ என நினைத்து கவிதைகள் ஆயிரம் படித்து குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடு.
0: வாங்க வாங்க வாங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருன்னு சொல்லுங்க.
1: என்ன
0: செய்ய? ஓகே, ஆறு விழுந்திருக்கு. நீங்க தான்
1: ஆறு?

0: புது போர்க்களம்
1: இல்லை.
0: சரி நீங்களே சொல்லிடுங்க.
1: மணிமகுடம்.
0: மணிமகுடம், ஆமா.
1: அதாவது சாமியார் தங்குமிடம் வந்து மடம்.
2: மடம்,
0: மடம். சரி சரி,
1: ஓகே. வீட்டுல இருக்கு குடம்.
0: இருங்க, நீங்க அடுத்த தடவை வரும்போது இதே மாதிரி ஒண்ணு நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவேன், பாத்துட்டே இருங்க. பண்ணலாம்.
2: என்ன சொல்ல வரீங்க? மூளை இல்லைன்னு சொல்ல வரீங்க?
1: அப்படித்தானே
2: மூளை, நீங்க கசக்க மாட்டீங்கன்னு சொல்ல வரீங்க அப்போ. நேர்களே, நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து பரத்வாஜின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியன் குரலில் பாடல்.

0: நேர்லி கேட்டுட்டு இருக்கீங்க பொதிகை தும்பி. நம்ம நிகழ்ச்சியா பேச போறது அன்பு நேயர். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: தென்காசி மாவட்டம் பூலாவத்தூர் சுப்பிரமணியன்
0: பேசுறேன் மேடம். நல்லா இருக்கும் சுப்பிரமணியன். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: ரொம்ப நாச்சு உங்ககிட்ட பேசி. ஓகே, உங்களுக்கு என்ன வந்து பாத்துருவோமா? ஒன்று விழுந்திருக்கு.
2: கேளுங்கள். சிம்பிளா கேக்கலாமா? இந்த பழமொழிகள் இருக்குல்ல, அதுல வந்து எண்களை, அதாவது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படி சொல்லுவோம்ல,
0: அந்த மாதிரி
2: நம்பர்ஸ், எண்களை வச்சு வரக்கூடிய பழமொழிகள் ஏதாவது ஒரு ஆறு. டக்கு டக்கு டக்கு டக்குன்னு ரஜினிகாந்த் வந்து வில்லனா ஆக்ட் பண்ண படம் ஏதாவது ஒரு அஞ்சு சொல்லுங்க.
0: டைமர் ஆல்ரெடி பாதி போயிருச்சு, சொல்லுங்க சீக்கிரமா.
2: பழமொழிகள் ரொம்ப ஈஸி, நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா டக்கு டக்குன்னு சொல்லிடலாம். சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம்.
0: நன்றி சார். நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நான் சுத்தியபுரத்துல இருந்து ஆசத் பேசுறேன்.
2: எங்க இருந்து?
3: சுத்தியபுரத்துல இருந்து.
0: சுப்பையாபுரம் ராசாத்தியா?
3: ராசாத்தி
0: ராசாத்தி சுப்பையாபுரம் ராசாத்தி.
3: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குமா? நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கா மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா? சரி ஓகே. உங்களுக்கு என்ன விழுதுன்னு
3: பாத்துருமா?
0: உங்களுக்கு நாலு விழுந்திருக்கு, கேளுங்க.
3: நான் தான் கேட்கணும்.
0: நீங்க தான் கேட்கணும்.
2: நீங்க தான் கேட்கணும்.
0: என்னது பலோடி ஏதோ ஓடுவான் ஆடுவான் வருது?
2: கதவு தானே? என்ன நீங்க, நீங்க முதல்ல இருந்து கேட்கவே, நிகழ்ச்சி கேட்கவே இல்ல போல
0: இருக்கே. ஒரு இன்னொரு நேயர் வந்து இதே கேட்டாங்கம்மா.
3: இத கேட்டாங்களோ?
0: ஆமா.
3: ஓ சரி, பாட்டு வாய்ஸ் குடுக்கும்.
0: என்ன பேசுறாங்க? பிரேக் ஆகுது. உங்க வாய்ஸ் வந்து பிரேக் ஆகி பிரேக் ஆகி கேக்குமா?
3: பாட்டு என்ன? வாய்ஸ் குடுக்கும்.
2: பாயை சுருட்ட முடியாது, அது மட்டும் தான் கேக்குது. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்கவே இல்ல.
3: டைமர்.
0: சரிம்மா, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி. இணைப்பு சரியா கேட்க மாட்டேங்குது உங்களுக்கு. வணக்கம். வணக்கம்.
4: அன்பு சகோதரிகள் இருவருக்கும் மாலை வணக்கம். எந்தெந்த அன்பான நேயர் குற்றாலம் அம்பலவாணன்
2: சார், நேத்து வந்திருக்கீங்களே.
4: என்னம்மா?

0: நேத்து வந்திருக்கீங்களா?
1: ஆ வரலாமா, ஒரு நாள் ஒரு நாள் கிடையாது, சட்டம் கிடையாது. இப்போ ஒரு
0: சட்டம்
1: நாளைக்கு ஒரு நிகழ்ச்சியா வர முடியும்.
0: சரி சார், ஓகே ஓகே ஓகே
1: என்னமா
0: ஓகே.
1: சொல்றீங்க, கட்டதே மறந்துடலாம்.
0: சும்மா கேட்டு பாக்காங்க உஷா, வேற ஒண்ணும் இல்ல.
1: கட்டதே மறந்துடலாம்,
0: மறக்கல மறக்கல மறக்கல,
2: கொஞ்சம் மறதின்னு நினைக்கிறேன் சார் நான்.
1: பழைய கேள்வி, பழைய போன மாதம் கேட்ட கேள்வி அது.
0: சரி சார், சரி சார்,
1: சரி நீ நிகழ்ச்சிக்கு வாங்க.
0: வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துட்டோம். ஓகே, உங்களுக்கு மூன்று விழுந்திருக்கு சார். சொல்லக்கூடிய ஒரு பாடல்கள், தொடங்கக்கூடிய பாடல் வா வா
1: வா வா
0: வான்னு தொடங்கக்கூடிய ஒரு மூன்று பாடல்கள்.
1: ஓகே சூப்பர். அந்த பாட்டு வாடாத ரோசா பூ வாடுதம்மா, வாடி ஏங்க கிழங்கே
0: கூட கேட்டிருக்கலாமா? ஒரு பத்து பாட்டு சொல்லுங்க. நான் எழுதி வச்சிருக்க பாட்டு எதுவுமே அவர் சொல்லல சார். ஓகே, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி.
1: போருமா?
0: போதும், மூணு பாட்டு போதும். நீங்க பத்து பாட்டுனாலும் பாடுற ஆள் தான், தெரியும் எங்களுக்கு. ரொம்ப நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியை
1: கலந்துக்கிட்டதுக்கு,
0: நன்றி நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டதுக்கு, நன்றி.
1: என்னது
0: என்னது
1: நன்றி.
0: ஓகே விஷா, ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
2: கேட்டுலாம்.
0: நேர்லேயே ரிஷி திரைப்படத்துலேருந்து சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. யுவன் சங்கர் ராஜாவின் இசையில், ஹரிஹரன் மற்றும் எஸ் ஜானகியின் குரல்களில் பாடல்.

0: நேர்களை கேட்டுட்ருக்கீங்க பொதிகை தும்பி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்கன்னு
1: சொல்லுங்க. எப்போதும் வென்றான் மணி பேசுறேன்.
0: எப்போதும் வென்றான் மணி.
2: எப்போதும் வென்றான் மணி.
0: நல்லா இருக்கு சார், ஆனா அந்த உங்க ஊர் பேரோட சேர்த்து சொல்லும் போது எப்போதுமே வெற்றி தான் உங்களுக்கு. சரியா சார்? ஆ, ஓகே ஓகே, இருக்கீங்களா?
2: பார்த்து விளையாடிட்டு இருக்காங்க.
0: மூன்று விழுந்திருக்கு சார். ரேடியோல பேசுறது நாங்க பேசுறது எங்களுக்கே கேக்குது. தள்ளி வந்துருங்க.
2: சரி, நீங்க சொல்றீங்களா பழமொழிகள், அதாவது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்னு எண்களை வைத்து வரக்கூடிய பழமொழிகள் சொல்றீங்களா?
0: சொல்லுங்க.
2: ஐந்தில் என்னது சொல்லுங்க?
0: ஐந்தில்
1: வந்துட்டுல,
2: ஐம்பதில் வளையுமா? அப்புறம்
1: ஒரு வாரம் சோத்துக்கு ஒரு சோறு பதம்.
2: சூப்பர். இருதலை கொல்லி எறும்பு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஆறில் இருந்து அறுபது வரை.
0: இது ஏதோ திரைப்பட நன்றி சார், நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். அது என்ன இந்த கம் மட்டும் இதுக்கு முன்னாடி கேட்டுச்சு.
3: வணக்கம்.
0: வணக்கம், வாங்க, யார் பேசுறீங்க?
3: வடகர்லூர் மாங்காயன் பேசுறேம்மா.
0: எங்க இருந்து சார் வந்திருக்கீங்க? ஊருக்கு எங்க பேர்? இல்ல இத ஊர் பேர்
3: பாங்க.
0: ஆ சரி,
3: அங்க போறதுல ஆட்டி விட்டாங்க. சரி, ஒரே ஓட்டமா ஓடியது திருவள்ள இருந்தேன்.
0: ஓகே ஓகே.
3: தென்காசி போய், தென்காசி போய், ஆலங்குளம் வந்து
0: ஒவ்வொருத்தரும்
2: கதை சொல்றீங்களா? மாணிக்கவாசகம் சார்?
3: அதையோட

0: கேள்விதான்.
1: கதையில இருக்கு கேள்வி. சரி சரி
0: ஆமா,
1: கேளுங்க.
0: வல்லவன் வல்லவனுக்கு வல்லவன் ஒரு சாதனை பண்ணுவாங்க, பேர் போறது சாதனைய. என்ன சாதனை பண்ணிருப்பாங்க?
1: என்ன சாதனை பண்ணிருப்பாங்க? வல்லவன் வல்லவனுக்கு வல்லவன் சாதனை பண்ணாங்களாம். என்ன சாதனை பண்ணிருப்பாங்க? ஏதோ வல்லவன் சொல்ற அளவுக்கு ஏதோ சாதனை பண்ணிருக்காங்க
0: அப்படிதானே?
1: இந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அதுதானா ஆன்சர்?
0: இல்ல இல்ல இல்ல, வல்ல அது அது வேற. ஆட்கள் எல்லாம் போய் பார்க்க போக ஓடுதாங்க. ஒரு நண்பர் ரெண்டு பேரும் போறாங்க, ஒரு கரடியும் போய் பார்க்கறது.
1: கரடியும் போகுது. எனக்கு தெரிஞ்ச இந்த பதில் மாணிக்க வாசகம் சாருக்கு மட்டும்தான் தெரியும் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற?
2: எனக்கு தான் எதுவுமே தெரியாது.
1: சொல்லுங்க மாணிக்க வாசகம் சார், நீங்களே சொல்லுங்க சார்.
0: வந்தவன் வந்து ஆத்த ஒரு காலில் அடைச்சுக்கிட்டு பனைய பிடிங்கி பல் தேய்ச்சிக்கிட்டு இருந்தானா?
2: எப்பா, இந்த அவங்க சொன்ன மாதிரி இந்த பதில் வந்து உங்களுக்கு மட்டும்தான் சார் தெரியும்.
0: வல்லவனுக்கு வல்லவன் ஆட்கள்லாம் போறாங்க,
2: சரி,
0: அத யானைய வச்சு பாறைய உழவு உழுதுகிட்டு இருந்தானா?
2: சரி,
0: அந்த உடனே அத கரடியும் போயிருக்கா, கைய பிடிச்சி எடுக்கிறதுக்கு பாறைய தூக்கி போடுறாங்கன்னு அதனால ஓட்டமா ஓடியாங்க.
2: சரி, இதெல்லாம் வந்து உங்க சொந்த கதையா? இப்படி முன்னாடி ஏதாவது படிச்சிருக்கீங்களா? எப்படி இந்த கதை?
1: சந்தியா தலையில இருந்து மூடி,
2: நான் இப்போ தலை சொரிஞ்சிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. உள்ளத்தை அளித்தா திரைப்படத்துல இருந்து சிற்பியின் இசையில் மனோ மற்றும் கே எஸ் சித்ராவின் குரலில் பாடல்.

0: நேரம் 4:54 கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 மற்றும் பண்பலை 102.6.
1: சொல்லுங்க சந்தியா,
0: பொதுகை தும்பை நிகழ்ச்சியும் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மார்க்ஸ் எல்லாம் எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லிருக்கீங்க.
1: 6 பாயிண்ட்.
0: ஓகே,
1: நீங்க
0: போட்டுக்கிட்டீங்களான்னு தெரியல. அது வேற நேர்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா?
1: யாரார் நேர்கள்
0: சொல்லுங்க, அவங்க பெயர்கள்லாம் சொல்லுங்க.
1: சென்னை மாலினி, மாவடிக்கால் மகாலட்சுமி, காரக்குறிச்சி கிருஷ்ணன், முல்லக்காடு பாபு, குற்றாலம் அம்பலவாணன், அப்புறம் வடக்கு கருமனூர் மாணிக்கவாசன்.
0: ஓகே நேர்களே, நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் கிட்ட பேசிட்டு இருந்தது நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன் மற்றும்
1: நான் உஷா.
0: நிகழ்ச்சியின் நிறைவான பாடல்

0: நேர்களை தொடர்வது 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். இந்தியா ஜப்பான் இடையிலான இருதரப்பு உறவுகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உயர்கல்வித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியிருக்கிறார். வைகை ஆற்றை மீட்க இளைஞர்கள் முன்வர வேண்டும் என ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உயர்தரத்திலான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என கூறி வரும் தாவேகா பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான சி விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்ப்பது ஏன் என திமுக வினவியுள்ளது. தொண்டர்களை நம்பிதான் அஇஅதிமுக உள்ளதாக அக்கட்சி கூறியிருக்கிறது. தமிழகத்தில் அரிசி விலையை குறைக்கும் நோக்கில் அரிசி ஆலைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மின் கட்டணத்தை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ருமேனியா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலையில் நடைபெறும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி முதலில் பேட் செய்து வருகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 6.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாலை வணக்கம் நேர்களே, நேரம் 5:03. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி படமும் பாடலும். நிகழ்ச்சி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன். இன்றைக்கி எந்த வருஷத்தினுடைய திரைப்படத்தை பற்றி நம்ம பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2008 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் பேச போகிறோம். முதல் திரைப்படமாக பிரிவோம் சந்திப்போம் திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். இயக்குனர் கருபழனியப்பன் எழுதி இயக்கிய இந்த திரைப்படம் வந்து குடும்ப உறவுகளுடைய முக்கியத்துவத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான் இது. படத்தில் சேரன் மற்றும் ஸ்னேகா முதல் முறையாக கதாநாயகன் கதாநாயகி அதாவது ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. அந்த ஆட்டோகிராஃபர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு மாதிரி வந்திருப்பாங்க. இதில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேருமே. இந்த படத்தில் ஸ்னேகாவுடைய கதாபாத்திரம் வந்து விசாலாட்சி அப்படிங்கிற பேரில் வரும், சாலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதாபாத்திரம் அவருடைய திரைப்பயணத்தில் ரொம்ப பாராட்டப்பட்ட வேடங்களில் வந்து ஒன்றா கருதப்படுது. தனி குடும்ப வாழ்க்கையால் ஏற்படக்கூடிய தனிமை மற்றும் மனநல பாதிப்பு மாதிரியான விஷயங்களை உணர்வு பூர்வமாக எடுத்து சொன்ன திரைப்படம் தான் இந்த பிரிவும் சந்திப்போம். பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம், 2008 இது. பெரிய திரைப்படங்களுக்கு மத்தியில் வந்தாலும் குடும்ப கதையால் ஒரு தனி கவனம் பெற்றது தான் சொல்லணும் பிரிவோம் சந்திப்போம் திரைப்படத்தை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காரைக்குடி அப்புறம் செட்டிநாட்டு பகுதியினுடைய கூட்டு குடும்ப வாழ்க்கை, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பாரம்பரியம், அப்புறம் திருமண சடங்குகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக படமாக்கப்பட்டிருக்கும். இந்த படத்துக்காக ஸ்னேகா அவர்களுக்கு வந்து விருது கூட கிடைச்சிருக்குங்க.

0: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு 2008 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்த திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாரடி நீ மோகினி. இயக்குனர் மித்ரன் ஆர் ஜவஹர் அவர்களுடைய முதல் படம் இது. இந்த படம் பார்த்தீங்கன்னா செல்வராகவன் இயக்கிய தெலுங்கு திரைப்படத்தினுடைய ரீமேக் தான் இந்த யாரடி நீ மோகினி. April 4 அதாவது 2008 April 4 ரிலீஸ் ஆனது இந்த திரைப்படம். 2008 அந்த வருஷத்தினுடைய மிகப்பெரிய வணிக வெற்றி படங்களில் ஒன்று அமைஞ்சது இந்த யாரடி நீ மோகினி. படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் நயன்தாரா இவங்களோட ஜோடி வந்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது. தனுஷினுடைய தந்தையா வந்து நடிகர் ரகுவரன் வந்து நடிச்சிருப்பார். இது வந்து அவருக்கு கடைசி திரைப்படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை காதல் குடும்ப உணர்வுகள்னு எல்லாத்தையும் சமநிலையாக இணைச்சி கொடுத்துருப்பார் இயக்குனர். தமிழ் சினிமாவில் வந்து சிறந்த திரைப்படங்களில் இன்று வரைக்கும் ஒன்றா இருக்கக்கூடியது தான் இந்த யாரடி நீ மோகினி.
1: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

நேர்களை கேட்டு இருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. 2008 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். கேபி ஜெகன் எழுதி இயக்கிய திரைப்படம் தான் ராமன் தேடிய சீதை. இந்த படத்தினுடைய கதாநாயகனாக சேரன் நடிச்சிருப்பார். அவர் நடிப்பு பார்த்திங்கன்னா நம்ம மனசு தொடக்கூடிய ஒரு குடும்ப உணர்வு படமாக அமைஞ்சிச்சு ராமன் தேடிய சீதை. செப்டம்பர் 19, 2008 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தில் பார்த்தீங்கன்னா விமலா ராமன், ரம்யா நம்பீசன், நவ்யா நாயர், கஜாலா, கார்த்திகான்னு 5 கதாநாயகர்கள் நடிச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய கதையும் பார்த்திங்கன்னா கதாநாயகனுடைய வாழ்க்கை பயணத்தில் வந்து ஒரு முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த கதை வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்காக பெண் பார்க்க சொல்லும் போகக்கூடிய கதையை மட்டும் இல்லாமல் நேர்மை, மனிதநேயம், மன்னிப்பு, தன்னம்பிக்கைன்னு பல மதிப்புகளை ரொம்ப அழகாக சொன்ன திரைப்படம் தான் ராமன் தேடிய சீதை.

நீங்களே கேட்டுட்ருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு 2008 வெளியான திரைப்படங்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் சுப்பிரமணியம் இயக்குனர் எம் ராஜா இயக்குனர் தெலுங்கு திரைப்படத்தினோட ரீமேக் தான் இந்த திரைப்படம்ங்க. தெலுங்கு படத்தில் நடித்த ஹீரோயினும் அப்பா கேரக்டர் நடித்த பிரகாஷ் ராஜ், ஜெனிலியா டிசோசோ ரெண்டு பேருமே தமிழ்லையும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதாநாயகன் வந்து ரவி மோகன் அவர்கள். அவருடைய கேரக்டர் நேம் பார்த்தீங்கன்னா சந்தோஷ். குடும்ப ரசிகர்கள்ட்ட ரொம்ப பிரபலமான பெயர் இந்த சந்தோஷ். படத்தினுடைய மையக்கரு பார்த்தீங்கன்னா காதல் கிடையாது, அப்பா மகன் உறவு, அப்புறம் தலைமுறை இடையான ஒரு புரிதல், இதைத்தான் மையக்கருவாக வச்சு எடுத்திருக்காரு இயக்குனர் ராஜா அவர்கள். பிரகாஷ் ராஜ் நடித்த சுப்பிரமணியம் அப்படிங்கிற கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் என்றைக்குமே நினைவில் இருக்கக்கூடிய தந்தை கதாபாத்திரங்களில் ஒன்றா இருக்குது. அப்புறம் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாத். இவர் இசையமைத்த அத்தனை பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க.

நேரம் 5:27 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் 2008 வெளியான திரைப்படங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியபுரம். சசிகுமார் தான் இந்த படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானார். படத்தை அவரே எழுதி தயாரித்து முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருந்தார். குறைஞ்ச பட்ஜெட்டில் உருவான இந்த படம் பார்த்திங்கன்னா 2008 அந்த வருஷத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி படங்களில் ஒன்றாக மாறி தமிழ் சினிமாவினுடைய புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி தான் சொல்லணுங்க. படம் முழுக்கவே பார்த்திங்கன்னா 1980களில் உள்ள மாதிரியே இருக்கும். மதுரையை அப்படியே தத்ரூபமாக காட்டியிருப்பாங்க. அதாவது அந்த காலத்தில் இருக்க மாதிரி ட்ரெஸ்ஸு, மேக்கப்பு, ஹேர் ஸ்டைலு, சைக்கிள், பைக்குன்னு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. தெரு அமைப்புகள் கூட பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருந்தது. அந்த காலத்தை அப்படி கொண்டு வரதுல ரொம்ப கவனமா இருந்திருக்காங்க படக்குழுவினர். இந்த படத்தின் மூலமா பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் வசந்தன் வந்து இசையமைப்பாளரா அறிமுகமானார்.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு 2008 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம் நேர்களே. அடுத்த திரைப்படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாரணம் 1000. கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கிய இந்த படம் பார்த்தீங்க

அவருடைய தந்தைக்கு சமர்ப்பணமாக உருவாக்கப்பட்ட திரைப்படமாங்க இந்த வாரணமாயிரம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கதையில் சுமார் 70% வந்து அவருடைய சொந்த வாழ்க்கை அனுபவங்கள் தான் இருக்குமா இந்த திரைப்படத்தில். இந்த படத்தினுடைய கதாநாயகன் சூர்யா இந்த ரெண்டு வேடமாக வந்திருப்பார், அதாவது அப்பா மகன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அந்த சின்ன வயசு தோற்றத்திற்காக சுமார் ஒரு 8 மாதங்கள் பார்த்தீங்கன்னா கடுமையாக உடற்பயிற்சிலாம் செஞ்சு சிக்ஸ் பேக்ஸ் தோற்றத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காரு, ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. படத்தினுடைய கதாநாயகி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷமீரா ரெட்டி. அவங்க முத முதல் அப்போ தான் அறிமுகமாகறாங்க வாரணம் திரைப்படம் மூலமா. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தந்தை மகன் பாசம், காதல், இழப்பு, தன்னம்பிக்கை, வாழ்க்கை பயணம்னு ஒரு உணர்வு பூர்வமான கதையை சொல்லியிருப்பாரு வாசுதேவ் மேனன்.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்றைக்கி 2008 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கிறோம். அடுத்த திரைப்படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூ திரைப்படம். இயக்குனர் சசி இயக்கிய இந்த படம் பார்த்தீங்கன்னா, எஸ் தமிழ்ச்செல்வன் எழுதிய வெயிலோடு போய் அப்படிங்கிற சிறுகதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த பூ திரைப்படம். இந்த படத்தில் வந்து நடிகை பார்வதி தமிழில் அப்போ தான் அறிமுகமாகறாங்க. அவர் நடித்த மாரி அப்படிங்கிற அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா பெரிய பாராட்ட பெற்ற கேரக்டராக அமைஞ்சது. அப்புறம் ஸ்ரீகாந்த் அப்புறம் பார்வதி இவங்க ரெண்டு பேருடைய இயல்பான நடிப்பு பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஒரு பெரிய பலமாக அமைஞ்சது. குறிப்பாக பார்வதியுடைய நடிப்புக்கு பார்த்தீங்கன்னா பல விருதுகள் அவருக்கு கிடைச்சது. அது போக அந்த திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்குனர் அப்படின்னு பல விருதுகள் வாங்கியிருக்கு அந்த பூ திரைப்படம். குறைஞ்ச பட்ஜெட்டில் உருவானாலும் நடிப்பு அப்புறம் காட்சிகளால் என்றைக்குமே நினைவில் நிற்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் அமைஞ்சிருக்கு இந்த பூ திரைப்படம்.

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு 2008 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா குருவி. தரணி இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் குருவி. விஜய் அவர்கள் மற்றும் த்ரிஷா அவர்கள் கூட்டணியில் 4வது முறையாக இணைந்த திரைப்படம் தான் இந்த குருவி திரைப்படம். விஜய் அவர்கள் அப்புறம் தரணி வித்யாசாகர் கூட்டணியில் கில்லி வெற்றிக்கு பிறகு மீண்டும் இணைஞ்சதுனால இந்த குருவி திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உருவாகிருந்தாங்க. இந்த படத்தினுடைய வில்லனாக வந்து சுமன் நடிச்சிருக்காரு. படத்தினுடைய முக்கிய காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா மலேசியா, சென்னை அப்புறம் நியூசிலாந்து இந்த மாதிரி இடங்களில் படமாக்கப்பட்டிருக்கு.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் 2008 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த திரைப்படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீமா. எஸ் லிங்கசாமி இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விக்ரம், த்ரிஷா, பிரகாஷ் ராஜ்னு இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ். இவர் வந்து லிங்கசாமி கூட இவர் இணைந்த ஒரே திரைப்படம் இது மட்டும்தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸாக வந்திருக்கு. பழனி, காலை, பிரிவோம், சந்திப்போம் இந்த படங்களோட போட்டியாக வெளியாயிருக்கு. இந்த திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சான். ஏன் அப்படின்னா அந்நியன் வெற்றிக்கு அப்புறம் விக்ரம் நடித்த ஒரு பெரிய திரைப்படம் இந்த திரைப்படம் தான்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6 மணி. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாமா? இந்த நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து மாலை 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரை இசை, 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் ராஜசேகரன். இந்த 7:25 நம்மைச்சுற்றி, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிலவரம், 7:32 ஆசையஞ்சல், 8:05 குக்கு, 9:15 திரை இசை, 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் ஆற்றுப்படை நூல்களின் கட்டமைப்பும் பாடுபொருளும். இன்றிரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நேயர்களின் விருப்ப பாடல்கள். 10:30 ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் லண்டனில் உள்ள ஓவல் மைதானத்தில் நடைபெறும் 2வது அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்க அணிகள் மோதும் போட்டியின் வர்ணனையை கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை நமது ஒலிபரப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாமா? நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, பெண் கல்வி அவசியம் உரை வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள், 6:15 வணக்கப்போக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், காலை 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள். நாளை காலை 7 மணிக்கு தொழில் அறிவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் பயிற்றுனர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். தொடர்ந்து வணக்கம் பரணியில் 7:25 தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். தொடர்ந்து ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே தாமஸ் அவர்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். தொடர்ந்து இன்றைய குறுஞ்செய்தி. காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரை இசை. நாளை காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நினைத்த வெற்றியை அடைய உதவுவது சாமர்த்திய வழியா அல்லது சத்திய வழியா என்ற தலைப்பில் நேயர்கள் பேசலாம். 10:02 மனம் விரும்புதே நேர்விருப்பு பாடல்கள். 11:00 மணித்திருநாடு, இதில் அசாமின் காசிரங்கா தேசிய பூங்கா. மதியம் 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே, இதில் எதிர்பாராமல் வரும் சிறு சிறு செலவுகளை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்ற தலைப்பில் தொழில் பேசலாம். மதியம் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இதில் தேசிய உற்பத்தி இயக்கம். ஒன்று 10 நலம்தானா நிகழ்ச்சியில் சத்துக்கள் நிறைந்த செவ்வாழை. தொடர்ந்து 1:55 நலம்தானா நிகழ்ச்சியில் சிறுநீரக கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையருவி, 3:02 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர்

நிகழ்ச்சி. நாளை மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 2009 வெளிவந்த திரைப்படங்கள் மற்றும் பாடல்கள். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7:00 திரை இசை. நாளை இரவு 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சி மூர்த்தி. 7:25 நம்மை சுற்று, 7:30 ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை போட்டியின் தினசரி நிலவரம். இரவு 7:32 அறிவியல் நேரம். 8:05 ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் சங்கிலி புதத்தார் கதை மகுடாட்டம் வழங்குபவர் திருநெல்வேலி ஜங்ஷன் தங்கசாமி குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். 9:15 செய்தி சுடர். 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் இலக்கியங்களில் மறக்க முடியாத கதாபாத்திரங்கள். 10:00 சுகமான ராகங்கள் நேர்களின் விருப்ப பாடல்கள். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நாம் இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். ஜலியஞ்சல்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பக்தி மாலை நிகழ்ச்சியோடு 6:11 ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இனிய நல் சிந்தனைகளோட பக்தி பாடல்களும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். ஆண்டவனின் விருப்பத்தோடு தான் எல்லா செயல்களும் நடக்கின்றது. பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களுடைய பொன்மொழிகளோட முதல் பாடல் நாம துவக்கலாம். கோவிந்தராஜன் பாடிய பாடல்

என் பணம் என் படிப்பு என்ற எண்ணம் நமக்கு சிறிதும் வேண்டாம். நாம் மக்களின் சேவகன், நான் பக்தன் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். அடுத்த பாடலும் சீர்காழியார் பாடிய பாடல்தான் வருகின்றது.

கடவுளை அடைய வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கும்போது நம்முடைய மனம் பக்குவமாகி விடுகின்றது. டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம்.

இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில் ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலி நவம்பர் 102.6. தாய் தந்தை மீது அன்புள்ளவருக்கு தெய்வ பக்தி எளிதில் உண்டாகும். பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களுடைய பொன்மொழிகளோட பாடல்கள் நாம கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்த பாடல் அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்காங்க.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை.

நேர்களே, நமது ஒலிபரப்பில் இன்று இரவு 8:05 குக்கு நிகழ்ச்சியில் நேர்களுடைய விருப்ப பாடல்கள் இடம்பெற இருக்குது. 10:00 மணிக்கு சுகமான ராகங்களையும் நம்ம நேர்கள் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு பாடல் கேட்கும்

வச்சு இருக்குது. அடுத்து நாம் கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.

தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ருமேனியா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்தியா ஜப்பான் கூட்டு பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு பல துறைகளிலும் வெற்றியடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் விரைவான வளர்ச்சிக்கு ஏற்ப ஜப்பான் அளித்து வரும் முதலீடுகள் ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிப்பதாக அவர் கூறினார். இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் ஆற்றல்மிக்கதாகவும் பயனளிக்கும் வகையிலும் உயர்த்துவதற்கு இரு நாடுகளும் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பாதுகாப்பு, சுகாதாரம், பொருளாதார பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஜப்பான் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். விநியோக சங்கிலி தொடரில் ஏற்பட்டுள்ள தடைகள் காரணமாக உலகளாவிய வர்த்தகம் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் சூழ்நிலையிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது என்றும், விரைவாக பொருளாதார வளர்ச்சி பெற்று வரும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா நீடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளில் தனியார் துறை முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் ஜப்பான் நாட்டின் சர்வதேச ஒத்துழைப்புக்கான வங்கி மேற்கொண்ட ஆய்வில் இந்தியா முதலீட்டுக்கு உகந்த நாடாக உறுதி செய்யப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இம்மாநாட்டில் உரையாற்றிய ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாச்சி, இந்தியாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ள போதிலும் எரிசக்தி பாதுகாப்பும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டார். தாராள மற்றும் வெளிப்படையான எரிசக்தி வர்த்தகத்திற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் திருமதி சனே தகாச்சி கூறினார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரையில் தென்னிந்திய ஆய்வு மையம் மற்றும் தனியார் கல்லூரி இணைந்து நடத்திய நேதாஜியின் INA சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் கட்டுரை போட்டிக்கான பரிசளிப்பு விழாவில் அவர் உரையாற்றினார். குஜராத்தில் உள்ள நிரஞ்சனா ஆற்றை இளைஞர்கள் சுத்தம் செய்ததை அவர் எடுத்துரைத்தார். அதேபோல் வைகை ஆற்றை சுத்தம் செய்யவும் இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று கூறிய அவர், இதற்காக அனைத்து மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்த தேசத்திற்காக உறுதிமொழி எடுத்தது போல் நமது நாட்டை முன்னேற்றுவதற்கு நாம் உறுதிமொழி ஏற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு KA செங்கோட்டையன், திரு மரிய வில்சன் மற்றும் அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உயர்தரத்திலான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த பெருங்குடியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் மாணவர் விடுதி கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அமைச்சர், சட்டக்கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கும் மாணவர்களுக்கான அமைதியான மற்றும் தரமான கல்விச் சூழலை உருவாக்கி தருவதற்கும் மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மாணவர்களின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்ய

0: வகையில் அனைத்து நவீன அடிப்படை வசதிகளுடன் இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், நடவுப் பொருட்கள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் உரிய நேரத்தில் கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், சமையல் எண்ணெய் இயக்கம் மற்றும் பருத்தி இயக்கம் போன்ற முக்கிய திட்டங்களை தொடர்ச்சியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் நோக்கில் காய்கறி, பழம், மலர் சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைந்து தீர்வு காணப்படும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் ஊராட்சியில் இத்திட்டத்தினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இத்திட்டத்திற்கான ஊதியம் நாளொன்றுக்கு 336 ரூபாயிலிருந்து 345 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். விவசாயிகள் மற்றும் நெசவாளர்களின் கூட்டுறவு சங்க கடன்களை ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கான வேலை நாட்களை ஆண்டுக்கு 200 நாட்களாக உயர்த்த வேண்டும் என்றும் நாளொன்றுக்கு 700 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தூய்மை பணியாளர்களை அரசு பணியாளர்களாக சேர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். விவசாயிகள் நலனை காக்க பாலாற்றில் தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகி உள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டியிருந்தது. இன்று காலை 8 மணி அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஒடிசா மேற்கு வங்க கடலோரப் பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. மேலும் தெற்கு குஜராத்திலிருந்து கர்நாடகா வரை கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூலை 3 மற்றும் 4 தேதிகளில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். சென்னை ஓக்கியம் துறைப்பாக்கம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் புதிய மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தை மாவட்ட முதன்மை நீதிபதி சுபா தேவி இன்று திறந்து வைத்தார். விழுப்புரத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணாநகர் கோபுர பூங்காவினை பார்வையிட்ட மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் பூங்காவில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். விளையாட்டுச் செய்திகள். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 2-6, 11-9 என்ற செட் கணக்கில் ருமேனியா இணையை வென்றது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. கலேயில் இன்று தொடங்கிய

0: இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ருமேனியா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நாம் மீண்டும் இணைகின்றோம் ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியில். நம்முடைய கண்கள் தான் நம் உள்ளத்தின் வாசல். அதன் மூலம் உள்ளத்தில் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். ஹேமா ஜான் பாடியிருக்காங்க, அடுத்த பாடல் நாம கேட்கலாம்.

இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. உலகியல் வாழ்வில் ஈடுபடுபவர்களுக்கு ஏதாவது ஒரு இடத்தில் இடரல் வரலாம், ஆனாலும் நமக்கு சகிப்புத்தன்மை அவசியம். ஜாலி ஏப்ரஹாம் பாடியிருக்காங்க, அடுத்த பாடல் நமக்கு கேட்கலாம்.

கடவுளுக்கும் அவரது திருநாமத்திற்கும் வித்தியாசம் என்பது கிடையாது. எம் ஹனிஃபா பி வசந்தா பாடியிருக்காங்க, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம்.

அடுத்தவருடைய குற்றத்தை சிந்தித்து நாம் ஏன் நம்முடைய காலத்தை வீணாக்க வேண்டும்? பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் நாம் கேட்கலாம். எம் ஹனீஃபா பாடியிருக்காங்க.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7 மணி, இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 இல். திரையிசையில் 2 சூப்பரான பாடல்கள் வர இருக்குது. மொதல் பாடல் கேட்போமா? யுகேந்திரன் ரேஷ்மி பாடியிருக்காங்க, பார்த்திய நசிந்தேன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ராஜசேகரன்.
1: திண்டுக்கல் மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கால் மற்றும் வாய் கணைய நோய் தடுப்பூசி சிறப்பு முகாம்கள் வருகின்ற ஆகஸ்ட் 10 வரை நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் 41 இந்த முகாம்கள் நடைபெறும் எனவும், இந்த சுற்றில் சுமார் 291,700 கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். காற்றின் மூலம் வேகமாக பரவும் இந்நோயானது கறவை மாடுகளின் பால் உற்பத்தியை குறைத்து விவசாயிகளுக்கு பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும். எனவே விவசாயிகள் தங்களது பசுக்கள், எருமைகள் மற்றும் 4 மேற்பட்ட இளங்கன்றுகளுக்கு இந்த தடுப்பூசியை தவறாமல் செலுத்தி தங்கள் கால்நடையை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மறைவினர் வகுப்பைச் சேர்ந்த தனிநபர்கள், சுயஉதவிக் குழுக்கள் மற்றும் மாணவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக டாப் செட்கோ நிறுவனம் மூலம் பல்வேறு கடனுதவிகள் வழங்கப்பட உள்ளன. இத்திட்டத்தின் கீழ் சிறு தொழில் மற்றும் வியாபாரம் செய்ய தனிநபர்களுக்கு அதிகபட்சமாக 25 ரூபாயும், சுயஉதவி குழுக்களுக்கு 25 ரூபாயும், கறவை மாடுகள் வாங்க 120,000 ரூபாயும் 7% முதல் 8% வட்டி விகிதத்தில் கடனாக வழங்கப்படும். மேலும் தகுதியுடைய மாணவ மாணவியர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயில 25 ரூபாய் வரை கல்விக் கடனும் வழங்கப்படுகிறது. குடும்ப ஆண்டு வருமானம் 5 ரூபாய்க்கு மிகாமல் உள்ள தகுதியுடைய பயனாளிகள் உரிய ஜாதி, வருமானம், இருப்பிட சான்று மற்றும் குடும்ப அட்டை, அடையாள அட்டை நகலுடன் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம் அல்லது கூட்டுறவு வங்கியில் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். பழனி நகராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் உள்ள நீர் ஆதாரங்களை தூய்மைப்படுத்தி சுற்றுலா தலங்களாக மேம்படுத்துவது குறித்து மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பழனி சண்முக நதி, வையாபுரி குளம் மற்றும் கோதைமங்கலம் நீர்நிலைகளில் ஆகாய தாமரைகளை அப்புறப்படுத்தவும், பிளாஸ்டிக் கழிவுகளை தடுக்க வலைகள் அமைக்கவும், கழிவு நீரை முறைப்படுத்தவும் துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், இத்திட்டத்திற்கான திட்ட அறிக்கை மற்றும் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கவும் பணி நிறைவடைந்ததும் பொதுமக்களின் பங்களிப்புடன் பணிகள் விரைவில் தொடங்கும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். வேடசந்தூர் மற்றும் ஆத்தூர் பகுதிகளில் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை சார்பில் நடைபெறும் பணிகள் மற்றும் சமூக நீதி விடுதிகளின் வசதிகள் குறித்து அமைச்சர் சம்பத்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். வேடசந்தூர் ஈ சித்தூர் கிராமத்தில் சுமார் 3,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் மாணவியர் விடுதி கட்டடப் பணிகளை தரமான முறையில் விரைந்து முடிக்க அமைச்சர் உத்தரவிட்டார். தொடர்ந்து கொண்டமநாயக்கம்பட்டி கள்ளர் பள்ளி விடுதியில் உணவின் தரத்தை நேரில் சாப்பிட்டு ஆய்வு செய்த அவர், சின்னாலப்பட்டியில் புதிய விடுதி கட்டணம் அமைக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி விடுதிகளில் அனைத்து அடிப்படை வசதிகளும் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் உறுதியளித்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோருக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக 41 மனுக்கள் பெறப்பட்ட இக்கூட்டத்தில் தகுதியான 6 பயனாளிகளுக்கு மின் மோட்டார் பொருத்திய தையல் இயந்திரங்கள், புற்றுநோய் நிவாரண நிதி மற்றும் கண் கண்ணாடி மானியம் என மொத்தம் 53,800 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். நாட்டின் உற்பத்தி துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நிலையான வேலை வாய்ப்புகளை ஊக்குவிக்கும் நோக்கில் கடந்த 2025 ஆகஸ்ட் 1 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா என்ற திட்டமானது தொடங்கி வைக்கப்பட்டது. இதன் மூலம் நாடு முழுவதும் சுமார் 3.5 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஊழியர்களின் திறன் மேம்பாடு மற்றும் நிலையான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ள இத்திட்டத்தின் கீழ் தொழிலாளர் வைப்பு நிதி கணக்குடைய நிறுவனங்களில் புதிதாக இணையும் ஊழியர்களுக்கு அதிகபட்சமாக 15,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது. பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டம் குறித்து திண்டுக்கல் மாவட்ட தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவன அமலாக்க அதிகாரி கண்ணதாசன் தெரிவிக்கையில்,
2: பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா இந்த ஸ்கீமோட பேரு. இந்த ஸ்கீம்ல வந்து 2 விதமான பலன்கள் கொடுக்குறாங்க. ஊக்கத்தொகையாக கொடுக்குறாங்க, நிறுவனத்திற்கும் கொடுக்குறாங்க, அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களும் கொடுக்குறாங்க. முதலில் வந்து அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களின் எண்ணிக்கையில் அடிப்படையில் புதிதாக சேரும் தொழிலாளர்கள், முதல் முறையாக பணியில் சேர்ந்து PF மெம்பராக சேரும் தொழிலாளர்களுக்கு இந்த ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது. இது அவர்களுடைய 1 PF சம்பளத்தை அவர்களுக்கு திரும்பி வழங்கும் திட்டமாகும். இந்த திட்டத்தில் அதே தொழிலாளி அந்த நிறுவனத்தில் குறைந்தது 1 பணிபுரிய வேண்டும். முதல்

0: ஆறு மாதம் முடிந்த பிறகு அவர்களுடைய பிஎஃப் சம்பளத்தில் 50% தொகையும், இரண்டாவது ஆறு மாதம் முடியும் போது மீதமுள்ள 50% தொகையும் அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். அவருடைய சம்பளத்தில் இருந்து அதிகபட்சமாக 15,000 வரை அவர்களுக்கு கிடைக்கும்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ். ராஜசேகரன். ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14 கோடியே 20 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெறுகிறது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவ குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பிரதமர் திருமதி சனா தகச்சியுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரு நாடுகளும் உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக விளங்குவதாக தெரிவித்தார். பொருளாதார பாதுகாப்புக்கும் எரிசக்தி பாதுகாப்புக்கும் இந்தியாவும் ஜப்பானும் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14 கோடியே 20 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 4% கூடுதலாகும். கடந்த மாதத்தில் பயணியர் போக்குவரத்திலும் நிலையான வளர்ச்சி காணப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் மட்டும் 63 கோடியே 81 லட்சம் பயணிகள் ரயில்களில் பயணித்துள்ளனர். கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தை காட்டிலும் இவ்வாண்டு 19.1% கூடுதலாக உரங்கள் ஏற்றிச் செல்லப்பட்டுள்ளதாகவும் இதர சரக்குகள் 17.3% அதிகரித்துள்ளதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் தேவையை கருத்தில் கொண்டு நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை பெட்ரோலியத்துறை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த 12 மாதங்களுக்குள் நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறன் 30 கோடி மெட்ரிக் டன்னாக உயரும் என கூறினார். பீகார் மாநிலம் பான்கிபூர், மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியா, குஜராத் மாநிலம் மஞ்சுளாபுரா சட்டப்பேரவை தொகுதிகளில் இம்மாதம் 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனுக்கள் இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. மனுக்கள் மீதான பரிசீலனை வரும் 14ஆம் தேதி நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற 16ஆம் தேதி கடைசி நாள். இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் 3ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் வெளியிடப்படும். பீகார் மாநிலம் பாங்கிபூரிலிருந்து பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் ராஜினாமா செய்ததை அடுத்தும் மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியாவிலிருந்து காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ராஜேந்திர பாரதி பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்தும் குஜராத் மாநிலம் மஞ்சளாபுரா பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர் யோகேஷ் பாய் நரேந்தாஸ் பட்டேல் காலமானதை அடுத்தும் இந்த 3 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. நிலையான தொழில் சூழலை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மின்சார வாகனங்கள் தொடர்பான தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். சுற்றுச்சூழல் அனுமதி வழங்குவதற்கான நெறிமுறைகளை எளிதாக்குவதில் முன்னுரிமை அளித்து வருவதாக கூறிய அவர், பரிவேஷ் இணையதளம் மூலம் இதற்கான விண்ணப்பங்களை சரிபார்த்து அனுமதி அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் முதலீடுகளை ஈர்த்து வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதுடன் பொருளாதாரம் வளர்ச்சி அடைவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசின் தொழில் கொள்கைகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஏற்ப நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் குறித்த மாநில பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர்களுக்கான தேசிய பயிலரங்கு நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகேல் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியத்தில் நிதிக்குழுவின் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து

0: இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக

0: வழங்கப்படுகிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் திருப்பதியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் இணைந்து இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், கிராமப்பகுதிகளில் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு இதனை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். வேலை நாட்கள் 100 125 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்காக மத்திய அரசு 95,600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறிய அவர், மாநில அரசுகளின் பங்குடன் மொத்தமாக 151,282 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் கீழ் ஒவ்வொரு நபருக்கும் நாளொன்றுக்கு 312 ரூபாய் ஊதியமாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த திட்டத்திற்காக 750,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என கூறிய அவர், இதன் மூலம் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் ஆண்டொன்றுக்கு 2 கோடி ரூபாய் வழங்கப்படும் என திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கு மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பூண்டி ஊராட்சி ஒன்றியம் கைவண்டூர் கிராம பஞ்சாயத்தைச் சேர்ந்த பயனாளிகள் திட்ட வேலை நாட்களை 125 உயர்த்தியிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர்.
2: என் பேர் பூங்கோதை. இந்த 100 நாள் திட்டம் 125 கொடுத்துருக்குறாங்க. 336 ரூபாய் போட்டிருக்கிறாங்க. திட்டத்தை அறிவித்த மோடி ஐயாவுக்கு நன்றி செலுத்துக்கிறேன்.
3: என் பேர் லட்சுமி. இந்த 100 நாள் திட்டம் வந்து 100 நாளாக இருந்தது, 125 உயர்த்தியிருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த திட்டத்தை உறுதிப்படுத்தின பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம்.
1: பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருதுக்கு வரும் 31 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 5 வயதிலிருந்து 18 வயது வரையிலானோர் இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. அமைச்சகத்தின் awards.gov.in என்ற இணையதளத்தில் இதற்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவ குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துள்ளனர். ஆபரேஷன் அமித்சாத் என்ற பெயரில் இந்திய மருத்துவக் குழுவினர் வெனிசுலாவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மருத்துவ சேவை செய்து வருகின்றனர். கடந்த மாதம் 24 தேதியன்று ரிக்டர் அளவுகோலில் 7.2 மற்றும் 7.5 பதிவான கடுமையான நிலநடுக்கத்தால் 2,000 மக்கள் உயிரிழந்தனர். மத்தியப்பிரதேச மாநிலம் இந்தூரில் 21 லட்சம் மரக்கன்றுகள் நடப்படும் என அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மரக்கன்றுகள் நட உள்ளதாக கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ப்ரூனோ நாவரோ டேவிட் வேகா இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் ஸ்பெயின் ஆஸ்திரியாவையும் நாளை காலை 4:30 போர்ச்சுக்கல் குரேஷியாவையும் எதிர்கொள்கின்றன. பெல்ஜியம் அமெரிக்கா அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14.2 கோடி டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் 3 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெறுகிறது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவக் குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர்.

0: இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. இணைகின்றோம் ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நம்மை சுற்றியுள்ள தகவல்கள் நாம் தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு மகாஜன் இந்திய ஆட்சிப்பணி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல், வீரதீர செயல் புரிந்த குழந்தைகள் மத்திய அரசின் விருதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. மத்திய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் மூலம் ஆண்டுதோறும் வீரதீர செயல்கள், விளையாட்டு, சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், கலை மற்றும் பண்பாடு போன்றவற்றில் சிறந்து விளங்கும் 5 முதல் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது வழங்கப்பட்டு வருது. 2026 விருது வேண்டி பதிவு செய்யும் தகுதி உள்ள விண்ணப்பதாரர்களின் கருத்துருக்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பரிந்துரைப்படி அனுப்ப வேண்டிய கால அவகாசம் வந்து இந்த மாதம் 31 வரை வழங்கப்பட்டிருக்கு. அதனால் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் மத்திய அரசின் இணையதளமான awards.gov.in என்ற இணையதளத்தில் 15/7/2026 பதிவு செய்யுமாறும், பதிவு செய்த விண்ணப்பதாரர்கள் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு 176 முத்துசுரபி பில்டிங், மணிநகர், பாளை ரோடு, தூத்துக்குடி என்ற முகவரிக்கு வந்து அனுப்பி வைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக மேலும் விவரங்கள் தேவை அப்படின்னா 0461-233-11-88 என்ற மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலக தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டும் கேட்டுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பு. 9வது சுற்று கால்நடைகளுக்கான கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி பணி இந்த மாதம் நேற்று 1 தொடங்கி 31 வரைக்கும் கூட நடைபெற இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த தடுப்பூசி பணியில் தடுப்பூசி போடாமல் விடுபட்ட கால்நடைகளுக்கான தடுப்பூசி பணி 10 வரையிலும் கூட நடைபெறும் அப்படின்னு, அதனால் பொதுமக்கள் இந்த விஷயங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பு என்னென்னா, தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் கடன் உதவி வழங்கப்படுது. இது தொடர்பாக விண்ணப்பதாரர்கள் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் இனத்தவராக இருந்தால் விண்ணப்பிக்கலாம். குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சத்துக்கு அதிகமாக இல்லாமல் இருக்கணும். விண்ணப்பதாரர் 18 பூர்த்தி அடைந்து 60 மேற்படாதவராகவும் இருக்கணும். ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்படுது. தனிநபர் கடன் திட்டத்தின் கீழே சிறு வர்த்தகம், வணிகம், விவசாயம் மற்றும் அதனை சார்ந்த தொழில்கள், கைவினைப் பொருட்கள் மற்றும் மரபு வழி சார்ந்த தொழில்கள் செய்வதற்கு அதிகபட்சமாக ₹25 லட்சம் வரை கடனுதவி வழங்கப்படுது. ஆண்டு வட்டி விகிதம் 1.25, 7% மற்றும் 1.25 லட்சம் முதல் 25 லட்சம் வரை 8% கடனை திரும்ப செலுத்தும் காலம் வந்து 3 முதல் 6 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழு கடன் திட்டத்தின் கீழ சுய உதவி குழு உறுப்பினர்கள் சிறு தொழில் வணிகம் செய்வதற்கு ஒருவருக்கு அதிகபட்சமாக 1.25 லட்சம் வரையும், குழு ஒன்றுக்கு அதிகபட்சமாக 25 லட்சம் வரையும் ஆண்டுக்கு 7% வட்டி விகிதத்தில் கடனுதவி வந்து வழங்கப்படுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் கல்வி கடனுக்கான தகுதி மற்றும் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய சான்றுகள் என்ன அப்படிங்கிறதையும் இணையதள முகவரியில் வந்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான இணையதள முகவரி என்ன அப்படின்னா tabcedco.net. மறுபடியும் கூட சொல்லலாம், tabcedco.net அப்படிங்கிற இணையதள முகவரி தான். விண்ணப்பதாரர்கள் கடன் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செஞ்சு ஜாதி, வருமானம் மற்றும் பிறப்பிட சான்றிதழ், குடும்ப அட்டை, ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டை மற்றும் வங்கி கோரக்கூடிய ஆவண நகல்களோட சம்பந்தப்பட்ட மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம், கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் இதிலெல்லாம் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நம்மை சுற்றியில் நம்ம தகவல்கள் கேட்டோம். அடுத்து வரும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இணைந்திருங்கள்.

மீண்டும் இணைகின்றோம் ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. ஆசேஞ்சல் நிகழ்ச்சிக்கு நம்ம வந்தாச்சு நண்பர்களே. ஆசேஞ்சல் நிகழ்ச்சியில் கடிதம் வழியாக நம்முடைய நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் இடம்பெற இருக்குது. இன்றைக்கும் கடிதம் வழியாக நம்ம நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுடைய இனிமையான பாடல்களையும் கேட்டு ரசிப்போமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் இடம்பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அஞ்சல் அட்டையில் ஆசை அஞ்சல் நிலைய இயக்குனர் அகில இந்திய வானொலி பாளையங்கோட்டை திருநெல்வேலி 6270002 என்கிற இந்த முகவரிக்கு வந்து எழுதி அனுப்பலாங்க. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாரோடது அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? உடையாம்பொழியிலிருந்து கேட்டிருக்காங்க பால்ராஜ், ஆகாஷ், பால் தினகரன் இவங்க எல்லாருக்காகவும் 6RO 6RO அப்படிங்கிற படத்துலேருந்து பாட்டு வந்துகிட்டே இருக்குது.

0: நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யார் எழுதி அனுப்பியிருக்காங்க, உங்களுடைய விருப்பமான பாட்டு என்ன அப்படின்னு பார்ப்போமா. மஞ்சள் நீர் காயல் எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா, கொலையன் கரிசல், சந்திரபோஸ் சுஜன் இவங்க எல்லாருக்காகவும் நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து பாடல் நம்ம கேட்கலாம்.
1: மணியே மணிக்குயிலே மாலையிளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
1: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
3: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
1: இது 102.6.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் இணைந்து நம்முடைய நேர்களுடைய விருப்ப பாடல்கள், கடிதம் வழியாக விரும்பி கேட்ட பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். உங்களுடைய விருப்ப பாடலும் ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆசை அஞ்சல் பகுதி, அகில இந்திய வானொலி, எஃப்எம் ரெயின்போ 102.6, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 627-0002 என்கிற இந்த முகவரிக்கு தான். வாங்க, அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக சூரசம்ஹாரம் திரைப்படத்திலிருந்து அருண்மொழி, சித்ராம்மா பாடியிருக்காங்க. இசைஞானி செயலை பாடலாம், கேட்கலாம்.

அடுத்த கடிதம் யாருடையதுன்னு நாம பார்க்கலாம். நீங்கள் கேட்ட இத்திரைப்படத்திலிருந்து அவங்க பாடல் கேட்டிருக்காங்க. மதுரை கைத்தறி நகர், குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, ராமலிங்கம், மோதிமாய், மோதிலால், நந்தினி, மணிமாலா, மந்தாகினி, மண்டோதரி, இவங்க எல்லாரும் கேட்டிருக்காங்க. இவங்களுடைய விருப்ப பாடல் அந்த நீங்கள் கேட்ட விபத்திலிருந்து வந்துட்டே இருக்கு.

மாசாஞ்சல் நிகழ்ச்சியில் நிறைவு கடிதம் நிறைவு பாடல் எது அப்படின்னு பார்த்தோம்னா, வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து பாட்டு. விரும்பி கேட்டவங்க களக்காடுலேருந்து கே கிருஷ்ணா கேட்டிருக்காங்க. பாடல் இதை வந்துட்டே இருக்குது.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்தியா ஜப்பான் கூட்டு பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு பல துறைகளிலும் வெற்றியடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் விரைவான வளர்ச்சிக்கு ஏற்ப ஜப்பான் அளித்து வரும் முதலீடுகள் ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிப்பதாக அவர் கூறினார். இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் ஆற்றல் மிக்கதாகவும் பயனளிக்கும் வகையிலும் உயர்த்துவதற்கு இரு நாடுகளும் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பாதுகாப்பு, சுகாதாரம், பொருளாதார பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஜப்பான் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். விநியோக சங்கிலி தொடரில் ஏற்பட்டுள்ள தடைகள் காரணமாக உலகளாவிய வர்த்தகம் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் சூழ்நிலையிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது என்றும், விரைவாக பொருளாதார வளர்ச்சி பெற்று வரும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா நீடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளில் தனியார் துறை முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் ஜப்பான் நாட்டின் சர்வதேச ஒத்துழைப்புக்கான வங்கி மேற்கொண்ட ஆய்வில் இந்தியா முதலீட்டுக்கு உகந்த நாடாக உறுதி செய்யப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இம்மாநாட்டில் உரையாற்றிய ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாச்சி, இந்தியாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ள போதிலும் எரிசக்தி பாதுகாப்பும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டார். தாராள மற்றும் வெளிப்படையான எரிசக்தி வர்த்தகத்திற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் திருமதி சனே தகாச்சி கூறினார். கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் திருப்பதியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் இணைந்து இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், கிராமப்பகுதிகளில் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு இதனை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். வேலை நாட்கள் 100 இலிருந்து 125 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்காக மத்திய அரசு 95,600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த திட்டத்திற்காக 750,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று கூறிய அவர், இதன் மூலம் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் ஆண்டொன்றுக்கு 2 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரையில் தென்னிந்திய ஆய்வு மையம் மற்றும் தனியார் கல்லூரி இணைந்து நடத்திய நேதாஜியின் INA சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் கட்டுரை போட்டிக்கான பரிசளிப்பு விழாவில் அவர் பங்கேற்று உரையாற்றினார். குஜராத்தில் உள்ள நிரஞ்சன ஆற்றை இளைஞர்கள் சுத்தம் செய்ததைப் போல் வைகை ஆற்றை சுத்தம் செய்யவும் இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று கூறிய அவர், இதற்காக அனைத்து மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று தெரிவித்தார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்த தேசத்திற்காக உறுதிமொழி எடுத்தது போல் நமது நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல நாம் உறுதியேற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு KA செங்கோட்டையன், திரு மரிய வில்சன் மற்றும் அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், நடவுப் பொருட்கள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் உரிய நேரத்தில் கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், சமையல் எண்ணெய் இயக்கம் மற்றும் பருத்தி இயக்கம் போன்ற முக்கிய திட்டங்களை தொடர்ச்சியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் நோக்கில் காய்கறி, பழம், மலர் சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைந்து தீர்வு காணப்படும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உயர்தரத்திலான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த பெருங்குடியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டக் பல்கலைக்கழகத்தில் மாணவர் விடுதி கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி அவர் பேசினார்.

0: மாணவர்களின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும் வகையில் அனைத்து நவீன அடிப்படை வசதிகளுடன் இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்தாலி சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ஸ்பெயின் இணையை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05 ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நாம் இணைஞ்சிருக்கிறோம். கொக்கோ நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய விருப்பத்தை வந்து நீங்கள் தெரியப்படுத்தலாம். எப்படின்னா மெசேஜாக கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம். யார் யாருடைய பேர்கள்லாம் சொல்லணும், என்ன பாட்டு எந்த படத்தில் இருந்து அப்படின்னும், இல்லைனா 15 இல்லைனா 10 வினாடிகளுக்கு உட்பட்டு குரல் பதிவு வந்து அனுப்புனீங்கன்னு அப்படியே உங்களோட குரல் பதிவோடு சேர்த்தும் பாடலும் கேட்டு ரசிக்கலாம். அனுப்ப வேண்டிய எண்கள் 94 43 36 07 94 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு தான். வாங்க நண்பர்களே, இன்றைக்கி நிகழ்ச்சியின் முதல் பாடல் யாருடையது அப்படின்னு பார்த்துடலாமா? கீழசுரண்டையிலிருந்து செல்வராஜ், பிரம்மசக்தி, முத்து பாலகிருஷ்ணன் இவங்க எல்லாரும் கேட்டிருக்காங்க. இன்னும் முத்து செல்வன் அவங்களும் கேட்டிருக்காங்க. ஸ்டைல் படத்திலிருந்து பாடல் புஷ்பவனம் குப்புசுவாமி, ஸ்வர்ணலதா குழுவின்னு பாடியிருக்காங்க. பாடலை இது கேட்கலாம் நம்ம.

0: கொக்கு நேயர் விருப்பு பாடல்கள் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறோம். ரெண்டாவதா யாருடைய பாடல் கேட்க போறோம்னு பார்ப்போம். குரல் பதிவு கேட்டுட்டு அப்படியே என்ன பாடல் அவர் கேட்டிருக்காருன்னு
1: கேட்போமா? எனக்கு பிடித்த பாடல் அண்ணாமலை படத்துல இருந்து குசுப்பு குசுப்பு. என் பேர் முருகராஜ், எனக்கு பிள்ளையங்குடி.

கொக்கோ நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் நேர்களுடைய விருப்பமான பாடல்கள் அட்டகாசமாக வளம் வந்துட்டுருக்கு. அடுத்த பாடல் விரும்பிக்கிட்டு இருக்காங்க பழையப்பேட்டையிலிருந்து நல்லையா, அவங்களுக்காக நாம எஜமான் படத்திலிருந்து பாட்டு கேட்போமா? எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் பாடல் வந்துட்டே இருக்குது.

0: இணைந்திருக்கிறோம் கொக்கு நேர விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியோட ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை மற்றும் பண்பலை 102.6 வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்பத்தையும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. அதற்கான எண் வந்து என்னென்னா 94 43 36 07 94 அப்படிங்கிற இந்த எனக்கு தான் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா குரல் பதிவு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. நம்ம நிகழ்ச்சியின் அடுத்த நேர குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க. யார் என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்கலாம். நம்ம
1: படம் பட்டிக்காட பட்டணமா, பாடல் அம்பிகை ஈஸ்வரியே. இந்த பாடலை எஃப்எம் ரேடியோவில் போடுங்கள். ஐ தங்கம், தூத்துக்குடி மாவட்டம், பன்னவேலி புதூர்.

நேரம் 8:27 ஆகும் போது நாம் இணைஞ்சிருக்கிறோம். ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் கொக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் நம்ம நேர்கள் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்து நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல் கேட்கணுமா, இப்போவே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை நான் குரல் பதிவு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. 94 43 36 07 94 அப்படிங்கிற இந்த எனக்கு தான். அடுத்ததாக நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கேஜே யேசுதாஸ் மஞ்சுளா பாடியிருக்காங்க. பாடல் விரும்பி கேட்டவங்க காரக்குறிச்சி புதுக்குடி சங்கர் கமலேஷ் திலீப் இவங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது.

நேயர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.

0: கொக்கு நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறோம். உங்களோட விருப்பாட்டம் கேட்கணுமா, இப்போவே நீங்கள் மெசேஜ் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. 94 33 36 07 94 அப்படிங்கிற இந்த எனக்கு. அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க கேட்போமே. குரல் பதிவு.
1: தங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். சொல்வது தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரம் புஷ்பலதா துரைமணி. படம் தர்ம பத்தினி. பாடல் நான் தேடும் செவ்விந்தி பூவிது. இந்த பாடல் மிக்க மகிழ்ச்சி.

0: சிறப்பு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வேண்டும் அப்படின்னு குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க. யார் பேசுகிறாங்க, என்ன பாட்டு அப்படிங்கிறத கேட்டுட்டு பாடல் நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணுவோமா?
1: நல்லா பழையத்துலேருந்து உசேன் பேசுகிறேன். எனக்கு உயிரே படத்துல இருந்து தைய தைய பாடல் போடணும்.

கொக்கோ நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் நம்ம அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். மெசேஜ் பண்ணியிருக்காங்க, கரூர்லேருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவ்யா இவங்க எல்லாருக்காகவும் ஆதி திரைப்படத்திலிருந்து பாட்டை நம்ம கேட்கலாம்.

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: நேர்களை, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442489864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேர்களே, நமது ஒலிபரப்பில் இன்றிரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் ஆற்றுப்படை நூல்களின் கட்டமைப்பும் பாடுபொருளும் அப்படின்னு நம்ம பேசியிருக்கிறோம். இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நேர்களின் விருப்ப பாடல்கள். இதில் தொலைபேசி வழியாக நம்ம நேர்கள் பங்கு பெற்று அவங்களோட விருப்பமான பாடல்களை கேட்க இருக்கிறாங்க. குக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பாட்டு கேட்போமா? உமா நெல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாட்ஸ்அப்பில். அவங்களுடைய விருப்பமான பாடல் பெரிய மருத்துவ திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. நாம் எல்லோரும் கேட்கலாம்.

0: நேர்களை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் ஜல்லி அஞ்சல்.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ எம் அனுஜா குமார் வித் நியூஸ் அட் 9.
2: The headlines. Prime Minister Narendra Modi says India's speed and Japan's expertise will work as driving force for global growth. Holds talks with Japanese counterpart Sanae Takaichi in New Delhi. India and Japan announce energy partnership to strengthen strategic oil reserves and maritime transport resilience. Government to expand oil refining capacity to

நேரம் 9:15. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நாம் இணைகின்றோம். திரைசையில் 3 இனிமையான பாடல்கள் நமக்காக வர இருக்குது. முதல் பாடல் வாய்மையே வெல்லும் திரைப்படத்திலிருந்து சித்ரா அருண்மொழி பாடியிருக்காங்க, பாடல் நம்ம கேட்கலாம்.

இனிய பாடல்கள் கேட்டோம். திரையிசையில் நிறைவு பெற்றது திரையிசை. நேர்களே, மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:31 இணைந்திருக்கிறோம் ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சிக்கு நாம் வந்தாச்சு நண்பர்களே. இன்னைக்கு இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் ஆற்றுப்படை நூல்களின் கட்டமைப்பும் பாடுபொருளும் அப்படின்னு நம்ம பேச போகிறோம். ஆற்றுப்படை தமிழ் சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கிற வகைகளில் இதுவும் ஒன்று. சிற்றிலக்கியங்களுக்கு சமஸ்கிருதத்தில் பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றுப்படுத்துதல்

என்பது வழிப்படுத்துதல் அப்படின்னும் சொல்லலாம். விரலியர், பாணர், கூத்தர், பொருணர் போன்றோர் வள்ளல்கள்கிட்ட சென்று தங்களுடைய பாடல் ஆடல் கலைகளால் அவர்களை மகிழ்வித்து பொருள் பெறுவது சங்க காலத்தில் வழக்கத்தில் இருந்து வந்தது அப்படிங்கிறது நாம் அந்த நூல்கள்லாம் படிக்கும்போதோ அல்லது கேட்கும்போதோ நமக்கு தெரியும். பரிசு பெற்ற பாணர் முதலியோர் தாம் பெற்ற பெரும் செல்வத்தை தம் இனத்தை சார்ந்தவருக்கு கூறி தம்மை போல அவர்களும் பயன்பெற தாம் பரிசு யார்கிட்டேருந்து பரிசு வாங்கினாங்களோ அந்த வள்ளல் அல்லது அரசனுடைய பெருமைகளை சொல்லி வழிப்படுத்துவது தான் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லலாம். பரிசு பெற்றவர் பரிசு வேண்டி செல்பவரை வழிப்படுத்தும் இலக்கியம் ஆற்றுப்படை இலக்கியம். அகவற்பாக்களால் தலைவனின் புகழ், கொடை, கொற்றம், அறம் ஆகியவற்றை பாடுவதாக இந்த ஆற்றுப்படை நூல்கள் வந்து அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் நம்ம முதல் பாடல் கேட்கலாம். இது வந்துட்டு இருக்கு.

நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்றைக்கி இலக்கியச்சார நிகழ்ச்சியில் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆற்றுப்படை நூல்களின் கட்டமைப்பும் பாடுபொருளும், அடுத்ததான் அந்த பாடுபொருள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கூத்தர், பாணர், பொருணர், விரலி முதலிய கலைஞர்கள் பரிசு பெற்று வரக்கூடிய வழியில் இன்னும் பரிசில் பெறாத கலைஞனை தனக்கு பொருள் அளித்த வள்ளல்கிட்ட செல்லுமாறு வழிபடுத்துகிறாங்க. அதாவது நான் போய் பரிசில் பெற்று வந்தேன், அந்த வள்ளல் ரொம்ப சிறந்தவர், ஆதரிக்கக்கூடியவர் கலைஞர்களை அப்படின்னு சொல்லி ஆற்றுப்படுத்துறது வழிபடுத்துறது தான் ஆற்றுப்படை. என இந்த ஆற்றுப்படைக்கு தொல்காப்பியம் வந்து இதை தான் இலக்கணமாக சொல்லுது. பின்னாடி வந்த காலத்தில் வந்த பாட்டியல் நூல்களும் வந்து ஆற்றுப்படைக்கு இது போல தான் இலக்கணம் வந்து வகுத்து சொல்கிறாங்க. பொன்னூஞ்சல் திரைப்படத்திலிருந்து நாம் அடுத்த பாடல் கேட்க இருக்கிறோம்.

இந்த ஆற்றுப்படைக்கு இலக்கணமாக எடுத்துக்காட்டால் இன்னொரு ஒரு பொருண்மை கூட சொல்லப்படுத்து பாருங்கள். வறுமையால் துன்பப்பட்ட பாணன் பொருணன் கூத்தன் ஒருவர் வந்து ஒரு அரசன்கிட்ட அல்லது வள்ளல் கிட்ட போய் அவரை புகழ்ந்து பாடி பரிசுகள் பல பெற்று திரும்பி வரக்கூடிய வழியில் துன்ப முகத்தோட ஒருத்தர் எதிரே வரக்கூடிய அவரும் அதே மாதிரி பாணர் பொருணர் கூத்தராக இருக்கலாம். துன்பமும் வாடிய முகத்தையும் உடையவனே, உனது துன்பத்தை தீர்க்கும் ஒருவன் உள்ளான், அவன் இன்ன பெயரை உடையவன், அதாச்சும் அரசன் அல்லது வள்ளல் பெயரை குறிப்பிட்டு வந்து சொல்லுவார். அவன் இன்ன ஊரில் இருக்கிறான், அவனுடைய குணநலன்கள் இவை, அந்த ஊருக்கு போகக்கூடிய வழி இது, நீ அவருக்கு

கிட்ட இந்த வழியாக போனேன் அப்படின்னா மிகுதியான பொருளை பெற்று துன்பம் நீங்கி வாழ்வாயாக அப்படின்னு சொல்லி துன்பம் தீரக்கூடிய வழிகளை சொல்லி அவனை அனுப்பி வைப்பான். ஸோ இதுவும் அந்த ஆற்றுப்படுத்துதல் வழிப்படுத்துதல் அப்படிங்கிற முறையில் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:48 இணைஞ்சிருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில். இன்றைக்கி நாம் ஆற்றுப்படை நூல்களுடைய கட்டமைப்பு பாடுபொருள் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கோம். திருமுருகாற்றுப்படை இந்த நூலை தவிர மற்ற ஆற்றுப்படை நூல்களில் மன்னர்களையும் வள்ளல்களையுமே வந்து பாட்டுடை தலைவராக வச்சு பாடப்பட்டிருக்குது. அந்த பாட்டுடை தலைவனுடைய பெருமை, அறத்தோட அவருடைய அறம் அறச்சிறப்பு, அவருடைய வீரத்தின் சிறப்பு, இவைகளும் வந்து அடங்கும். அவன் நாட்டிற்கு செல்லும் வழிகளை பற்றிய செய்தியும், இறுதியில் அவன் கிட்ட பெறத்தக்க பரிசில் வகைகள் என்னென்ன உண்டு அப்படிங்கிறது பற்றியும் குறிப்பிடப்படுது. முருகாற்றுப்படை வந்து வீடு பெறுவதற்கு பக்குவமடைந்த ஒருவனை வீடு பெற்ற ஒருவன் வழிபடுத்துவது அப்படின்னு நச்சினார்க்கினியருடைய உரை வந்து சொல்லுது. நச்சினார்க்கினியர் சொல்கிறார், பிற ஆற்றுப்படைகள் பொருளை பெற ஆற்றுப்படுத்துது, ஆனால் திருமுருகாற்றுப்படை இறைவன் அருளை பெற ஆற்றுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லுவாங்க.

0: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம ஆற்றுப்படை நூல்களின் கட்டமைப்பும் பாடுபொருளும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கிறோம். இந்த ஆற்றுப்படை நூல்கள் எப்படி வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சங்க இலக்கியத்தில் உள்ள 27 ஆற்றுப்படை நூல்களில் 8 தொகையில் 14 பாடல்கள், பாணர் 8, விரலி 4, பாடல்களில் புலவர் 2 அப்படின்ட்டு இருக்குது. பதிற்றுப்பத்தில் 8 பாடல்களும், 10 பாட்டில் 5 பாடல்களும், திருமுருகாற்றுப்படை, பானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, புரணராற்றுப்படை அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தப்பட்டு எண்ணிக்கைகளில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த பாடல் நாம் கேட்கலாம், மாலையிட்ட மங்கை திரைப்படத்திலிருந்து.

0: நேரங்களே நிறைவு பெற்றது இலக்கிய சாரல். நேரம் 10 மணி. இணைந்திருக்கிறோம் ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 191.97 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். சுகமான ராகங்கள் நேர்களுடைய விருப்ப பாடல்கள் காற்றலைகளில் அடுத்த 1 மணி நேரமும் வரப்போகுது. நேர்களை 10:30 இன்று மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 2வது அரையிறுதி நடக்குது லண்டன் ஓவலிருந்து. அது 10:30 நம்முடைய ஒலிபரப்பில் வந்தாலும் நாம் தொடர்ந்து நியூஸ் ஆன் ஆப்பில் நம்முடைய நிகழ்ச்சியை கேட்க தான் போகிறோம். அதனால் நேர்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெற நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132, இன்னொரு எண் 256-1133. நிகழ்ச்சியில் நான் உங்கள் மகாராஜா பேசிகிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் முதல் நேராக சந்திக்கலாமா, என்ன பாடல் கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க, எந்த ஊர்ல இருந்து?
1: சார் முருகேஷ். புல்லுக்காட்டு வலசை.
0: ஆஹா, அழகான ஊர் பேரா இருக்கு, புல்லுக்காட்டு வலசை. ஓகே, தென்காசி பக்கம்.
1: பவர் சேத்திரம்
0: பக்கம். சூப்பர் சூப்பர் சார். என்ன பாடல் கேட்கலாம் முருகேசன் சார்?
1: சார் நீ ஆபத்தில் நான் கட்டின் மேலே கண்டேன் வேண்டிதான்.
0: சரி ஓகே, கேட்போமா?
1: கேட்போம் சார்.
0: வந்துட்டே இருக்கு வெண்ணிலா பாடல். நேர்களை நீங்களும் பங்கு பெற்று உங்களுடைய பாட்டு கேட்கணுமா, இப்பவே கால் பண்ணுங்க.

0: நேர்களுடைய விருப்பத்தில் தொடர்ந்து பாடல்கள் நாம கேட்கிறோம். அடுத்த நேரம் சந்திப்போமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம், யார் பேசுறீங்க இந்த ஊர்ல இருந்து?
1: நான் உடையாந்த இருந்து பத்மா பேசுறேன்.
0: ஓகே பத்மா மேடம், எப்படி இருக்கீங்க?
1: எனக்கு வந்து மாநகர காவல இருந்து கோடி ராகம் பாடம் அந்த பாட்டு.
0: அந்த பாட்டு. ஓகே தேங்க்யூ. பாடல் கேட்டலாமா?
1: நன்றி சார்.
0: நன்றி மேடம். பாடல் வந்துட்டே இருக்கு. நேர்களை நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறலாம். கால் பண்ணுங்க 0462251113. இன்னொரு எண் 2561133.

ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நேயர்களுடைய விருப்பமான பாடல்கள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பேர்களே வாங்க நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் சந்திக்கலாம். யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம் சார்.
1: ஊர் உறங்கும் நேரத்தில் உள்ளாவரும் நிலா மகளாய் நெல்லை பெண்பள்ளி 102.6 அன்பான சோழர் மகாராஜன் சார் அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: இனிய கவிதையோடு வந்திருக்குது யாரு?
1: மதுரை ஜவஹர்புரத்திலிருந்து உங்கள் அன்பு சோழன் ஆண்டனி.
0: அன்பு சகோதரன் ஆண்டனி சார், வாங்க பேசி ரொம்ப நாள் ஆச்சு.
1: ஆமா சார், 10 நிமிஷம் வர
0: முடியல.
1: நம்ம தாய் வீட மறக்க முடியுமா?
0: சரி சார், ஓகே சார். என்ன பாடல் கேட்கலாம் அப்படி அதே சந்தோஷத்தோட?
1: அது நினைத்தலை இன்னைக்கும் தெரியல. அதுல பாடும் எஸ்பிபி வாய்ஸ்லயே, மாணிஜரம் வாய்ஸ்லயே, அந்த பாரதி கண்ணம் மதுரைக்கு கொஞ்சம் அனுப்பிங்க சார்.
0: இதோ வந்துட்டே இருக்கு, கேட்ச் பண்ணிக்கோங்க. பாடல் கேளுங்க, இணைந்திருங்க. நன்றி. நீங்களும் பேசலாம், கால் பண்ணுங்கள். 0462-256-1132. இன்னொரு எண் 256-1133.

0: நிகழ்ச்சியில் நம்ம அடுத்த நேரம் சந்திக்கலாமா? நம்ம கூட பேசுறதுக்காக யார் வராங்க? வணக்கம்.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? இந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: தேனில சொன்னல சார். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்.
0: ஓகே, சூப்பர் மேடம். என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு? சுகமான ராகம்.
1: எனக்கு முந்தானை முடிச்சு படத்துல இருந்து சிந்தஞ்செய்து கிளியே செத்தீங்க போவீங்க அந்த பாட்டு கொடுத்துருங்க.
0: ஓகே, இதோ பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டஞ்சு பண்ணுங்க இது உங்களுக்காக.

0: இணைந்திருக்கிறோம் சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில. 10:23 ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 மற்றும் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸில். வாங்க அடுத்த நேரம் சந்திப்போம், என்ன பாட்டு அவங்களோட கேட்கலாம். வணக்கம்.
1: இரவு வணக்கம் சார். அன்பு வணக்கம்.
0: இரவு வணக்கம் உங்களுக்கும்.
1: நன்றி சார்.
0: பேர் சொல்லிருக்குமா, இங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. நீங்களே
1: லாலா குடிப்புல இருந்து
0: நல்லா இருக்கோம் பூமாரி அம்மா, லாலா குடியிருப்புல இருந்து. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: பாடல் கேக்கலாம்?
2: வேடன் படத்தின் அடுத்த பாடலை பாடியவர்கள்

0: வாங்க, நாம இப்ப என்ன பண்ணலாம்? அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க இங்க இருந்து?
1: வணக்கம் சார்.
0: ஆ, பேர் சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க இங்க இருந்து?
1: நான் புதுப்புதுல இருந்து மகன் சரஸ்வதி பேசுறேன். நலமா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கமா. உங்களுடைய பாடலை சொல்லுங்களேன்.
1: படத்துல இருந்து
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நேர்களை தொடர்ந்து நாம இரண்டாவது செமிஃபைனல் நடக்குது ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில். தொடர்ந்து நமது சுகமான ராகங்கள் நியூஸ் ஆன் ஆப்ல கேட்கலாம், இணைந்திருங்கள்.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் சந்திக்கலாம் நாம. வணக்கம்.
1: மனநோய் என்பது மனதால் வருவதில்லை, மனிதர்களால் வருவது என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை அருமையாக வழங்கிக் கொண்டிருக்கும் எங்களது அன்பான அறிவிப்பாளர் மகாராஜா சார் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய இரவு வணக்கம் சார்.
0: இனிய இரவு வணக்கம் சார் உங்களுக்கும்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு?
1: சங்கீதம் பாட கேள்வி ஞானம் இது போதும் என்ற பாடல் சார்.
0: ஓகே, இனிமையான பாடல் கேட்டிருக்கீங்க. இது பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிங்க சார் நிகழ்ச்சியில.

0: கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: இணைந்திருக்கிறோம். 10:38 நிமிடங்கள் ஆகும்போது நியூஸ் ஆனர் ஆப்ல கேட்டுட்டு இருக்கீங்க. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில தொடர்ந்து நாம நேர சந்திக்க போறோம். அடுத்து யார் வராங்க நம்ம கூட பேசுறதுக்கு, என்ன பாடல் கேக்குறாங்கன்னு கேக்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் பேசுறீங்க, எந்த ஊர்ல இருந்து சார்?
2: குமரி மாவட்டம் மீனாட்சிபுரம் பாலசுப்ரமணியம் பேசுறேன்.
1: ஓகே பாலசுப்ரமணியன் சார், சொல்லுங்க சார், என்ன பாடல் கேக்கு?
2: வந்து ஒரு ரசிகன் ஒரு ரசிகை பாடல் வந்து பாடி அழைத்து நின்று பாடல்.
1: ஓகே சார், பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க. நியூஸ் ஆன் ஆப்ல ரசிகன் ஒரு ரசிகை படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க, பாடல் நம்ம கேட்கலாம்.

0: கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடல் நாம் கேட்டோம். நேரம் 10:43 இணைந்திருக்கிறோம். ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz நியூஸ் அண்ட் ஆப்பில் 2 அலைவரிசைகள்லையும் நம்ம கேட்டுட்ருக்கீங்க. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நாம் அடுத்த நேரம் சந்திக்கலாம். என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் மேடம், யார் பேசுகிறீங்க, எந்த ஊரில் இருந்து?
1: ராணி தேனி இருந்து. நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: அருமையா இருக்கும் சார்.
0: ஓகே, சூப்பர் மேடம். இந்த இரவு பொழுதுல என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: பாடும் வானம்பாடி. வாழும் வரை போராடு வலியுண்டு என்றே பாடு, அந்த பாடல்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் இதோ வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிங்க, நியூஸ் அண்ட் ஆப்ல நாம கேட்டுட்டு இருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி.

0: கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க நியூஸான ஆப்பில். 10:49 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நம்ம அடுத்த நேரம் சந்திக்க போகிறோம். யார் பேசுகிறாங்கன்னு பார்ப்போமா. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், பேர் சொல்லுங்க சார்.
1: சென்னை ஊரப்பாக்கம், சிவகுமார் சார்.
0: ஓகே சிவகுமார் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: ஆ சூப்பர் சார். என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில்?
1: சார் படம் வந்து நீதானே அந்த கோயில். இந்த படத்துல வந்து பூஜை கேட்ட போயிடு.
0: ஆஹா, இனிமையான பாட்டு கேட்போமா?
1: பாடல்
0: இதோ உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.

0: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நம்ம இருக்கிறோம். நிறைய நேரம் சந்திக்கலாமா? யார் பேசுறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: இனிய வணக்கம் சார், பேர் சொல்லுங்க, எங்க இருந்து?
2: இனிய வணக்கம், திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்னம்.
1: ஓகே கனகரத்னம் சார், என்ன பாடல் கேட்கலாம்? நிறைவு பாடல் உங்களோடது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில.
2: ஓகே சார, தெய்வ வாக்கு என்ற படத்தில் இருந்து ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் முன்னே.
1: சரி, இதோ கேட்டலாமா?
2: வாய்ப்பு நன்றி.
1: நன்றி நிகழ்ச்சியில் வந்ததற்கு. பாடல் இதோ நம்ம கேட்கலாம். ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்காங்க. பாடல் இதோ வந்துட்டே இருக்கு, தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து.

பகல் சோர்ந்து இரவு வெல்லும் இவ்வேளையில் எங்கள் இரு உயிரின் தவிப்பின் பொழுது மூன்றாவது உயிரென கலந்திருக்கும் இசை ஞானியின் இசையும் அவ்வளவு அழகு.

0: நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸும் ஒலிபரப்பு.
1: நேரம் 11 மணி. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒலிபரப்பில் நாளை இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் கேட்கலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. பெண் கல்வி அவசியம் உரை வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். காலை 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம். இதில் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள். நாளை காலை 7 மணிக்கு தொழில் அறிவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் பயிற்றுனர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். தொடர்ந்து 7:25 வணக்கம் பரணியில் தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரே பாலகிருஷ்ணன் அவர்கள். தொடர்ந்து ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். தொடர்ந்து இன்றைய குறுஞ்செய்தி. காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரையிசை. நாளை காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நினைத்த வெற்றியை அடைய உதவுவது சாமர்த்திய வழியா அல்லது சத்திய வழியா என்ற தலைப்பில் நேயர்கள் கருத்து பகிரலாம். காலை 10:02 மனமிருமுதே நேரு விருப்ப பாடல்கள். முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் அஸ்ஸாமின் காசிரங்கா தேசிய பூங்கா. 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே. இதில் எதிர்பாராமல் வரும் சிறு சிறு செலவுகளை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்ற தலைப்பில் தோழிகள் பேசலாம். மதியம் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இதில் தேசிய உற்பத்தி இயக்கம். 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் சத்துக்கள் நிறைந்த செவ்வாழை. 1:55 தொடர்ந்து நலம் தானாவில் சிறுநீரக கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையருவி. 3:02 குக்கு நேரு விருப்ப பாடல்கள். இரவு பிற்பகல் 3:30 தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 4:02 பதுங்கை தும்பி. 5:02 படமும் பாடலும். இதில் 2009 வெளிவந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்கள் மற்றும் அத்திரைப்படம் பற்றிய தகவல்கள். 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். மாலை 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. நாளை இரவு 7 மணிக்கு திரை இசை. 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சி மூர்த்தி. ₹7.25 நம்மை சுற்றி. நாளை இரவு 7:30 ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளின் தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்போம். 7:32 அறிவியல் நேரம். நாளை இரவு 8:05 ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் சங்கிலி போதுத்தார் கதை மகுடாட்டம் வழங்குபவர் திருநெல்வேலி ஜங்ஷன் தங்கசாமி குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். இரவு 9:15 செய்தி சுடர். நாளை இரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இலக்கியங்களில் மறக்க முடியாத கதாபாத்திரங்கள். 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நேயர்களின் விருப்ப பாடல்கள் கடிதமொழி. இதில் நாளை மம்சாபுரம் மீனா அவர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேயர்களை நாம் இதுவரை கேட்டோம் ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒலிபரப்பில் நாளை என்னென்ன நிகழ்ச்சிகள் இடம்பெறுகிறது என்பது குறித்த தகவல்கள்.

நேரம் 11:38:15. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. இப்போது நாம் கேட்கவிருப்பது திரைக்காலம். முதலில் அபூர்வராகுங்கள் படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.

0: என்னப்பா கணக்கு வந்ததா
1: சாமி? ஒரு பிரிவு சிக்கலியா சாமி?
2: தோட்டா வேடி எடுத்து துப்பாக்கி குண்டெடுத்து வாராண்டா வாராண்ட
0: கணக்கு வந்ததா
1: சாமி? இப்ப கணக்கு வந்த மாதிரி இருக்குது சாமி.
0: என்ன நினைச்சா சொல்லுவாங்களாம்
1: சாமி? மேட்டுக்காட்டுல கிணறு வெட்டினா தண்ணி வருமானு கேட்டேன்.

செய்வதற்கும் நாள் சொல்லுவார், எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி குறிப்பார். கல்யாணம் செய்வதற்கும் நாள் சொல்லுவார், எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி.

பட்டணத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான். அந்த பட்டயத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான் எடுத்தான் முடித்தான். பட்டணத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான். அந்த பட்டயத்தில்

ஓ ஐ ஓ ஐ.

0: Batch of pilgrims for the Sri Amarnath Ji Yatra yesterday reached the twin base camps at Nanwan in the Pahalgam area of Anantnag district and Baltal in Gandharbal district under tight security. The 57-day pilgrimage to the Holy Cave Shrine was formally flagged off from Jammu in the early hours by Lieutenant Governor Manoj Sinha. The Yatra will officially begin today and is scheduled to culminate on August 28th. The southwest monsoon has further advanced into entire Delhi, some more parts of Gujarat, remaining parts of Uttar Pradesh, most parts of Madhya Pradesh, Haryana, Punjab and some parts of Rajasthan. IMD has issued a red alert for heavy rainfall in the parts of western and central India for the next 2 to 3 days. However, in Delhi, the sky is likely to remain cloudy with the possibility of light rain over the next 24 hours. And that is the end of this news bulletin.
1: நேரம் 2:10. பண்பலை 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை. இந்நிகழ்ச்சியில் உனக்காக நான் ரோஜாவின் ராஜா, பாலூட்டி வளர்த்த கிளி ஆகிய படங்களிலிருந்து சில பாடல்களை கேட்க இருக்கிறோம். தொடக்கமாக உனக்காக நான் படப்பாடல்கள்.

0: பாட்டை கிழிப்பேன்,
1: பேரை எடுப்பேன்,
0: வாங்கி கழிப்பேன்,
1: வாளை முறிப்பேன்,
0: வயிற்றை கிழிப்பேன்,
1: போராடி போட்டேன் பாடா, நான் வேலை எடுப்பேன்.

ஒலித்தது எஸ்சி கிருஷ்ணன், எல்ஆர் அஞ்சலி, மனோரமா ஆகிய குரல்கள். இனி ஒலிக்க இருப்பது கேஜே ஜெசுதாஸின் குரல்.

இதுவரை உனக்காக நான் என்ற படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து ரோஜாவின் ராஜா பட பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. குரல்கள் பி. சுசீலா குழுவினர்.

0: இதுவரை ரோஜாவின் ராஜா படப்பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். இனி பாலூட்டி வளர்த்த கிளி படப்பாடல்கள் ஒலிக்க இருக்கும். இந்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.
1: எட்டு வகை திருமகளும் ஒட்டுமொத்த

0: எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் இனி தொடர்வது செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே பவதாரிணி.

பண்பலை 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் இந்த குரல் எம் கே தியாகராஜ பாகவதர் படம் திருநீலகண்டர்.

நேரம் இப்பொழுது 5:29. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் இந்த குரல்கள் உன்னிகிருஷ்ணன் குழுவினர். படம் ஆழ்வார்.